நேரம் 5:38. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ மூகாம்பிகா ஸ்தோத்திரம்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 101, நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபதா மாதம் முதலாம் நாள் திருவள்ளுவர் அன்னை 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 6 நாள் 2026 ஆகஸ்ட் மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கிரேக்க நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யோர்கோசுடன் தொலைபேசி வாயிலாக பேசினார். பருத்தி உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக் தாம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பில் சென்னை அசோக் நகரில் நேற்று நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மொத்தம் 3,289 பேர் பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாநில பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான இளையோர் திறன் கலை திருவிழா என்ற மாவட்ட அளவிலான போட்டிகளை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த பயிற்சி பட்டறை ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் காலை 6:02. நிகழ்ச்சி நிரல் நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவ முனைவர் செந்தில் ஆண்டவன் அவர்கள் படைப்பு. சென்னை வானொலி நிலையம் 6:15 குரணமிதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. தொடர்ந்து குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தென்குமரி தினலை. இதில் திரையிசை பொது அறிவு நாவலை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, மறுப்புகள் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00 மற்றும் இரவு 10:00. 8:20 தொடரும் தென்குமரி தினையில் வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம். தொடர்ந்து திரையிசை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதான் நிகழ்ச்சி. தொடர்ந்து 3-in-1 அதனைத் தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ். இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. காலை 10:02 இளைய பாரதம்.

0: for over a year, Canada has worked intensively and in good faith with the U.S. to negotiate a new comprehensive trade deal. Carney further said he had instructed Canadian negotiators to return to Ottawa after over a year of discussions with Washington, adding that Canada could not accept the offer made by the U.S. The Sports Ministry has approved a 492-member Indian contingent for the Asian Games, which will begin next month in Japan. The contingent includes 265 male and 227 women athletes, with athletics accounting for the largest share of 73 participants. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: பத்து பாட்டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ எத்துணையும் பொருட்கு செய்யும் இலக்கணமில் கற்பனையே என்று மனோன்மணியம் சுந்தரனார் போற்றும் தன்மையது பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டுள் ஐந்து பாட்டுக்கள் ஆற்றுப்படைகள். அவற்றுள் ஒன்று சிறுபான்ாற்றுப்படை. இந்நூலில் இடைக்கணி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் ஓய்மாநாட்டு நல்லியக்கோடனின் வள்ளல் தன்மையை பாட வந்த புலவர் சிறுபான்ாற்றுப்படையில் தமிழகம் சிறப்புற்று விளங்க காரணமாயிருந்த கடையழு வள்ளல்களின் வரலாற்றையும் தொகுத்து கூறி அவர்களை விட மேம்பட்டவன் நல்லியக்கோடன் என்று உயர்த்தி பாடுகின்றார். கடையழு வள்ளல்களான பேகன், பாரி, காரி, ஆய், அண்டிரன், அதிகன், நள்ளி, ஓரி என ஏழு பேரின் ஈகைத்தன்மையை வரிசையாக கூறி அவர்களினும் உயர்ந்து விளங்கிய தன்மையை பாடுகின்றார். எழுசமம் கடந்த எருவுழறு துணிதோள் எழுவர் பூண்ட ஈகைச் சொன்னுகம் விதிகடல் வேலி வியலகம் விளங்க ஒருதான் தாங்கிய உரனுடை நோண்தாள் என்று அந்த ஏழு வள்ளல்களுக்கும் நல்லியக்கோடன் ஒருவனே சமம் என்று பாடுகின்றார். பேகன் மயிலுக்கு போர்வை தந்தான், பாரி முல்லைக்கு தேரிந்தான். இவ்வாறு அகிரணைப் பொருள்களைக் கண்டு உள்ளம் இறங்கிச் செய்தது அருட்கொடை எனலாம். காரி வறுமையால் வாடி வருந்தி இரவலர்க்கெல்லாம் வரையாது வழங்கிய பெருங்கொடையனெல்லாம். ஆய் அண்டிரன் ஆண்டவனுக்களித்தது பற்றற்ற கொடையெனலாம். அதியமான் அவ்வைக்களித்த அமிழ்துபிளை திங்கணி உயிர்க்கொடை எனலாம். நள்ளி கரவில்லாத நெஞ்சத்தோடு நட்டார்க்களித்த கொடை அறக்கொடை எனலாம். வல்வில் ஓரி இசைவாணர் முதலியோர்க்கு அளித்தது கலைக்கொடை எனலாம். இவையெல்லாம் கொடைமடமே ஆனாலும் அவர்கள் உள்ளத்தின் மேன்மையை காட்டுகின்றன. இத்தகு கொடைத்தன்மைகள் அனைத்தும் நல்லியக்கோடன் ஒருவனிடத்திலேயே பொருந்தியிருந்தன என்பது நல்லூர் நத்தத்தனாரின் உயரிய எண்ணமாகும். நல்லியக்கோடனிடம் பரிசில் பெற்று வந்த சிறுபானன் தான் அவ்வள்ளலை அடைவதற்கும் இருந்த நிலையை வறுமை வாழ்வை படம்போல் பரிசில் நாடும் பாணனுக்கு எடுத்துரைக்கின்றான். பரிசிலனே, யாம் நல்லியக்கோடனைச் சென்று பார்ப்பதற்கு முன்பு வறுமை புணியால் வாடினோம். எமது அடுக்களையில் நாய் குட்டியோடு படுத்துறங்கும். இமைதரவா கண்களையும் வளைந்த செவிகளையுமுடைய நாய்க்குட்டிகள் பால் குடிக்க நினைத்து மடியை முட்டும். அவ்வருத்தம் பொறாது அத்தாய் நாய் குறைத்து கொண்டே இருக்கும். மற்றொரு புறம் வீட்டு கூரையிலிருந்த கைமரங்கள் விழுந்து கொண்டிருக்கும். சுவர்கள் பழுது பார்க்க முடியாமல் கரையானுக்கு இரையாகி காளான்கள் முளைத்திருக்கும். பல நாட்களாக சாப்பிடாத நிலை. அடங்கிய பசியும் ஒடுங்கிய இடையுமுடைய என் மனைவி வெளியே சென்று வேளைக்கீரை கொண்டு வருவாள். அதனை வேக வைத்துண்ண உப்புக்கும் வழியில்லை. உப்பில்லா கீரையை ஒக்கலும் மக்களும் சூழ யாம் உண்போம். உண்ணுங்கால் புறங்கூறித் திரியும் புல்லிய பெண்கள் எம்மை காணாதவாறு கதவினை அடைத்துக் கொள்வதும் உண்டு. அழிபசி அடைந்து வறுமைக்கு கொள்கலமாக இருந்த நாங்கள் நல்லியக்கோடனைச் சென்று கண்டு பாடி பொன்னும் பொருளும் பெற்று இப்போதுதான் வருகின்றோம். இன்று எங்களுடைய வறுமை வாழ்வு பெருமை தரத்தக்கதாக நல்லியக்கோடன் மாற்றியதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆதலால் நீயும் அவ்வள்ளலிடம் சென்றால் உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக ஆகும் என்று சிறுபானன் மற்றவனுக்கு கூறி ஆற்றுப்படுப்பது சிறப்புக்குரியதாகும். ஆகவே நல்லியக்கோடனின் அரண்மனை பெரும் பாதுகாப்பை உடையதாயினும் பொருணர்க்காயினும் புலவர்க்காயினும் அருமறை நாவின் அந்தனர்க்காயினும் கடவுள் மால்வரை கலர் விடுத்தன்ன அடையா வாயிலவன் என்று பாடி அவனுடைய வள்ளல் தன்மையை மேம்படுத்தி இருக்கின்றார் நல்லூர் நத்தத்தனார்.

நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இன்றைய மற்ற நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இன்று பகல் 1:55 2:15 திரைசை, 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 டே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளில் தேனி நிறம், நீங்கள் நீண்ட நாட்களாக செய்ய விரும்பும் செயல் நேரலை கேட்கலாம். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து திரைசை. 4:30 தேசிய விண்வெளி தினம் நேர்முகத்தில் பங்கேற்கிற மகேந்திரகிரி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 6:00 நிகழ்ச்சி, 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளில் வாராந்திர விமர்சனம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், எழுதியவர் இக்கதிரவன், 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, காளான் சாகுபடி லாபகரமான தொழில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அழகன்பாறை குன்னங்காடு எஸ் சரண் அவர்கள், தொடர்ந்து அமுத சுரபி பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள். இன்று 8:00 செய்தியறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 9:15 திரையிசை, 10:00 ரவிவாசிரி அகில பாரத சங்கீத் சபா விதுஷி பிரதிமா திலக் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியுமறை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம்.

0: உண்ட உணவு செரித்த பின்பு உண்ண வேண்டிய உணவின் அளவை அறிந்து உண்ண வேண்டும். அதுவே உடம்புள்ள ஒவ்வொருவரும் அதை நெடுங்காலம் வாழ வைக்கும் முறையாகும். குறள் எண் 943 அதிகாரம் மருந்து.
1: அற்றால் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு.
0: உண்ட உணவு செரித்த பின்பு உண்ண வேண்டிய உணவின் அளவை அறிந்து உண்ண வேண்டும். அதுவே உடம்புள்ள ஒவ்வொருவரும் அதை நெடுங்காலம் வாழ வைக்கும் முறையாகும். குறள் எண் 943 அதிகாரம் மருந்து.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: சார்

கைகள் கோப்பை வணங்கும் போது கண்ணீரும் பூவாய் மாறும். இரு இருள் துணையாக இருந்தால் இருள் கூட ஒளியாகும். உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் சித்ரா பாடிய பாடல்.

0: நாள் நூற்றாண்டின் அடையாளம். அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை மணி 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் வசந்த அழைப்பு நேரலை. அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ரிஸ்க் நோ ரிஸ்க்.
11: தேதியும் செய்தியும்
12: இன்று ஆகஸ்ட் மாதம் 23 தேதி.
13: தேசிய விண்வெளி தினம் இன்று.
12: ஆண்டு இதே நாளில் நம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு சந்திரயான் 3 விக்ரம் லேண்டரையும் பிரக்யான் ரோவரையும் நிலாவின் தென்முனையில் தரையிறங்க செய்து, அதன் மூலம் நிலவின் தென்முனையில் தரையிறங்கிய முதலாவது நாடாகவும், நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 4 நாடாகவும் வரலாறு படைத்தது.
13: இந்த வெற்றி தருணத்தை கொண்டாடி மகிழ்ந்திடவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 23 தேதியை தேசிய விண்வெளி தினமாக அறிவித்துள்ளார்.
12: அதன்படி இந்நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
14: சந்திர மண்டலத்தை சுத்தம் செய்து சாலைகள் இட்டு வைப்போம், பாட்டுக்கு கோலமிட்டு புது வாழ்த்துக்கள் சொல்லி வைப்போம்.
13: அடிமை வர்த்தகம் மற்றும் அதனை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
12: காலனித்துவ ஆட்சியின் போது பிரான்ஸ் அட்லாண்டிக் அடிமை வர்த்தகத்தில் பாதிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான மக்களை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
13: பன்மொழி அறிஞரும் எழுத்தாளருமான MR ஜம்புநாதன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
12: மொழிபெயர்ப்பாளரும் எழுத்தாளரும் ஜாதிய எதிர்ப்பு செயற்பாட்டாளருமான MR ஜம்புநாதன் அவர்கள் 1896 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
13: தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஹிந்தி ஆகிய மொழிகளை நன்கு அறிந்துள்ள இவர் வடமொழி மறைகள் 4 தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்.
12: மேலும் தமிழில் 16 நூல்களையும் ஆங்கிலத்தில் 3 நூல்களையும் படைத்துள்ளார்.
13: இளமையிலேயே மும்பையில் குடியேறிவிட்ட இவர் அங்கு வாழும் தமிழர்களுக்காக அங்கு நகராட்சி தமிழ் தொடக்க பள்ளிகளை தொடங்க காரணமாக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
12: தமிழ் திரையுலகின் பழம்பெரும் நடிகர்களுள் ஒருவரான TS பாலையா அவர்கள் 1914 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
13: திருநெல்வேலியைச் சேர்ந்த இவர் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கும் மேல் தமிழ் திரையுலகின் தலைசிறந்த நடிகர்களுள் ஒருவராக திகழ்ந்தவர் ஆவார்.
12: காதலிக்க நேரமில்லை, தில்லானா மோகனாம்பாள், ஊட்டி வரை உறவு ஆகிய திரைப்படங்கள் இவரது நகைச்சுவை நடிப்பிற்கு மகுடங்களாக அமைந்த சில படங்களாகும்.
15: அதிகம் கடைசியில் துந்தனா.
13: ஜப்பானிய தமிழறிஞர் சுசுமோ ஓனோ அவர்கள் பிறந்த தினம் இன்று.
12: ஆண்டு இதே நாளில் பிறந்த சுசுமோ ஓனோ அவர்கள் மொழியியல் ஆராய்ச்சி நிபுணர் ஆவார்.
13: பழங்கால ஜப்பானிய மற்றும் தமிழ் மொழி ஆகியவற்றினை ஆராய்ந்து அவற்றிற்கு இடையேயான ஒற்றுமைகளை வெளிக்கொணர்ந்த இவர் தமிழ் சொற்கள், ஒலி, இலக்கணம், இலக்கியம், தொல்பொருள் ஆய்வு, நாட்டுப்பாடல்கள் போன்ற பலவற்றிலும் பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார்.

0: திராவிட மொழிகளின் தாக்கம் ஜப்பான் மொழியில் நிறைந்திருப்பதை இவர் உணர்ந்தார்.
1: பல ஜப்பானிய மாணவர்களிடையே தமிழ் மீதான ஆர்வத்தினை ஏற்படுத்தி தமிழை கற்கவும் தூண்டினார்.
0: தென்னிந்திய திரைப்பட நடிகர் மோகன் அவர்கள் 1956 இதே நாளிலும்
1: பல புகழ்பெற்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ள இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் 1964 இதே நாளிலும்

0: தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் கே கே என்று அழைக்கப்படும் கிருஷ்ணகுமார் குன்னத் அவர்கள் 1968 ஆண்டு இதே நாளிலும் பிறந்தவர்களே.
1: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1966 ஆண்டு இதே நாளில் லூனார் ஆர்பிட்டர் விண்கலம் முதல் தடவையாக நிலவின் சுற்றுவட்டத்திலிருந்து பூமியை படம் பிடித்தது.
2: தேதியும் செய்தியும்
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: தென்குமரி தென்ல பொது அறிவு கேள்வி கேட்டதும் இப்ப அதற்கான பதில் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஒரே மூலிகை ஒரே தரநிலை என்ற முன்னெடுப்பானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் 2022 ஆண்டு. ஒரே மூலிகை ஒரே தரநிலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மூலிகை இருக்குன்னா அது தரமானது, அதாவது ஒரே மாதிரியான தரநிலையை மூலிகைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இதை 2022 இனிஷியேட்டிவா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மத்திய ஆயுஷ் அமைச்சகமும் சுகாதார அமைச்சகமும் இணைந்துதான் இந்த தரநிலையை ஒருங்கிணைக்கப்படியே செய்யறாங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே சந்தா அப்படிங்கிறது ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ONOS. இது மத்திய கல்வி அமைச்சகத்தோட உயர்கல்வித்துறையினால செயல்படுத்தப்படுது. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ரிப்போர்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸையும் படிக்க முடியும். அதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை, ஒரு நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. நம் நாட்டில் உள்ள எந்த ரேஷன் கடையிலையும் ஒரு குடும்ப அட்டையை வச்சு ரேஷன் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற நோக்கத்திற்காக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படுது. அடுத்ததா ஒரே நாடு ஒரே மாணவர் அடையாள அட்டை, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்வி அமைச்சகத்தின் சார்பில் செயல்படுத்தப்படுது. அதாவது அப்பார் ஐடி, மாணவர்களோட எல்லா மார்க் லிஸ்டும் எல்லா விதமான எக்ஸாம்லையும் பெறப்பட்ட மார்க் லிஸ்டும் எல்லா தகவலையும் டிஜிட்டல் முறையில் இந்த ஐடியோட இணைச்சிருவாங்க. அதுக்கு பேர் அப்பார் ஐடி. இதுதான் ஒரே நாடு ஒரே மாணவர் அடையாள அட்டை. இதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரே நாடு ஒரே உரம் அப்படிங்கிற இதுலையும் நிறைய இடம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைய கேள்வியும் பதிலும் தெரிஞ்சுக்கலாம். ஒரே மூலிகை ஒரே தரநிலை என்ற முன்னெடுப்பானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2026 ஆண்டு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதான் நிகழ்ச்சி கேட்கலாம்.

தென்குமரி தென்னிலை கேட்டுட்டு அடுத்ததா நிகழ்ச்சியில வரப்போற பாடல் அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து பென்னி தயால் ஹம்சிகா ஐயர் பாடியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையில் நாமத்துக்குமாரியும் வரிகளில்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
2: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: வெஸ்பா ஏப்ரல் இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
2: உடனடி டெலிவரி,
3: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
2: தொடர்புக்கு
3: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.

0: கேட்டது பிரதீப் குமார், சாஷா திருப்பதி பாடியிருக்கும் விவேகம் திரைப்பட பாடல். நாம் இணைந்திருப்பது தென்குமரி தேனிலை.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை என்று
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக

0: இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. கான்கன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:02. தென்குமரி தென்னிலை நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 60 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 200 ரூபாய், சீனி அவரைக்காய் 48 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனி கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 70 ரூபாய், கேரட் 90 ரூபாய், முட்டைக்கூசு 55 ரூபாய், வாழைக்காய் 10 இனம் 80 ரூபாய், முருங்கைக்காய் 10 இனம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், பூசணி தடியங்காய் தலை 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 1 கிலோ 140 ரூபாய், புடலை 50 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சவுச்சவ் 45 ரூபாய், தட்டைப்பயிறு 50 ரூபாய், பச்சை வெங்காயம் 70 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 160 ரூபாய், நார்த்தங்காய் 80 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 63 ரூபாய், குடுமை இல்லாத தேங்காய் 65 ரூபாய், வாழையிலே ஒரு பொட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 45 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால்சம்பி 85 ரூபாய், வழுதிலங்காய் 70 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காரமனை 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாச்சி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
7: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
9: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
8: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
10: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
11: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சார 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி என தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 28.74 அடி, பெருஞ்சாணி அணை 59.25 அடி, சிட்டார் அணை 1 9.77 அடி, சிட்டார் அணை 2 9.87 அடி, பொய்கை அணை 15.20 அடி, மாமல்லதுறையார் அணை 37.89 அடியாக காணப்படுகிறது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வசந்த அழைப்பு நேரலை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோட்டீஸ் நோ ரிஸ்க்.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
3: மாஷா ஃபர்னிச்சர்லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

தென்குமரி தென்ல அடுத்ததா ஒரு பாடல் கேட்க போறோம். ஏன் இரும் அழகா இருக்க இந்த பாடல், அதாவது இந்த படத்துல இருந்து ஒரு பாடல் வரப்போகுது. சுஜாதா, சுனிதா, சரதி, ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் இசையில, வாரியின் வரிகள்ல கேட்போமா?

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: டக் டக்,
3: யாரது?
2: நான் தான்.
3: என்ன வேணும்?
2: செய்தி வேணும்.
3: என்ன செய்தி?
2: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
4: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரத நிகழ்ச்சி கேட்கலாம்.
6: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
7: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
5: நேர்களையத்துடன் நிறைவேறுகிறது தென்குமரி தேநிலை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சு.
8: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am VC Pramod. The headlines. Prime Minister Narendra Modi meets BJP's newly formed team at party headquarters in Delhi. Party passes resolution regarding honour and protection of historic legacy of Vande Mataram. Centre notifies removal of 12-minute advertisement duration cap for television channels. India to host BRICS sports ministers meeting at Vishakhapatnam in Andhra Pradesh today. British parliamentarians seek UN intervention to end bloodshed in POJK by Pakistani forces.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:30.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ஒருத்தர் உடம்பு பூரா கட்டு போட்டுக்கிட்டு வந்து சேர்ந்தார். என்ன ஆச்சுன்னு பரபரப்போட கேட்டேன். ஒண்ணும் இல்லைங்க, வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதுதான் அப்படி ஆயிட்டுதுன்னார் சாவகாசமா. சின்ன ஆக்சிடென்ட்டுக்கா இப்படி உடம்பு பூரா கட்டுன்னேன். சும்மா ஒரு எச்சரிக்கைக்காக அப்படி கட்டு போட்டிருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னார். அவர் ஒரு மாதிரியான ஆள், அப்படிதான் பேசுவார். சரி, என்ன நடந்தது விவரமா தான் சொல்லுங்களேன். ஸ்கூட்டர்ல வேகமா வந்துகிட்டு இருந்தேன்னா எதிரில் ஒரு எரும மாடு மெதுவா வந்துகிட்டு இருந்தது, ரெண்டும் மோதிக்கிட்டது. நான் எட்டத்தில் போய் விழுந்தேன். எருமைக்கும் ஒன்றும் ஆகலை, ஸ்கூட்டருக்கும் ஒன்றும் ஆகலை, நான் தான் அப்படி ஆயிட்டேன்னார். கண்ணை திறந்துக்கிட்டு வரணும்னு, கண்ணை திறந்துக்கிட்டு வந்தும் இது நடந்து போச்சே அப்படின்னார். அது எப்படிங்க நடக்கும், நீங்க ஒதுங்கி போக வேண்டியது என்ன அப்படின்னா, கண்ணை திறந்துக்கிட்டு வந்தது நான் இல்லை சார், எரும மாடுன்னார். இப்படிதான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அதனால தான் அவர் ஒரு மாதிரியான ஆளுன்னு சொன்னேன். அவர் எப்படியோ இருந்துட்டு போட்டோம், ஆனால் எல்லாரும் இப்படி அலட்சியமாக இருந்துட முடியுமா? விபத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடாது, விபத்துக்களை தவிர்க்கறதுக்கு வேணும்னா விலை கொடுக்கலாம். அது எப்படி விலை கொடுக்கறதுன்னா, எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் யூனிட்டை வாங்கி வாகனங்களில் பொருத்தலாம். நம்ம ஊரில் எல்லாம் பேருந்தும் லாரியும் வேகத்தை குறைச்சாவே பல விபத்துக்களை தடுத்துட முடியும். எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் யூனிட்னு சொல்கிறோமே, இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி என்ன பண்ணும் தெரியுமா, அளவுக்கு மீறி ஒரு பேருந்து வேகமாக போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வண்டி போகுதுன்னு வச்சுங்க, உடனே அந்த கருவி என்ன செய்யும்னா பீ பீப்னு சத்தம் போடும். அந்த சத்தத்தை கேட்டுட்டு வண்டியை ஓட்டுறவங்க வேகத்தை குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிக்காமல் இன்னமும் வேகமாக போகிறோம்னு வச்சுக்கோங்க, இன்ஜின் வந்து தானாகவே நின்றுடும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அங்கேயே நிற்க வேண்டியது தான், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு புறப்பட முடியும். அதனால் ஓவர் ஸ்பீடு போகிறதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. வேகத்தை கட்டுப்படுத்துறதுனால விலை மதிப்பில்லாத உயிர்களை காப்பாற்ற முடியும். அதனால் இதை ஒரு பெரிய அசௌகரியமாக யாரும் நினைக்கக்கூடாது. ஏற்கனவே கூட நம்ம ஊர் பேருந்துகளில் இதை வச்சு பார்த்துருக்குறாங்க ஒரு கட்டத்தில். ஆனால் சில பேர் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த கருவியோட கனெக்ஷனை எல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு வழக்கம் போலவே படு ஸ்பீடில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். காரில் போகிறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, ரோட்டில் போகிறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். இந்த வேக கட்டுப்பாட்டு கருவியை யாரும் சுலபமாக எதுவும் பண்ணிட முடியாத அளவுக்கு அதை பொருத்தறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப தூரம் போகிற பஸ்ஸில் எல்லாம் ஏர் கண்டிஷன் பண்ணுறோம், வீடியோ வசதியெல்லாம் பண்ணுறோம். அதுகளில் செலவு பண்ணுற பணத்தை இது மாதிரி ஸ்பீடு மானிட்டர் அப்புறம் VHF டிரான்ஸீவர் இதுகளுக்காக செலவு பண்ணலாம். வண்டி நடுவழியில் எங்கேயாச்சும் நின்று போச்சுன்னா, அல்லது எதிர்பாராமல் விபத்து ஏற்பட்டு போச்சுன்னா, உடனே தகவல் கொடுக்கறதுக்கும் உயிரை காப்பாற்றுறதுக்கும் இந்த ஒயர்லெஸ் வசதி உதவியாக இருக்கும். செலவையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் இதையெல்லாம் செஞ்சால் விபத்துக்களை பெருமளவுக்கு தவிர்க்கலாம். விபத்துக்களுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே கவனித்து சரி பண்ணணும். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், அவர் ஒரு பேருந்தில் டிரைவராக இருக்கார். அவர்கிட்ட ஒரு நாள் இந்த சாலை விபத்துக்களை பற்றி சாவகாசமாக பேசிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அவர் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர், அதனால் அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இனிமேல் உங்கள் சுபாவத்தை நீங்கள் மாற்றிக்கணும் சார், ரோட்டில் போகிறவங்களும் மனுஷங்க தான், பஸ்ஸில் வர்றவங்களும் மனுஷங்க தான், மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க போய் தான் ஒரு நாள் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து போச்சுன்னாரு அவர். அது எப்படின்ன, ஒரு நாள் நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போன பஸ்ஸில் ஒரு வயசான தாத்தா நின்றுக்கிட்டே வந்தார். பஸ்ஸில் இருக்கிறவங்க யாருமே அவர் பேரில் இறக்கப்படலை, நான் தான் இறக்கப்பட்டேன்னார். என்ன செஞ்சீங்கன்னு, நான் எழுந்திரிச்சுக்கிட்டு அவரை என் இடத்துல உட்கார வச்சேன் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வசந்த அழைப்பு நேரலை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட்டீஸ் நோ ரிஸ்க்.

0: கடல் வழியா வாணிபம் செய்ய பயன்பட்ட பெரிய மரக்கப்பல்களை நம்ம முன்னோர்கள் நாவாய் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த நாவாய் என்ற சொல்லுக்கு அடிப்படையே இந்த நவ் அப்படிங்கிற வேர் சொல் தான். இதற்கான உதாரணம் இதோ பாக்கலாம்.
1: திரைக்கடற் பெருவழியில் நவ்வூர்ந்து சென்று திரைப்பொறு மாணிவி கொணர்ந்தான் வீரன் அப்படின்னா, அலைகள் வீசும் பெரிய கடல் வழியில் கப்பலை செலுத்தி சென்று பெரும் செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்தான் வீரன் அப்படிங்கறதா இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். இந்த வாக்கியத்துல நவ்வூர்ந்து அப்படிங்கிறது கப்பல் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கான இங்கிலீஷ் வேர்ட் பாப்பிகாக், POPPYCOCK. பாப்பிகாக் அப்படின்னா தாழ்த்தனமான, முற்றிலும் ஆதாரமற்ற, அர்த்தமற்ற பேச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதத்தான் பாப்பிகாக் அப்படின்னு சொல்றாங்க.
0: இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், He dismissed the claim as poppycock. அதாவது அவர் அந்த புகாரை முற்றிலும் ஆதாரமற்ற வெறும் பொய்க்கதை என்று நிராகரித்தார் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். நம்ம தமிழர்களுடைய நாகரிகம் 2600 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு அமெரிக்க ஆய்வகம் அதிகாரப்பூர்வமா சொன்னதை நாம செய்திகள்ல கேட்டிருப்போம். அத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட காலத்தை இன்னைக்கு இருக்கிற இந்த விஞ்ஞானிகள் எப்படி இவ்வளவு துல்லியமா கண்டுபிடிக்கிறாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல அதை பத்தி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம்.
1: கார்பன் டேட்டிங், இதுதான் அந்த டெக்னாலஜி. நம்ம பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள்னு எல்லா உயிருள்ள பொருட்களையும் கார்பன் 12 அப்புறம் கார்பன் 14 அப்படிங்கிற ரெண்டு வகையான கார்பன்ஸ் இருக்கும். இதுல கார்பன் 12 அப்படிங்கறது ரொம்பவே அமைதியான ஒண்ணு. நாம உயிரோட இருந்தாலும் சரி இறந்துட்டாலும் சரி அது உடம்ப விட்டு மாறவே மாறாது. ஆனா இந்த கார்பன் 14 அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவ். அதாவது நாம மூச்சு விடுற வரைக்கும், சாப்பிடுற வரைக்கும் நம்ம உடம்புல இந்த கார்பன் 14 புதுசா சேர்ந்துகிட்டே இருக்கும்.
0: ஒரு உயிரினம் இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் புதுசா கார்பன் 14 வந்து அதனுடைய உடம்புக்குள்ள போகவே போகாது. அது மட்டும் இல்ல, உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் 14 கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிக்கும். இன்னும் துல்லியமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு உயிரினத்திற்கு 5730 வருடங்கள் ஆகுது அப்படின்னா அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் 14 பாதியா குறைஞ்சிரும். இத அறிவியல்ல ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கீழடியிலேயோ அல்லது வேறு இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பழமையான மரப்பலகையோ அல்லது எலும்பையோ எடுக்கிறப்ப அதுல இருக்கக்கூடிய கார்பன் 12 மற்றும் கார்பன் 14 உடைய அளவை கணக்கிடுவாங்க. கார்பன் 14 எவ்வளவு குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கறத வச்சு அது 3000 வருஷம் பழமையானதா இல்ல 5000 வருஷம் பழமையானதா அப்படின்னு துல்லியமா கணிச்சிருவாங்க.
0: சோ இப்படித்தான் நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச பொருட்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை அப்படின்னு அமெரிக்காவில இருக்கிற ஆய்வகத்துல உறுதி பண்ணிருக்கிறதும் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலமா தான்.
1: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நேர்களை குமரி பண்பில் நியூட்டன் ஆரம்பமாகிறது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகளின் வசந்த அழைப்பு நேரலை. அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் நோட்டு ஸ்னோரிஸ்ட்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது கே கே எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம கே கே எக்ஸ்பிரஸ்ல என் சுவாச காற்றை மேட்டுக்குழி எதிரும் புதிரும் வேட்டைக்காரன் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை என்று.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர்

0: தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்கவுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 9:02.

0: வசந்த அழைப்பு. நீங்கள் கேட்கவிருக்கும்
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: எழிலார்ந்த காலை வேளையில் உங்கள் காதோறும் கீதம் பாட பவனி வருகிறது வசந்த அழைப்பு. நேயர் விருப்ப நேரலை பண்பலை 101 உங்கள் மனம் கவர்ந்த பாடல் பவனி வர நேயர்கள் அளிக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 2909072. முன்னிணைப்பு எண் 0465. வசந்த அழைப்பு நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயரோடு பேசலாம். வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஜெயக்குமார்.
0: புன்னை நகர்ல இருந்து ஜெயக்குமார் ஐயாவுக்கு இன்னைக்கு விருப்ப பாடலாக எந்த பாடல் கேக்குறீங்க? அந்த அருமையான பாடல் உங்களுக்காக குமரி பண்பலை 101 பவனி வருகிறது நிகழ்ச்சியில் பங்கேற்றுமைக்கு நன்றி ஐயா.
4: ரொம்ப நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: நாகர்கோவில்
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

0: நேரம் காலை 9:10. நீங்கள் இணைந்திருப்பது வசந்த அழைப்பு நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் தன் விருப்ப பாடலை கேட்க இணையும் அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கையா? யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: பாரசாலையில இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயாக்கு விருப்ப பாடலாக இன்னைக்கு என்ன பாடல் கேக்குறீங்க?
1: அதாவது புதுநாட்டு படத்துல மாதுளை என்கிற பாடல் வேண்டும்.
0: அந்த அற்புதமான பாடல் பண்பலை 105 பவனி வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: வெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
2: உடனடி டெலிவரி,
3: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
2: தொடர்புக்கு
3: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.

0: தென்றலாய் தவழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் விருப்ப வசந்த அழைப்பு நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: வணக்கம் ஐயா, நாகர்கோவில்ல இருந்து புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான் ஐயா, சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடம்?
1: வாழ்த்துக்கலாமா? ஆமா, எனக்கு ராவணன் படத்துல இருந்து ஒரு இனிமையான ஒரு காதல் படமா பாடலாமா. உசுரே போகுது உசுரே போகுது, நீ குஞ்ச உதங்க மடிக்கிறேன் குளிக்கிறேங்கிற ஒரு இனிமையான பாடல் அந்த காலை நேரத்தை நேரத்தாண்டி எனக்கு வேண்டியிருந்தாங்கம்மா.
0: அந்த அருமையான பாடல்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கேன். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா. நன்றி.

0: பாஞ்சஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பாஞ்சஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பொறுக்கதே
2: தம்பி, நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் காலை 9:26 நிமிடம். நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு, நேயர் விருப்ப நேரலை. நேரலை நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலஹாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
4: வணக்கம் சார். அருமனை கமலஹாசன் ஐயாக்கு இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க? அந்த இனிய பாடல் உங்களுக்காக பண்பலை 101 வளம் வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
5: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பாண்டலை 101. நேரம் காலை 9:30 நிமிடம்.
4: அம்மன் TRY TMT கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
0: வசந்த அழைப்பு நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வடசேரியில இருந்து
5: ராமலட்சுமணன்.
0: ராமலட்சுமணன் சொல்லுங்க.
5: எனக்கு ஆறு படத்துல பாக்காதே சாங்கி.
0: ஆறு படத்துல இருந்து பாக்காதே சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
5: நன்றி மேடம். நன்றி.

0: இது ஒரு போட்டோகிராபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
6: நேரம்காலை 9:36. வசந்த அளிப்பு நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சிகள் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கோம் ஐயா. நீங்க யார் பேசுறீங்க?
7: நான் கருங்கல் பால்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
6: கருங்கல் பால்ல இருந்து பிரான்சிஸ் ஐயா, இது சத்தியம் படத்துல இருந்து.

0: பாடல் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளந்தேன் முருகனிடம் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவன் இன்னொருள் மலர் தந்தான்.
1: பாடல் தந்தரலாமா?
0: கேட்கலாமா?
1: நீங்கள் சிறப்பாங்க. நன்றி ஐயா.
0: நன்றி மேடம். நன்றி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நேரம் காலை 9:42. தேனிலையாய் தித்திக்கும் நம் பண்பலையில் தம் உள்ளம் கவர் பாடலை கேட்க இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பாரசாலையிலிருந்து ராதாகிருஷ்ணன்.
0: பாரசாலையிலிருந்து ராதாகிருஷ்ணன் ஐயாக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: படம் சிவாஜி பாடல்
0: அந்த அருமையான பாடல் பண்பலை 100 வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக்க நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி.

0: நேயர்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். நேரலையில் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய விரும்பும் செயல் என்ற தலைப்பில் நேயர்கள் கலந்து கொண்டு தங்கள் எண்ண அலைகளை பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அளிக்க நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் 2902-7222 முன்னிணைப்பு எண் 04652. தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க மறவாதீர்கள் நேயர்களே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. காளான் சாகுபடி லாபகரமான தொழில். அழகன்பாறை குன்னன்காடு எஸ் சரண் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு. நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நேரம் காலை 9:50. வசந்த் அழைப்பு நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? பூதப்பாண்டியில இருந்து லட்சுமி அம்மாக்கு வணக்கம். என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேக்குறீங்க?
1: அண்ணாமலை படத்துல இருந்து உண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழைக்கு
0: என்ன பூ கேட்டுலாமா? பண்பலை 101 தங்கள் வெறுப்பு பாடல் பவனி வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.
1: நன்றி மேடம், நன்றி.

0: தாஜ்மஹால். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வசந்தழிப்பு நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சிகள் இணையும் அழுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். நான் நல்லூர்ல இருந்து மணி
2: பேசுறேன். என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு சார்?
3: செப்பிக்குள்
2: முத்துல அந்த பாடல் உங்களுக்கு பண்பல் வளம் வந்து கொண்டிருக்கிறது. பங்கேற்றுமைக்கு நன்றி ஐயா.
3: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது வசந்தளிப்பு நேயர் விருப்ப நேரலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.
1: துன்பம் என்றும்
0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையில்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையில் இருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கி நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:02. நேயர்கள் இனி கேட்கலாம்
3: இளைய பாரதி.

0: வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னெல்லாம் செக்மெண்ட்ஸ் வரப்போகுது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. இன்றைக்கு சாதிக்க பிறந்தோர் பகுதியில் மனநல ஆலோசகர் எஸ் எம் சிவதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில சாதிக்க பிறந்தோர் வரிசையில இதுவரைக்கும் நிறைய சாதனையாளர்களை நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம கூட மனநல ஆலோசகர் சிவதர்ஷினி அவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ நீங்க ஒரு மனநல ஆலோசகரா, இந்த கரியரை நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லலாமா?
1: ஆர்வம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து காலேஜில் என்னோட யூஜி நான் என்ன படித்தேன்னா சோசியாலஜி படித்தேன், சமூகவியல். ஸோ அதில் வந்து எனக்கு நிறைய மனிதர்களோட இன்ட்ரொடக்ஷன் எனக்கு கிடச்சிச்சு. ஒரு மனிதர்கள் எப்படி இருக்காங்க, ஒரு சமூகம் எப்படி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய பார்வை, என்னுடைய பர்சனாலிட்டியே வேறு மாதிரி இருந்துச்சு. சோசியாலஜிக்கு அப்புறம் என்னோட பார்வை வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஒரு மனிதர்கள் ஏன் ஒரு இடத்துல இப்படி யோசிக்கிறாங்க, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவங்க மாறுறாங்க, அப்புறம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரே விஷயத்தை எப்படி வேறு வேறு விதமாக அணுகிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அந்த சின்ன மூளைக்குள்ளே எப்படி இதெல்லாம் சிந்திக்கிறாங்க, எப்படி இப்படி நம்ம மூளை வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி தான் MSW, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது, HR, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், அது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள். நான் அதில் என்ன எடுத்தேன்னா மெடிக்கல் அண்ட் சைக்கேட்ரின்ற பிரிவு எடுத்தேன். அது வந்து என்னென்னா நம்ம மனநல பிரச்சனைகள் பற்றியும் அதுக்கு நம்ம எப்படி தீர்வு காணலான்றதை பற்றியும் எனக்கு MSW வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக எனக்கு தெரிஞ்சிச்சு.
0: ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து என்ன சப்ஜெக்டை மெயின் எடுத்து படிச்சிங்க?
1: ஸ்கூலில் நான் எடுத்தது வந்து 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன்.
0: ஓகே, அப்போது நீங்கள் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மெயின் சப்ஜெக்டாக எடுத்துட்டு அப்புறம் எப்படி உங்களுடைய கல்லூரியில் வந்து நீங்கள் வந்து சோசியாலஜி வந்து மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க?
1: அது என்னென்னா அது ரொம்ப ஒரு பெரிய பின்கதை. அதுக்கு எனக்கு வந்து தமிழ் மேலேயும் வரலாற்று மேலேயும் தான் எனக்கு முன்னாடிலேருந்தே ரொம்ப ஆர்வம். நான் வந்து அரசு பள்ளியில் படிக்கும்போது எனக்கு அங்கே வந்து ஆங்கில வழி கல்வி தான் படிக்கணுன்ற மாதிரி அப்போ ஒரு இது இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ எனக்கு அங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் பயாலஜி இந்த ரெண்டும் தான் இருந்தேன் எனக்கு ஆப்ஷன். மேக்ஸ் பயாலஜி வந்து எனக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை, அதனால நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ரொம்ப எனக்கு அதில் பேஷன்லாம் இல்லை, ஆனால் எனக்கு சமூகத்தின் மீதான எனக்கு ஒரு பேஷன் தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. 9th வகுப்பு 10th வகுப்பு படிக்கும் போதே என்னுடைய சோசியல் டீச்சர் வந்து எனக்கு சோசியாலஜின்னு ஒரு துறை இருக்குன்றதே எனக்கு அவங்க தான் சொன்னாங்க. இது ரொம்ப நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச துறை இல்லைல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா சோசியாலஜின்ற துறை வந்து நம்ம வந்து ஒரு 4 செவருக்குள்ளேருந்து படிக்கிற ஒரு இது கிடையாது, அதை தாண்டி நம்ம படிப்போம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு சின்ன இடத்துக்குள்ளேருந்து படிக்கிறது, ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது. வெளியே போகணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைப்பேன். அப்போ எனக்கு அந்த சோசியாலஜின்றது வந்து எனக்கு அப்போவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ஒரு சின்ன இடத்துக்குள்ளே நம்ம இருக்க மாட்டோம், நிறைய ஃபீல்டு ஒர்க்னு சொல்லுவாங்க அங்கே போவோம், நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் சோசியாலஜி எடுத்தேன். அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க் தான் எனக்கு இன்னும் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு.
0: ஓகே, உங்களுடைய ஸ்கூல்ல நீங்க 9th படிக்கும் போது உங்களுடைய சோசியல் டீச்சர் மேல இந்த ஆர்வத்தினால நீங்க வந்து இந்த சோசியாலஜி இந்த ஒர்க்கு வந்திருக்கீங்க. சரி, இப்போ இருக்கிற சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை சொல்லலாம், மனநல பாதிப்புன்னு சொல்லுங்க எல்லாருக்குமே இருக்கு. நம்ம வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து குழந்தைகளுக்கு வந்து மொபைல் கொடுக்குறாங்க, இதனாலதான் அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுது. அந்த மாதிரிப்பட்ட சின்ன குழந்தைகளுக்கு எந்த மாதிரி எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குறீங்க?
1: சின்ன குழந்தைகளுக்கு வந்து நம்ம அவங்களுடைய நடத்தைகளை வந்து நம்மளால சடனா பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை அடம் பிடிக்குது, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கத்துறாங்க, சத்தம் போடுறாங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனையா நமக்கு தெரியாது. ஏன்னா அதுதான் குழந்தைகளோட இயல்பு. அப்ப நம்ம அதை வந்து ஒரு பிரச்சனையா நம்ம அதை வந்து கவனிக்க மாட்டோம். ஆனா இந்த போன் கொடுக்கறது அந்த நேரம் கொஞ்சம் அமைதியா நம்மளே வேலையை முடிச்சுட்டு பெற்றோர்களே வந்து அவங்க வெளியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவங்க டயர்டா இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும்ன்றதுக்காக போன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்றாங்க. ஆனா அது வந்து என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து அடிக்ஷனா இருக்கு. அதுல வரக்கூடிய குரலா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய கலர்ஸா இருக்கட்டும், சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நிறைய பேஜஸ் இருக்கு, அதுல நிறைய பேர் அந்த ரைம் ஸ்டோரிஸ் எல்லாம் போடுறாங்க. அது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் இருக்கு, அது குழந்தைங்களோட பேச்சு திறன் எல்லாமே வளர்க்கும். ஒரு கதை கேட்கறதா இருக்கட்டும், ஒரு ரைம்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், குழந்தைங்களோட திறனை வளர்க்கறதுல அதோட பங்கு ரொம்பவே இருக்கு. ஆனா அதுல உபயோகப்படுத்துற அந்த கலர்ஸா இருக்கட்டும், அதோட விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னா

0: திரும்ப திரும்ப அந்த குழந்தைகளை வந்து பார்க்க தூண்டக்கூடியதாகவே அதில் அமையும். அப்போ அந்த குழந்தைங்க வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அம்மா அப்பா சொல்கிறது அவங்களுக்கு புரியறத விட அந்த ஃபோனில் இருக்கிறதையும் பார்த்து பார்த்து அவங்க அது மாதிரியே தான் நடந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்ப கட்டத்தில் குழந்தைகள் கிட்ட கண்டறியறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான், கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஆர்வம் எடுத்துக்கணும். ஒரு 3 வயதுலேருந்தே நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம். அவங்க வந்து நம்மளை ஒழுங்காக பார்த்து பேசாமல் இருக்கிறது, கண்ணை பார்த்து பேசாமல் இருக்கிறது, நம்ம சொல்கிறதுக்கு வந்து ஒழுங்காக ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது, ரொம்ப துருதுருன்னு சேட்டை பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அதுவே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, சொல்கிறதே வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நம்மளுக்கே தெரியும்ல ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு தோணும்ல, அப்படி தோணிடுச்சுனாலே நம்ம தாமதிக்காமல் ஒரு ஆலோசகரையோ ஒரு மனநல ஆலோசகரையோ ஒரு மனநல மருத்துவரையோ அணுகலாம். ஏன்னா வந்து நம்ம தாமதிக்க தாமதிக்க நம்மளுக்கு வந்து அது சரி பண்ணுறது தாமதமாகலாம். ஒருவேளை ஒன்றுமே இல்லைன்னு கூட சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒரு நிம்மதியா இருக்கலாம்ல, அந்த ரிஸ்க் நம்ம எடுக்கக்கூடாது. இல்ல இருக்காது, சின்ன குழந்தை தானே, நம்ம வந்து சரியாயிரும் அப்படின்ற அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு தடவை போய் மருத்துவரையோ ஒரு ஆலோசகரையோ பார்த்துட்டு வர்றது நல்லது. அதுக்கப்புறம் ஒருவேளை உண்மையாவே பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம அதை சரி பண்றது நம்மளுக்கு இன்னும் சுலபமா இருக்கும்.
1: இப்போ அந்த சின்ன குழந்தைகள் தாண்டி நம்ம இப்ப ஸ்கூல்ல வந்து ஒரு 8th, 9th, 10th, அந்த 11th, 12th அந்த ஸ்டேஜ்ல வந்து இப்ப நிறைய பிள்ளைங்க வந்து கொரோனா பீரியட்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் கனெக்ட் பண்றதுனால மோஸ்ட்லி எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ண கொடுத்தாங்க. இதனாலதான் நிறைய பிள்ளைங்க வந்து மொபைல் அடிக்ட் ஆயிருக்காங்க. அந்த மாதிரிப்பட்ட பிள்ளைங்க கவுன்சிலிங் என்ன மாதிரி கொடுப்பீங்க?
0: ஆன்லைன் கிளாஸ்னால தான் ஒரு ஃபோன் ஒரு குழந்தை கையில் போனதுன்றது உண்மைதான். நம்மளுக்கு ஃபோனில் நிறைய நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம வந்து அதை எப்படி அணுகிறோன்றது இருக்குது. இன்னும் வளர்ந்து ஒரு 18 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கே அது இன்னும் சரியாக தெரியல. ஃபோனை வந்து நம்ம எப்படி நம்ம பயனுள்ளதாக பயன்படுத்தணும், அதில் என்னென்ன தீங்கு இருக்குது, எதுலேருந்து நம்ம விலகி இருக்கணுன்றது தெரியல. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் அது கஷ்டம், அது அவங்களுக்கு பிரித்து பார்க்கறதுக்கு ரொம்ப தெரியாது. அதுக்கு பெற்றோர்களுடைய அவங்க மேலான கவனம் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை ரொம்ப அவங்களால குழந்தைகள் மேலே கவனம் செலுத்த முடியலை அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து நிறைய பொழுதுபோக்குகளை வந்து நம்ம அவங்களுக்குள்ளே இன்சிஸ்ட் பண்ணணும். வெறும் ஃபோன் மட்டுமே அவங்களுக்கு வெறும் பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது. வேற வேற புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், பாட்டு கேட்கறது, பாட்டு படிக்கிறது, படம் வரைகிறது, இந்த மாதிரி நிறைய ஹாபீஸ் அவங்களுக்குள்ள கொடுக்கணும். அவங்களுக்கு அதுக்கு அதில் மேலே இன்ட்ரெஸ்ட் வரணும். அதுக்காக அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை பிள்ளைங்க மேலே திணிக்கக்கூடாது. எனக்கு படம் வரைய பிடிக்கும் அதனால நீயும் படம் வர, எனக்கு பாட்டு கேட்க பிடிக்கும் நீயும் பாட்டு கேளு அப்படி சொல்லக்கூடாது. அந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை என்கரேஜ் பண்ணணும். டிராயிங் கிளாஸஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம ஃபோன் மூலியமாக எடுத்துக்கிறது தான், ஃபோனில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். அடிக்ஷன்றது வந்து எந்த பாயிண்டில் வரும்னா வீட்டில் யாருக்கிட்டையுமே பேசாமல் இருக்கிறது, வெளியே எங்கேயுமே வராமல் இருக்கிறது, ஒரு ரூமுக்குள்ளேயே இருந்து ஃபோன் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வெளியே வருவாங்க, சாப்பிடுவாங்க உள்ளே போவாங்க, ஸ்கூல் போவாங்க வருவாங்க ஃபோன் பார்ப்பாங்க. ஸோ இந்தளவு அடிக்ஷன் ஆகும்போது அவங்களுக்கு கவுன்சிலிங்கிறது தேவை. ஒரு ஆலோசகர்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அது எந்த நிலையில் இருக்குன்னு அசஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. இது வந்து இப்போந்தான் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கா, இல்லை ரொம்ப நாள் இருக்காங்களா, அதுக்கு நம்மளுக்கு எந்த மாதிரியான அப்ரோச் தேவைப்படுது அப்படின்றது அந்தந்த ஆலோசகரை பொறுத்து, அந்த தனிப்பட்ட நபரோட அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்றத பொறுத்து அவங்க பிளான் பண்ணுவாங்க.
1: அழகா சொல்லிருக்கீங்க, மொபைல் அடிக்ஷன் எப்படி வெளியே வரலாம், அதுக்கு வந்து வேற ஏதாவது ஹாபிஸ் அவங்க இருந்துச்சுன்னா அதுல இருந்து அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணும் போது இதுல இருந்து கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க. ஓகே, இப்ப வந்து மாணவர்கள் வந்து கல்லூரி முடிச்சு ஒரு ஜாபுக்கு போறாங்கன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர், அதனால நிறைய பேருக்கு மனநல பாதிப்பு ஏற்படுது. ஆனா அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கவுன்சிலிங் போக தயங்குறாங்க. இதனால மனநல ஆலோசகரை வந்து சந்திக்க தயங்குறாங்க.
0: இது என்னன்னா, இப்போ இது ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இதுல ஒன்னு என்னன்னா, சின்ன சின்ன சோர்வு, சோகம், வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோகம் வரும்ல, அந்த சோகம், சின்ன சின்ன சோர்வு ஏற்படும் போதே எனக்கு டிப்ரெஷன்ல இருக்கேனா ஸ்ட்ரெஸ்ல இருக்கேனான்னு சில பேர் அந்த எக்ஸ்ட்ரீம்ல யோசிக்கிறாங்க. உண்மையாவே டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடியவங்க இது ஒரு சோகம்தான், இதெல்லாம் சின்ன விஷயம்தான், இது கடந்து போயிடும் அப்படி சொல்லி அதை அசால்ட்டா விட்டுறாங்க. ஒரு மனநல பிரச்சனையை வந்து நம்ம ரொம்ப கேஷுவலா நம்ம அதை பாக்குறதும் தப்பு, அதே நேரம் அதை வந்து ஒரு டேபுவா அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்ம வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, மனநல பாதிப்புனா வந்து இந்த படத்துல காமிக்கிற மாதிரி பைத்தியம்ன்றது கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு சோகம் வர்றது ரொம்ப ரொம்ப சகஜம், ஆனா அது வந்து ஒரு வாரம் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், அதுக்கு மேலையும் போகுது. நம்மளால நம்மளோட அன்றாட வாழ்க்கையை வந்து சரியா நடத்த முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல, யார்ட்டையும் பேச முடியல அப்படின்றது போதுதான் அது நம்மளுக்கு பிரச்சனையாகும். ஸோ வந்து நம்ம எப்படி உடல்நிலை சரியில்லைன்றத வந்து ரொம்பவே நம்ம சாதாரணமாக சொல்கிறோமோ, இல்லை நீ காய்ச்சல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன், இன்னைக்கு எனக்கு வயிறு வலி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்றத எவ்வளோ கேஷுவலாக நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மனநல சம்மந்தப்பட்ட எனக்கு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு, அதனால நான் இன்னைக்கு ஒரு மனநல ஆலோசகரை பார்த்தேன், இல்லை மனநல மருத்துவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுமே சாதாரணமாக இருக்கணும். இது வந்து யார் கையில் இருக்குன்னா அதை பாதிக்கப்பட்டவங்களை விட அவங்க கூட இருக்கிறவங்க கையில தான் இருக்கு. அவங்க தான் இதை சாதாரணமாக பார்க்கணும். இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஏதோ மனநல டிஸ்டர்பிங்காக இருக்குது, எனக்கு வந்து ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னாங்கன்னா

0: கூட இருக்கிற நண்பர்கள் வந்து அதை கலாய்க்கக்கூடாது. என்ன மச்சான் லூசா அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஓகே சமாளிப்போம், என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், என்ன பிரச்சனை சொல்லு நம்ம கேட்கலாம், நீ வந்து இது தனியாக ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானும் கூட இருக்கேன். ஏன்னா எப்போவுமே நம்ம தீர்வு கொடுக்கணும்னு கிடையாது, யாராலையும் எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்க முடியாது. அவங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஓகே நம்ம சரியாக பண்ணாலும் தப்பாக பண்ணாலும் நம்ம கூட இருக்கிறதுக்கு நமக்கு ஆட்கள் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு தோன்றது தான் நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரு சப்போர்ட். இந்த மாதிரி ஒன்று கொடுக்கும்போது கூட இருக்கிறவங்க தான் சொல்லணும், ஓகே பரவாயில்ல உனக்கு உடம்பு சரியில்லையா, வா நம்ம போய் ஒரு கவுன்சிலரை பார்ப்போம், இல்லை வா நம்ம போய் டாக்டரை பார்ப்போம் அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்லும்போது தான் அது நார்மலாகும். அவங்க பாதிக்கப்பட்டவங்க அதை பேசுறத விட அவங்க கூட இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் இந்த விஷயத்த நார்மலைஸ் ஆகும்.
1: நீங்க சொல்லிருக்கீங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன சிச்சுவேஷன் இருந்தா அவங்களுக்கு ஓகே வந்து கவுன்சிலிங் போகலாம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு மனநலம் பாதிச்சிருக்கு அப்படிங்கறதா அந்த மனநலம் பாதிச்சவங்க வந்து எப்படி உணர்ந்து கொள்வாங்க, அவங்களுக்கு எப்படி அது தெரிய வரும், அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க?
0: இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதுமே நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துவாங்க. அது எது பத்திலாம் இருக்கும்னா வந்து கேன்சர் அவேர்னஸ், எய்ட்ஸ் அவேர்னஸ், டெங்கு அவேர்னஸ் இதெல்லாமே நிறைய நடந்திருக்கு. ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம மனநலம் சம்பந்தமான அவேர்னஸும் நடக்குது, ஆனா நம்ம அந்த அளவு இது இன்னும் அதிகமாகல. ஸோ என்னுடைய பரிந்துரையினே வச்சுக்கலாம் என்னன்னா வந்து நிறைய பள்ளிகள்ல சமூக பணியாளர்கள்னே ஒருத்தங்களை வந்து நியமிக்கணும். ஏன்னா எல்லா டீச்சர்ஸுமே வந்து குழந்தைகள் மேலே அக்கறை எடுத்து தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, பாடம் எடுக்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு, நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்தை கொஞ்ச நாளாக படிக்கலாம்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க, மார்க் குறைஞ்சிருச்சுன்னா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டீச்சரோட சைட்லேருந்து கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. ஆனால் அது என்னன்றதை ஆராய்ந்து அதுக்கு தீர்வு கொடுக்குற டைமும் அவங்களுக்கு இல்லை, ஸ்பேஸும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பாடம் எடுக்க வேண்டியது இருக்குது, இன்னும் அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ஒரு குழந்தை இல்லை அவங்க பார்க்க வேண்டியது அத்தனை குழந்தைங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்க வந்து நேரம் எடுத்து அதுக்கு வந்து அவங்க ஆலோசனை கொடுக்குதுன்றது கொஞ்சம் கடினமான வேலை தான். நிறைய மாநிலங்களில் ஸ்கூல் சோஷியல் ஒர்க்கர்ஸ்னே இருக்காங்க, அதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். ஸ்கூல்ல வந்து சோஷியல் ஒர்க்கர்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு அப்சர்வ் பண்ற குழந்தைங்களை அந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்ம வந்து அனுப்பலாம். சோஷியல் ஒர்க்கர்ஸே வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் அவங்களுக்கு ஏதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரதுக்காக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். சேம் டைம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது சரியான விதத்துல அணுகிறதுக்கு அங்க ஒரு சமூக பணியாளர் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க அந்த டீச்சர்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாலமா இருந்து செயல்படுவாங்க. ஓகே என்ன பிரச்சனை, சில குழந்தைகளால அவங்க வீட்டுல சொல்ல முடியாது, சொன்னா ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க எல்லா குழந்தைகிட்டையுமே நல்ல ஒரு புரிதல் இருக்கும்போது குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி குழந்தைங்க வந்து ஈஸியாவே எல்லாத்திலையும் சொல்லக்கூடியவங்க தான். முன்னாடி ஸ்கூல் டைம்லயே பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்ட்டு அவங்க க்ளோஸா இருக்கிறத விட இந்த ட்ரைனிங் டீச்சர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட எல்லாமே ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, அவங்க கிட்ட க்ளோஸா இருப்பாங்க. ஸோ ஒரு சமூக பணியாளர்னு அங்க இருக்கும்போது அவங்க எல்லா குழந்தைகளுக்கிட்டையுமே சாதாரண ஆசிரியரை தாண்டிய ஒரு புரிதல்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை அவங்க கிட்ட பகிர்ந்துப்பாங்க. ஆசிரியர்கள் வந்து குழந்தைங்க கிட்ட நோட்டீஸ் பண்ணதையும் அவங்க இவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். அப்போ ஒன்னா சேர்ந்து ஆசிரியர், சமூக பணியாளர், பெற்றோர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு தீர்வையோ இல்லை என்ன பிரச்சனைன்றதை கண்டறிஞ்சு அதை வந்து இன்னும் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதையோ ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அந்த ஸ்கூல் ஸ்டேஜ்லேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு, அதை நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா அது அவங்களுக்கு அதுக்கப்புறம் டெவலப் ஆகிட்டே போகலாம். பட் இந்த ஏர்லி ஸ்டேஜில் நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஒரு சீக்கிரமான ஒரு தீர்வு அதுக்கு நம்ம சரி பண்ணலாம்.
1: ஓகே நீங்க அழகா சொல்லிக்கீங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கூல் டைம்ல நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்தாலுமே அந்த பிள்ளை வந்து கரெக்டா அந்த மைண்ட்ல வந்து கரெக்டா வச்சிருக்கோம். இப்போ நீங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர் நம்ம வந்து ஸ்கூல் டைம்ல அந்த பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இல்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த இது ஸ்கூல் தாண்டி அவங்க காலேஜ் நல்ல ஒரு ஒர்க்ல போகிற டைம்லயும் தனக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது இந்த ப்ராப்ளம் தான் அப்படிங்கறத அவங்களும் அப்சர்வ் பண்ண முடியும். இதுக்கு வந்து எல்லா ஸ்கூல்ல உள்ள ஸ்டாஃப்ஸே அதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கல்லூரி மாணவ மாணவிகளை பாத்தீங்க கேம்பஸ் விட்டு வெளியே வந்த வாக்கிங் வேலையும் அவங்களுடைய ஃபுல் டைம் வந்து மொபைல் தான் பாக்குறாங்க. பஸ்ல போகும்போது வரும்போது எல்லாம் ஃபுல் டைம் மொபைல் தான் இருக்காங்க. இதனால இவங்களுடைய ஐ ப்ராப்ளம், நீங்க சொன்ன மாதிரி மைண்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஆனா அதுலேருந்து அவங்க ரிலீஃப் ஆகி வெளியே வரக்கு நம்ம என்ன பண்ணலாம்?
0: அவங்கவுங்க தனிப்பட்ட கவனம் அவங்க மேல எடுத்துக்கணும். இப்ப நம்ம தண்ணி குடிக்கிறது சாப்பிடுறது மாதிரி யாராவது நம்மள தண்ணி குடி தண்ணி குடின்னு சொல்லிட்டே இருக்க மாட்டாங்கல்ல, நம்ம மேல அக்கறை எடுத்து நம்ம தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த விஷயங்கள் அவங்க அவங்க மேலேயே அக்கறை எடுத்துக்கணும். இப்போ பஸ்ல போகக்கூடிய வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே எப்பவுமே கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட அந்த மூணு வருடம் அவங்க கல்லூரியில படிக்கிறாங்க, போயிட்டு வரக்கூடிய அந்த காலம் தான். ஒரு பத்து வருடம் கழிச்சு டெய்லி இதே மாதிரி அவங்க பஸ்ல போயிட்டு வருவாங்களா, இல்ல அப்படியே பஸ்ல போயிட்டு வந்தாலும்

0: இந்த மனநிலையோடு இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ இந்த பீரியடை அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும். ஃபோன் நம்ம கையில் எப்போவுமே இருக்க போகுது, உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஃபோன் நம்ம கையில் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம இது விஷயங்களெல்லாம் நம்ம பார்ப்போமா, இதே மாதிரி நம்ம அதை அப்ரோச் பண்ணுவோமானா, அது நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த ஃபேஸ் அவங்க என்ஜாய் பண்ணணும், அந்த காலேஜ் ஃபேஸ் அவங்க என்ஜாய் பண்ணணும், ஸ்கூல் ஃபேஸ் அவங்க என்ஜாய் பண்ணணும். ஒரு மாதம் அவங்க வெளியே போகிறாங்கன்னா அதை அவங்க என்ஜாய் பண்ணணும். ஃபோன் இங்கே தானே இருக்குது, நம்ம எப்போனாலும் பார்த்துக்கலாம். அந்த ஃபேஸ் இப்போ அவங்க காலேஜ் போகிறாங்கன்னா, காலேஜ் போயிட்டு வரும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேசி என்ஜாய் பண்ணுறது தான் அந்த டைமில் உள்ள அவங்களுடைய என்ஜாய்மெண்ட். பஸ்ஸில் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வரலாம், வெளியே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு சேஞ்சஸ், நிறைய பேருக்கு வந்து ரூட் மாற்றி விட்டால் கூட தெரியாது, பஸ்ஸில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க, தப்பான பஸ்ஸில் ஏறி வேறு ஏதாவது ரூட் போயிட்டுருப்பாங்க தெரியாது, இல்லை இன்னைக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அதனால ரூட் மாத்தி விட்டுருக்கோம் அப்படின்னா கூட அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே அவங்க ஒரே வழியில தான் போயிட்டு வருவாங்க. எத்தனை ஸ்டாப் உங்க வீட்டுக்கும் காலேஜுக்கும் கேட்டா தெரியாது, இந்த ஸ்டாப் அடுத்து எந்த ஸ்டாப் வரும்னு கேட்டா தெரியாது. இது எல்லாமே ஆக்சுவலி ஒரு நாலேஜ் தான், இதை நம்ம எங்கேயுமே ரைட்டிங்ல யூஸ் பண்ண போறது இல்லை, ஆனா இது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நாலேஜ் தான். இதை தான் நம்ம வந்து அந்த ஏஜில் நம்ம அதை என்ஜாய் பண்ணணும், அந்த ஃபேஸில் நம்ம அதை எல்லாமே பார்த்து ரசிக்கணும். வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், பஸ்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஆக்சுவலி நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்களை அப்சர்வ் பண்ணாலே அது வந்து ஃபோனை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். ஃபோனை பார்க்கறத விட நம்ம சுற்றி இருக்கிறவங்க மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, சுற்றி என்ன நடக்குது, ரோட்ல என்ன நடக்குது, பஸ்ஸில் என்ன நடக்குது, காலேஜில் நடக்குதுன்னு பார்க்குறதே நமக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே அவ்வளோ வித்தியாச வித்தியாசமான மக்கள், வித்தியாச வித்தியாசமாக அவங்க நடக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஒரு விஷயத்தை அணுகிறாங்க, அதை எல்லாம் தான் அவங்க அப்சர்வ் பண்ணணும். வீட்டுக்கு போய் அவங்க ஃபோன் பார்க்கலாம், நாலு ரூம் இருக்கும்போது அவங்களால வெளி உலகத்தை பார்க்க முடியாது, அந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. 3 வருஷம் தான் அவங்களுக்கு அந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அந்த லைஃப் அவங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ அந்த ஃபேஸ் அவங்க என்ஜாய் பண்ணணும். ஃபோன் தானே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நம்மளோட என்ஜாய்மெண்ட் என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசணும், வெளியே வந்து 4 இடத்த பார்க்கணும், புது புது மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல அவங்க ஆர்வம் போச்சுன்னா அந்த வெளியே ஃபோன் யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்க சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஃபோன் பார்க்கறது அதெல்லாமே ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ரோட்ல போயிட்டு இருக்கும், ஏத்தால வரக்கூடியவங்க சரியா வந்து நம்ம போய் அவங்க மேல மோதிட்டா கூட ரெண்டு பேருக்குமே கஷ்டம். ஸோ இந்த விபத்துகள் எல்லாம் தவிர்க்கலாம், நம்மளுடைய மைண்டுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். எப்பவுமே ஃபோனே பார்க்காம வெளியே நடக்கூடிய விஷயங்களையும் பார்க்கும்போது நம்ம மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்சா இருக்கும்.
1: ஓகே, சூப்பரா சொல்லிருக்கீங்க. நம்ம இப்போ இதுக்கு வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டோ எடுக்கலாம். அவங்க தங்க பிள்ளைங்கள் கேட்ட உடனே இருக்கிறதுல நல்ல மாடல் போன் வாங்கி கொடுக்கறாங்க, அதை வந்து இவங்க வந்து நல்ல விதமா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சு சில பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறாங்க. தப்பு இல்லதான், ஏன்னா அதுல நிறைய அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் நிறைய பண்ண வேண்டியும் இருக்கும். ஆனா இந்த பிள்ளைங்க அதுல என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பேரண்ட்ஸும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப காலேஜ்ல வந்து ஸ்டாஃப்ஸும் கொஞ்சம் கண்ட்ரோலா தான் இருக்காங்க. நம்ம மாவட்டத்துல வந்து எல்லா கல்லூரியிலயும் வந்து மொபைலும் தடை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி காலேஜ் நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த மாதிரி பண்றாங்களோ அதே மாதிரி பேரண்ட்ஸும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல
0: பண்ணணும். அது பண்ணாலே நிறைய பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து வீட்டில் குழந்தைகள் அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்றத அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணணும், அப்பா அம்மா அன்னைக்கு அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுன்றத அவங்களும் பிள்ளைங்க கிட்ட ஷேர் பண்ணணும். அவங்க மட்டும் கேட்டுட்டு இருக்க கூடாது, ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும்ல. அப்போ அவங்க குழந்தைங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றது பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று தப்பா போச்சுன்னா அது பேரண்ட்ஸ்க்கு புரியும். இப்படியா இன்னைக்கு இதாச்சா, உடனே நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நாளையிலேருந்து சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம திட்ட ஆரம்பிச்சு நம்ம அவங்கள ரொம்ப பனிஷ் பண்ணிட்டோம்னா நாளையிலேருந்து அவங்க அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் அவங்கள பனிஷ் பண்ணாம கோவப்படாம, ஓகே தப்பு பண்ணிட்டியா, ஓகே பரவாயில்ல, இனிமேல் அந்த தப்பை பண்ணாம நம்ம பாத்துக்கணும், இல்ல இந்த தப்புல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், இந்த தப்பை இனிமேல் நம்ம எப்படி பண்ணாம இருக்கலாம் அப்படின்றது எல்லாமே பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால மட்டும்தான் வரும். அது பேசுறது மூலியமா மட்டும்தான் வரும். எல்லா பிரச்சனையுமே பேசுறது மூலியமா மட்டும்தான் சால்வ் ஆகும். ஸோ வந்து பெற்றோர்களும் குழந்தைகளும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய பேசணும், இன்னைக்கு என்ன நடந்துன்றதை அவங்க பகிர்ந்துக்கணும். அப்போ நம்ம நிறைய பிரச்சனைகளை முன்கூட்டியே தவிர்க்கலாம் இது பேசுறது மூலியமா.
1: நீங்க சொல்றது கட்டினா இப்போ வந்து பேசுறதுனால வந்து எல்லாமே நம்ம தவிர்க்கலாம் தான். இப்போ வந்து பேரண்ட்ஸும் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, பிள்ளைங்க வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் நிறைய வேலைகள் இருக்கும், அதே டைம்ல பிள்ளைங்களும் வந்து பேசும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, போ அந்த டைம்ல போய் ஏதாவது ஒர்க் பண்ணு, எனக்கு இங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு தான் சொல்லி விடுறாங்க. சில பேரண்ட்ஸ் இருக்காங்க குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறாங்க, ஆனா இப்ப மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்ஸும் தான் அவாய்ட் பண்ணிட்டாங்க.
0: ஆமா அது உண்மைதான். என்னன்னா இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்கும்போது அவங்களுக்குமே நிறைய வேலைகள் பத்தின சிந்தனைகள் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். வீட்டுக்கு வந்ததும் வீட்டு வேலைகள் பார்க்கணும். நான் என்னன்னா இது பேசுறதுக்குன்னே ஒரு தனி டைம் ஒதுக்கி பேச முடியாது, அது வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். வா

0: மணி 7 மணினா நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற டைம், வா வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி பேசுனா அது வந்து இயல்பாக இருக்காது, ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அம்மா வந்து கிச்சனில் நிற்கும்போது தோசை சுட்டுட்டே பசங்களுக்கு கொடுத்துட்டே பேசிகிட்டு இருக்கலாம், இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை ஷேர் பண்ணலாம். ஈவினிங் வந்ததுமே காஃபி குடிக்கும்போது ஒரே டைம் உட்காந்து காஃபி குடிச்சிட்டே பேசலாம். இல்லை ஏதாவது ஒரு ரெண்டு பேருமே பொதுவாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த டைமில் பேசலாம். இதுக்குன்னே நேரம் ஒதுக்கி தான் பேசணும்னு கிடையாது. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஷேர் பண்ணுறதுக்காகவே ஒரு டைம் நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னு ஒதுக்கி பேசுனா அது கஷ்டம். ஏன்னா டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும், அப்படி நம்மளால ஒதுக்கி பேச முடியாது. நம்ம அன்றாட நாட்களில் ஒரு பகுதியாக அதை வச்சுக்கணும். நம்ம காஃபி குடிக்கும்போது நம்ம நிச்சயமா கேஷுவலாக பேசுவோம், சாப்பிடும்போது பேசுவோம், செடிக்கு தண்ணி ஊற்றும்போது பேசுவோம். ஆக்சுவலி நானும் எங்கள் அம்மாவும் நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வந்ததுமே, நான் வரும்போதே எங்கள் அம்மா காஃபி போட்டு வச்சிருப்பாங்க. வந்ததுமே நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதே எனக்கு ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கள் அம்மா என்னெல்லாம் வீட்டில் பண்ணாங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வெண்டிங் செஷன் மாதிரியும் இருக்கும். எனக்கு இப்போ தான் அது ரியலைஸ் ஆகுது, நம்ம நிறைய சின்ன பிள்ளைத்தனமான ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருப்போம்ல, அது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து எங்கள் அம்மா கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மா இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நான் நல்லா கதை சொல்லுவேன். ஸ்கூல் நடந்தது எல்லாமே நான் ஏதாவது சொல்லும்போது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுவாங்க, இதை நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்பாங்க. இது எல்லாமே நான் சொல்கிறனால தான் எனக்கு தீர்வு கிடைக்குது, புரியுதா? நான் யார்ட்டையுமே சொல்லலைன்னா தீர்வே கிடைக்காது, சொல்லும்போது தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேரண்ட்ஸ்க்கு தான், பேரண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம சொல்லணும். அவங்க வந்து அதுக்கு தீர்வு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தீர்வு வந்து அந்த குழந்தைங்களை எடுக்கிற அளவு ஒரு இண்டிபெண்டா வளர்க்கணும். நான் என் குழந்தைய வந்து சரியா வளர்த்துருக்கேன்றது வந்து அவங்க அப்பா அம்மா சொல்றத வந்து தட்டாம கேக்குறது கிடையாது. என்னன்னா என் குழந்தை எது பண்ணாலும் அவளால சரியா முடிவெடுக்க முடியும், எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும் அப்படின்ற அளவு நான் அவளை வளர்த்துருக்கேன் அப்படின்னு உள்ளதுதான் ஒரு கரெக்டான பேரண்டிங். எப்பவுமே நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன், அதை வந்து என் பிள்ளைங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்றது வந்து நல்ல பேரண்டிங் கிடையாது. ஏன்னா எப்பவுமே நம்ம கூடயே போயிட்டு இருக்க முடியாது. காலேஜுக்கு நம்மள அவங்க வெளியே அனுப்பிடுவோம், வேலைக்கு வெளியே அனுப்பிடுவோம், அப்போ குழந்தைங்க ரொம்ப தத்தளிச்சிருவாங்க. ஏன்னா இத்தனை நாள் அப்பா அம்மாவுடைய கைப்பிடியிலே இருந்துட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு இந்த உலகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் போயிடும். ஸோ அவங்களை சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் இண்டிபெண்டாக வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. சின்ன சின்ன முடிவுகள் அவங்களே எடுக்கட்டும், அது தப்பாக போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும், தப்பாக போனாலும் பரவாயில்ல, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம், நான் உன் கூட இருக்கேன், நீ வந்து தனியாக ஃபேஸ் பண்ணலை, சரியாக எடுத்தாலும் நான் கூட இருப்பேன், நீ தப்பான முடிவு எடுத்தாலும் நான் கூட இருப்பேன், இதை நம்ம சேர்ந்து சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கும்போது தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வரும், எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்னு வரும். இந்த தைரியம் இல்லாததுனால தான் இப்போ நிறைய தற்கொலைகள்லாம் கூட கூடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே இதோட முடிஞ்சுது, நான் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், எனக்கு சொல்யூஷன் இல்லை, இதுக்கு மேல வர வழி இல்லை அப்படின்றது அவங்களுடைய சிந்தனையா இருக்கு. ஆனா இந்த உலகம் ரொம்ப பெருசு, நம்ம நிறைய மக்கள் இருக்காங்க, தீர்வுகள் நிறைய இடத்துல இருக்கு, நம்மளுக்கு தேடுறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், தப்பான இடத்துல தேடாம சரியான இடத்துல தேடணும். சோ இந்த பொறுமை அதுக்கப்புறம் இந்த சிந்தனை எல்லாம் எப்ப வரும்னா நம்ம கொஞ்சம் இண்டிபெண்டா இருக்கும்போது மட்டும்தான் வரும். நம்ம எப்பவுமே ஒருத்தங்களை சார்ந்தே இருந்துட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு தைரியம் வராது, இந்த உலகத்தை ஃபேஸ் பண்றதுக்கோ எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுக்கோ ஒரு தைரியம் வராது. சோ இதை கொடுக்க வேண்டியது வந்து பெற்றோர்களுடைய கடமை.
1: இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம கூட மனநல ஆலோசகர் சிவதர்ஷினி அவங்க நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே மொபைல் அடிக்ஷன் சரி, அவங்களுடைய மனநிலை வந்து பாதிக்கப்பட்டது வந்து அவங்க எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும், தனக்கு தானே தனக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறத எப்படி தெரிந்து கொண்டு எப்படி நம்ம ஒரு ஆலோசகர்கிட்ட கவுன்சிலிங் போனோம், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்க கூட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: இதுவரை சாதிக்க பிறந்தோர் பகுதியில் மனநல ஆலோசகர் எஸ் எம் சிவதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை.
2: கடந்த ஆகஸ்ட் 19 அன்று உலக புகைப்பட தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நாள் உலகெங்கிலும் உள்ள புகைப்பட கலைஞர்கள் தங்கள் உலகத்தை உள்ளடக்கிய ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து கொள்ள ஊக்குவிக்கிறது. அதாவது தங்கள் உலகத்தை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நாளாகும். புகைப்படம் எடுத்தல் முறை 1839 பிரெஞ்சு அறிவியல் அகாடமி டாகரோடைப் செயல்முறையானது ஒரு செப்பு தாளில் மிகவும் விரிவான படத்தை உருவாக்குவதை சாத்தியமாக்கியது. அந்த தாளில் வெள்ளியின் மெல்லிய பூச்சு பூசப்பட்டிருந்ததால் கேமரா மூலம் நிரந்தர படத்தை பெறுவதற்கான முதல் முறையாக இது அமைந்தது. மேலும் இந்த புகைப்பட செயல்முறையை உலகிற்கு இலவசம் என்று மாற்றியது. கடந்த ஆகஸ்ட் 19 அன்று உலக மனிதாபிமான தினம் கொண்டாடப்பட்டது. இந்த தினம் மனிதாபிமான பணியாளர்களையும் மனிதாபிமான காரணங்களுக்காக பணியாற்றி இறந்தவர்களையும் அங்கீகரிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சர்வதேச நாளாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் அவசர உதவிகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல் குறித்த ஸ்வீடன் அரசுடன் கூடிய பொது சபை தீர்மானத்தின் ஒரு பகுதியாக ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த தினம் நியமிக்கப்பட்டது.
1: இதுவரைக்கும் நினைவூட்டுவ நிகழ்வுகளை செக்மெண்ட்ல

0: இந்த வார நிகழ்வுகள் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வரப்போகுது நடப்பு நிகழ்வுகள். சென்னையை சேர்ந்த 58 வயதான கே ஜெயலட்சுமி அவர்கள் எவரஸ்ட் சிகரத்தின் அடிவார முகாமை அடைந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். தமிழ்நாட்டின் தூத்துக்குடியில் உள்ள வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் ஸ்கோப் 2 உமிழ்வற்ற நிலையை அடைந்த இந்தியாவின் முதல் பெரிய துறைமுகமாக உருவெடுத்துள்ளது. 2025-26 ஆண்டில் அதன் மின்சார தேவைகளில் 93.89% புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூர்த்தி செய்தது. 2026 ஆண்டிற்கான ருமேனியாவின் புக்கரஸ்ட் நகரில் நடைபெற்ற 23rd சர்வதேச மொழியியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெண்கல பதக்கங்கள் மற்றும் 1 கௌரவ குறிப்பை வென்றுள்ளது. ஸ்ரீ லட்சுமி வெங்கட்ராமன் அவர்கள் தனிநபர் தங்க பதக்கத்தையும், ஆரவ் அனில் ராவ், நிஷாந்த் சங்கர் லட்சுமணன் மற்றும் அத்வே மிஸ்ரா ஆகியோர் வெண்கல பதக்கங்களையும் வென்றுள்ளனர். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
1: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:30.

உங்கள் இல்ல குழந்தைகளின் குதூகல குரல்கள் காற்றலை வழி உங்கள் காதோறும். சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. உங்கள் வீட்டு மழலைகளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602440 மற்றும் 2909072 முன்னிணைப்பு எண் 04652. சின்ன சின்ன குழந்தைகள் தங்களுக்கு தெரிந்த பாடல்களோ கதைகளோ அல்லது பழமொழிகளோ குரலோ எதனாலும் இந்த நிகழ்ச்சியில நேயர்களோடு தங்களுக்கு தெரிந்தவற்றை பரிமாறிக்கொள்ளலாம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குழந்தைகளும் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602440 மற்றும் 2909072 முன்னிணைப்பு எண் 04652. நிகழ்ச்சியில் முதலாவதாக குட்டி பிசாசு திரைப்பட பாடல் கேட்கலாம்.

0: di queste chissà se
1: ma chi danno amore e vai.
2: தத்தோம் ததி கிடக்கும் தத்தோம் ததி கிடக்கும் தத்தோம் ததி கிடக்கும் தா திருடா திருடா திருடா திருடா திங்கு எனக்கு திங்கு.

0: ஆஃபர் சிறப்பு சலுகையாக 32-inch டிவி 8,990 முதல் சிங்கிள் டோர் பிரிட்ஜ் 12,990 மட்டுமே. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 14,990 முதல். 1-10 AC 26,999 முதல். இச்சலுகை August 22 முதல் 26 வரை மட்டுமே. டெஜி மார்ட் பேலஸ் ரோட் தக்கலை.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.

0: வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
7: பெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
6: உடனடி டெலிவரி,
7: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
6: தொடர்புக்கு
7: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.

நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு பிள்ளைகளும் கலந்து கொண்டு அசைத்த வேண்டுமா? நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் 290772 முன்னிணைப்பு எண் 04652. நிகழ்ச்சியில் இணையும் முதல் மழலை, வணக்கம். வணக்கம், அழைப்புல தான் இருக்கீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பேர் என்ன சொன்னீங்கம்மா? ரேயா. எங்கிருந்து பேசுறீங்க? கொல்லங்கோட்ல இருந்து பேசுறீங்களாம்மா? பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்குது? என்ன சொல்ல போறீங்க?

0: அழகா பாடுனீங்கம்மா. இந்த பாட்டு பிள்ளைக்கு யார் சொல்லி தந்தாங்க?
1: அம்மா
0: சொல்லி தந்தாங்களா? அரிய கொல்லங்கோட்ல இருந்து அழகா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டமைக்கு நன்றி அம்மா. தங்கச்சி பாட போறாங்களா? தங்கச்சிட்ட கொடுங்க பாக்கலாம். தங்கச்சிக்கு பேர் என்னம்மா? ரீகாவா? சொல்லுங்க. வானொலியில இருந்து கொஞ்சம் தள்ளி நின்னு பேசினீங்கன்னா உங்களுடைய குரல் தெளிவா இருக்கும்மா. என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு நிகழ்ச்சியில? அக்கா ஒரு அழகான வாத்து பாட்டு பாடினாங்க, நீங்க என்ன பாட போறீங்க? கொஞ்சம் சத்தமா. பிள்ளை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். நன்றியா சொல்லிட்டீங்களா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.

சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில் மழலை செல்வங்கள் வந்து அற்புதமா பேசுது இல்லையா? நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு சின்ன குழந்தைகளும் பங்கேற்க வேண்டுமா? நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1909072 22 முன்னிணைப்பு எண் 0465 2.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: குமரி பண்பலை 101 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த மழலையோடு பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? கீர்த்தனா, வடசேரியில இருந்து பேசுறீங்க. பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்குமா? ஆறாம் கிளாஸ் தான் படிக்கிறீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
5: நாலடியார் நான் மணி கடிகை நாற்பது சிறு கடிகம் அசர கோவில் திரைமொழி பழமொழி நான் ஒரு சிறுபஞ்ச மூலம் புதுமொழி காஞ்சி ஏழாஞ்சி ஐந்தினை 80 ஐந்தினை 70 திணை மொழி 150 திணை மாலை 150 கை நிலை கால் 40 கால்வெளி 40.
4: சொல்லிட்டீங்களா? அவ்வளவுதானா? சரி, 12 கீழ்கணக்கு நூல்கள் 18 சொல்லிட்டீங்க. அற்புதமா பாடுனீங்கம்மா. இந்த பாடல் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
5: எங்க ஆசிரியர்.
4: உங்க ஆசிரியரோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா?
5: லதா
4: மேம் சொல்லி கொடுத்தாங்களாம்மா. அழகா பாடியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.
5: நன்றி.

மழலைகளினுடைய அமுதமொழி கேட்டுட்ருக்கோம். நேயர்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குவரி பண்பலை 101 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. நேரலை நிகழ்ச்சியில் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய விரும்பும் செயல் என்ற தலைப்பில் நேயர்கள் கலந்து கொண்டு தங்கள் எண்ண அலைகளை பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் முருகன் 2907222. முன்னிணைப்பு எண் 04652. தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நேரம் காலை 10:52 ஆயிட்டிருக்கு. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. காளான் சாகுபடி லாபகரமான தொழில். அழகன்பாறை குன்னன்காடு எஸ் சரண் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி, பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள். உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு. நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்கரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
9: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
11: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
12: அப்பல்லோ கிளினிக், வெட்டூரி மடம், நாகர்கோவில். 2330-66.
13: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
14: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
13: எப்படி தெரியும்?
14: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
15: சரி சரி சரி சரி சரி,
16: தட்ஸ் ரைட்.
15: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: அம்கோ.
1: That's right.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: நேரல் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. குழந்தைகளின் அமுதுமொழிகள் காற்றலை வழி வலம் வரும் நிகழ்ச்சி சிறுவர் குரல்

நேர்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிகள் அடுத்ததாக கேட்கலாம். முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்பட பாடல்.

0: சர்க்கரை பந்தலில் தேன்பாகாய்,
1: சட்டென்று மனம் வருடும் மெல்லிசையாய்,
0: செவிகளில் நுழைந்து சிந்தை மகிழ செய்தி சொல்லும்
1: நமது பண்பலை. இது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. ஏக் சூர்

எக்ஸோர் கேட்டீர்கள். நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று மாலை மணி 4:02 முதல் 4:02 ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442430243. உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9442430243 என்ற அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் இப்போது 11:08. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. பொது அறிவு நேரலை. நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று கேட்கப்படும் பொது அறிவு கேள்விகளுக்கு பதில் கூறலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள்
1: 2602-4 மற்றும் 2907-2 முன்னிணைப்பு எண் 0465-2 மேலும் அலைபேசி எண் 8903-2507-3

0: சரி, நேயர்களுக்கான முதல் கேள்வி கேட்டலாமா?
1: கேட்டு
0: முதல் கேள்வி என்ன அப்படின்னா, மாஞ்சிஃபெரா இண்டிகா என்பது எந்த மரத்தின் தாவரவியல் பெயர்? இதுதான் நேயர்களுக்கான முதல் பொது அறிவு கேள்வி. சரி, நேயர்களுக்காக அந்த கேள்வியை இன்னொரு வாட்டி சொல்லிடலாம். மாஞ்சிஃபெரா இண்டிகா என்பது எந்த மரத்தின் தாவரவியல் பெயர்? சரி, இணைப்புல ஒரு நேயர் வராங்க, யாருன்னு பாத்தலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தேரைக்கால் புதூர்ல இருந்து கஜிகா பேசுறேன்.
0: தேரைக்கால் புதூர்ல இருந்து கஜிகா பேசுறீங்க. சரி, கேள்விக்கான பதில் என்னன்னு தெரியுமா?
2: தெரியும்.
0: நான் சொல்லாமே.
2: மேங்கோ ட்ரீ.
0: மேங்கோ ட்ரீ அப்படிங்கிறது சரியான பதிலா?
2: ஆமா.
0: ஆமா, சரியான பதில் தான் சொல்லிருக்கீங்க. நன்றி, பாராட்டுக்கள். நன்றி. சரி, அந்த நேயர் வந்து சரியான பதில் சொல்லிட்டாங்க இல்லையா?
1: கண்டிப்பா. நிகழ்ச்சியில வந்து முதல் நேயராகவே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. தேரைகால் புதூர்ல இருந்து கஜிகா என்ற நேயர்.
0: சரி, இப்ப அதற்கான விளக்கத்தை சொல்லிடலாமா? கூடுதல் தகவலையும் சொல்லிடலாம். ஒரு உயிரினத்தை ரெண்டு சொற்களால பெயரிட்டு அழைக்கிறது தான் இரு சொல் பெயரிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஞ்சிஃபெரா அப்படிங்கிறது மாமரத்தோட அறிவியல் பெயர். மாஞ்சிஃபெரா என்ற சொல் வந்துட்டு பேரினத்தையும், இண்டிகா அப்படிங்கிற சொல் சிற்றினத்தையும் குறிக்குது. இந்த இரண்டு சொல் பெயரிடுதல் முறைய லின்னேயஸ் என்பவர் தான் முதன் முதல்ல தன்னோட ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. சரி, கேள்வியும் பதிலும் இன்னொரு வாட்டி தெரிஞ்சுக்கலாம். மாஞ்சிஃபெரா இண்டிகா என்பது இந்த மரத்தின் தாவரவியல் பெயர். இதற்கான பதில், மாமரத்தின் தாவரவியல் பெயர் தான் மாஞ்சிஃபெரா இண்டிகா. சரி, அடுத்த கேள்வி என்ன வச்சிருக்கீங்க?
1: அடுத்த கேள்வி நேயர்களுக்காக சொல்லிடலாமா? இந்தியாவின் 101வது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டது எது அப்படிங்கறது கேள்வி. அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னா கிளாவ் ஏரிங்கிறது தான். எல்லா நேயர்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கறது தான் நேயர்களுக்கான இரண்டாவது கேள்வி. இந்தியாவின் 101வது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்ட கிளாவ் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது?

0: மற்றும்
1: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: குமரி பண்பலை 101 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. சரி, நேரலை நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டதும் அந்த கேள்வி
3: மீண்டும் ஒருமுறை நேர்களுக்காக சொல்லலாம். இந்தியாவின் 101st ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்ட கிளாவ் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கறது நேயர்களுக்கான கேள்வி.
2: பதில் சொல்றதுக்கு ஒரு நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம்.
3: வணக்கம்
4: இனிய நற்காலை. வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: கேள்விக்கான பதிலோடு வந்திருக்கீங்களா
4: மேம்? ஏதாவது க்ளூ கொடுங்களேன், இந்த கிளாவ் ஏரி எங்க இருக்கு அப்படிங்கறதுக்கு க்ளூ ஏதாவது கிடைக்குமா?
3: இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் அதுல ஒண்ணுதான் வந்து 101st ராம்சார் தளமான இந்த கிளாவ் ஏரி வந்து அந்த நம்ம இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒண்ணுலதான் அமைஞ்சிருக்கு. அது தவறான பதில்.
2: சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் நிகழ்ச்சி பங்கிட்டு. நன்றி.
4: நன்றி. வணக்கம் மேம்.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ,
2: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க? எங்க இருந்து?
5: அகஸ்தீஸ்வரம்.
2: அகஸ்தீஸ்வரத்துல இருந்து

0: பால்மணி.
1: ஆ சொல்லுங்க ஐயா, பதில் தெரியுமா?
0: மேடம், அருணாச்சல பிரதேசம்.
2: இந்த பதில் சரியா?
0: சரியான பதில்.
2: உறுதியா சொல்றீங்க? சரியான பதில் சொல்லிட்டீங்க. நன்றி ஐயா.
1: நன்றி, பாராட்டுகள். நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, சரியான பதில் அந்த நேய சொல்லியாச்சு. நீங்க கூடுதல் தகவல் சொல்லிருங்க.
2: நம்ம அகஸ்தீஸ்வரத்துல இருந்து பேசின பால்மணி ஐயா சொன்ன மாதிரி, நம்ம 101வது ராம்சார் தளமான கிளாவ் ஏரி அப்படிங்கறது வந்து இந்தியாவினுடைய ஒரு வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்துல தான் அமைந்திருக்கு. இது வந்து அருணாச்சல பிரதேச அந்த மாநிலத்தோட முதல் ராம்சார் தளமாகும். இந்த கிளா ஏரிங்கிறது கிழக்கு இமயமலை பகுதியில உள்ள கம்லாங் புலிகள் காப்பகம் மற்றும் வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ளதான் இது அமைஞ்சிருக்கு. இது வற்றாத மலை நீரோடைகளால ஊட்டம் பெறக்கூடிய ஒரு தூய்மையான நன்னீர் ஏரி. அது மட்டும் இல்லாம இந்த ஈரநிலம் 150க்கும் மேற்பட்ட மர இனங்கள் மற்றும் 49க்கும் மேற்பட்ட ஆர்கிட் இனங்களை கொண்ட ஒரு பல்லுயிர் பெருக்க மையமாக விளங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய ராம்சார் தளங்களுடைய எண்ணிக்கை 2014-26 இருந்தது, இன்னைக்கு 2026 101 அதிகரித்திருக்கிறது. அந்த 101வது ராம்சார் தளமான கிளாவ் ஏரி அமைந்திருக்கக்கூடிய மாநிலம் தான் அருணாச்சல பிரதேசம்.
1: சரி, நேயர்களுக்காக அந்த
2: கேள்வியும் சொல்லலாம். இந்தியாவின் 101வது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்ட கிளாவ் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கறது தான் கேள்வி. அதற்கான சரியான பதில் அருணாச்சல பிரதேசம்.
1: சரி, அடுத்த கேள்வி கேட்டலாமா? அடுத்த கேள்வி வந்துட்டு, ஒமோர்காஸ் கந்தேஷ் அப்படிங்கிற புதிய வகை வண்டு இனம் எந்த நாட்டில் கண்டறியப்பட்டது? ஒமோர்கஸ் கந்தேஷ் அப்படிங்கிற புதிய வகை வண்டு இனம் சொல்லுவாங்க, இது வந்து எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க? இதுதான் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி. ஒரு நேயர் இணைப்பில் வர்றாங்க. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சண்முக சுந்தரமா? ஆ சரி, சொல்லுங்க ஐயா, பதில் தெரியுமா? ஆமா, அது சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்விக்கான பதில் தெரியுமா? ஒமோர்கஸ் கந்தேஷ் அப்படிங்கிற புதிய வகை வண்டு இனம் எந்த நாட்டில் கண்டறியப்பட்டது? ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க, அது எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க? ஒமோர்கஸ் கந்தேஷ் அப்படின்னு ஒரு வண்டு இனத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னங்கய்யா?
0: அந்த நாடு எந்த பகுதியில்?
1: எந்த நாடுன்னு நான் கேக்குறேன். இதுக்கெல்லாம் முதல்ல க்ளூவே கொடுக்க கூடாதுன்னு சொல்லியே நான் க்ளூ கொடுத்துட்டேன். சரி, அந்த நேயர் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஒமோர்கஸ் கந்தேஷ் அப்படிங்கிற புதிய வகை வண்டு இனம் வந்து நம்ம இந்திய நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த வண்டு வந்து இறந்த ஒரு விலங்கு அல்லது மனிதனோட மரண நேரத்தை கண்டறிய உதவுது அப்படிங்கிறதுனால தடயவியல் அறிவியலுக்கு இந்த வண்டு இனம் முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஒமோர்கஸ் கந்தேஷ் அப்படிங்கிற ஒரு பிணந்தின்னி வண்டு இனம் என்பதால் இது வந்து கெரட்டின் வண்டு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இனம் வந்து ட்ரோக்கிடே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. இதோட சேர்த்து இந்தியாவில் இந்த வண்டு குடும்பத்தில் மொத்தம் 14 இனங்கள் இருக்குதான். இந்த இனத்தை சேர்ந்த வண்டுகள் வந்து சில சமயங்களில் மறை வண்டுகள் அப்படின்னு அழைக்கப்படுறதுனால இவை வந்து மண்ணுக்கு கீழே தன்னோட உடலை மூடி மறைச்சிக்கொள்ளும் அப்படிங்கிற தன்மையுடையது. நேர்களுக்காக கூடுதல் தகவல் கொடுத்தாச்சு. ஒமோர்கஸ் கந்தேஷ் அப்படிங்கிற புதிய வகை வண்டு இனம் எந்த நாட்டில் கண்டறியப்பட்டது? நம்ம இந்திய நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. சரி, அடுத்த கேள்வி என்ன வச்சிருக்கீங்க?
2: சமீபத்தில் தொடங்கப்பட்ட இ பிரத்யரோபன் டிஜிட்டல் தளம், இந்த தளமானது முதன்மையா எந்த துறையோடு தொடர்புடையது அப்படிங்கறதான் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி. கேள்வி இன்னொரு சொல்லலாம். சமீபத்தில் தொடங்கப்பட்ட இ பிரத்யரோபன் டிஜிட்டல் தளம் முதன்மையாக எந்த துறையுடன் தொடர்புடையது?
1: இதுதான் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேரம் 11:29 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 நாம் இணைந்திருக்கிறோம். குமரி பண்பலையுடன் பொதறிவு நேரலை. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அத கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா?
3: சொல்லிடலாம். சமீபத்தில் தொடங்கப்பட்ட இ பிரத்யரோபன் டிஜிட்டல் தளம் எந்த துறையுடன் முதன்மையாக தொடர்புடையது அப்படிங்கறது தான் நம்முடைய கேள்வி கேட்டிருந்தோம்.
2: ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருவோமா?
3: கண்டிப்பா கொடுத்துடலாம். இப்போ அண்மையில தான் வந்து நடைபெற்ற ஒரு நிகழ்வுல தான் வந்து நம்முடைய மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அவர்கள் தான் வந்து இந்த டிஜிட்டல் தளத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
2: க்ளூ கொடுத்தாச்சு, இந்த கேள்வியை நிறுவாட்டி சொல்லிடலாம்.
3: சமீபத்தில் தொடங்கப்பட்ட இ பிரத்யரோபன் டிஜிட்டல் தளம் முதன்மையாக எந்த துறையுடன் தொடர்புடையது?
2: ஒரு நேர் இணைப்புல வராங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வணக்கம்,
3: ராஜஸ்தான் நாகர்கோவில் பேசுறேன் மேடம்.
2: நாகர்கோவில் இருந்து யாரு பேசுறீங்க?
3: ராஜஸ்தான்.
2: ஆ சொல்லுங்க ஐயா, பதில் தெரியுமா?
4: சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அவங்க வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க, ஆனா சுகாதாரத்துறை கிடையாதே.
2: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில் பங்கேற்றபடி நன்றி. அருமையா முயற்சி பண்ணீங்க, நன்றி. நேர்களுக்காக அந்த கேள்வி மீண்டும்.
4: சமீபத்தில் தொடங்கப்பட்ட இ பிரத்யரூபன் டிஜிட்டல் தளம் முதன்மையாக எந்த துறையுடன் தொடர்புடையது? இந்த கேள்விக்கு நம்ம ஒரு குழுவும் கொடுத்திருந்தோம். சமீபத்தில் தான் வந்து மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அதாவது அனுப்பிரியா பட்டேல் அவர்கள் தான் வந்து இந்த இ பிரத்யரூபன் டிஜிட்டல் தளத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
2: வணக்கம்.
4: சம்பந்தமே இல்லாத ஒரு துறையை கொண்டு இடையில புகுத்துற மாதிரி இருக்கே. மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் தான் வந்து இந்த தளத்தையே அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அப்போ நீங்க சொல்றது வந்து அப்படி கம்ப்ளீட்டா வந்து ஒரு முரண்பாடான ஒரு விடையா இருக்கு.
2: சரிங்க, அருமையா முயற்சி பண்ணீங்க, நன்றி நன்றி. சரி, நேயர்களுக்காக அந்த கூடுதலா இன்னொரு கேள்வியும் கேட்டுடலாம். தேசிய சட்ட சேவைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இப்ப நேயர்களுக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. தேசிய சட்ட சேவைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இன்னொரு கேள்வி,
4: சமீபத்தில் தொடங்கப்பட்ட இ பிரத்யரூபன் டிஜிட்டல் தளம் முதன்மையாக எந்த துறையுடன் தொடர்புடையது?

0: சரி, நிகழ்ச்சியில் முதல்ல ரெண்டு படத்துலேருந்து பாடல் கேட்டோம், படையப்பா மற்றும் வெற்றி கொடி கட்டு திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டோம். இப்போ நம்ம ஜீன்ஸ் படத்துலேருந்து பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் வராங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுவீங்க?
1: நாகர்கோவில் பேசுகிறேன்.
0: நாகர்கோவிலேருந்து அகிலாமா பேசுகிறீங்க?
1: ம், சார்.

0: சொல்லுங்கம்மா, பதில் திரும்ப.
1: போஸ்டல் டிபார்ட்மெண்ட், போஸ்டல் அண்ட் த்ரூ தட் டிபார்ட்மெண்ட்.
0: என்னம்மா ஸ்போர்ட்ஸ்னு சொல்றீங்களா?
1: தபால், தபால், அது வழியாட்டு. அதுக்கப்புறம் சென்சர் பண்ணோம்.
0: எந்த கேள்விக்கான பதில் சொல்றீங்கம்மா? அது என்ன துறை?
2: தபால் துறைன்னு சொல்றாங்க.
0: தவறான பதில்மா.
2: அருமையா மகள் முயற்சி பண்ணீங்கம்மா, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம், தேரைக்கால் போதர், ராஜலட்சுமி.
2: சொல்லுங்கம்மா, சரியான பதில் தெரியுமா? ஆ, நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: கூடுதல் தகவல் சொல்லலாமா? கூடுதல் தகவல்கள் என்ன அப்படின்னா, வந்து இப்போ புதுடெல்லியில தான் நடைபெற்றிருக்கு ஒரு தினம் நடைபெற்றது. அது என்ன அப்படின்னா, 16வது இந்திய உறுப்பு தான தினம். இந்த நிகழ்வுல தான் வந்து இந்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் அவர்கள் வந்து இந்த இ பிரத்யரோபன் டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ இந்த குழுல இருந்தே நமக்கு விடையும் வந்து எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த தொடங்கப்பட்ட இந்த டிஜிட்டல் தளமான இ பிரத்யரோபன் வந்து எந்த துறையுடன் தொடர்புடையது? நேரில் கண்டிப்பா பதில் சொல்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம்.

0: சரி, இன்னொரு நேயர் வந்துட்டு தேசிய சட்டசேவைகள் தினம் வந்து எப்போது அனுசரிக்கப்படுகிறது, சரியான பதில் சொன்னாங்க, நவம்பர் 9 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான கூடுதல் தகவல் பார்த்துடலாம். தேசிய சட்டசேவைகள் அதிகார சபை சட்டம் நவம்பர் 9, 1987 இயற்றப்பட்டதன் நினைவாகத்தான் ஆண்டுதோறும் நவம்பர் 9 இந்தியா முழுவதும் தேசிய சட்டசேவைகள் தினமாக அனுசரிக்கப்படுது. இது வந்துட்டு 1995 நவம்பர் 9 தான் நடைமுறைக்கு வந்தது. சட்டசேவைகள் அதிகார சபை சட்டத்தின் பல்வேறு விதிகள் மற்றும் வழக்கு தொடுப்பவர்களோட உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த தினம். இந்த தினம் வந்து முதன் முதலில் 1995 தான் உச்ச நீதிமன்றத்தால் அனுசரிக்கப்பட்டுச்சு. கேள்வியும் பதிலும் மீண்டும் சொல்லலாம். தேசிய சட்டசேவைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 9 நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லலாம்.
1: சோ அதற்கான பதில் நேயர்கள் யாராவது சொல்றாங்களா? சரி, அதற்கான பதில் என்ன அப்படின்னா, வந்து சமீபத்தில் தொடங்கப்பட்ட இ பிரத்யரோபன் டிஜிட்டல் தளம் இது எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதன்மையாக உறுப்பு தானம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை. நம்ம ஒரு குழு கொடுத்துருந்தோம் இல்லையா, புதுடெல்லியில் நடைபெற்ற 16th இந்திய உறுப்பு தான தின நிகழ்வுல தான் வந்து மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் அவர்கள் தான் வந்து இந்த டிஜிட்டல் தளத்தை, அதாவது இ பிரத்யரோபன் அப்படிங்கிற இந்த டிஜிட்டல் தளத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து உறுப்பு தானம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஒரு தேசிய அளவிலான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளமாக இருக்குது. இந்தியாவினுடைய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அமைப்பை வந்து ஒரு டிஜிட்டல் மயமாக்கி சீரமைப்பது தான் இது வந்து நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. கேள்வி பதில் முன்னர் சொல்லலாம், சமீபத்தில் தொடங்கப்பட்ட இ பிரத்யரோபன் டிஜிட்டல் தளம் முதன்மையாக எந்த துறையுடன் தொடர்புடையது? இதற்கான சரியான பதில் உறுப்பு தானம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை.

0: சரி, நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன வச்சிருக்கீங்க?
1: இன்றைய தினத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு. இன்றைக்கான தினம் என்ன அப்படின்னா நேஷனல் ஸ்பேஸ் டே, அதாவது தேசிய விண்வெளி தினம். இது சம்பந்தமான ஒரு கேள்வி தான். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, விமான பாரம்பரிய அந்தஸ்தை பெற்ற இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் மின்கலமான பவர் பேங்க் 50 உருவாக்கிய இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனம் எது அப்படிங்கிறது தான் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி.
0: கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லிட்டீங்களா?
1: சரியெல்லாம். விமான பாரம்பரிய அந்தஸ்தை பெற்ற இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் மின்கலமான பவர் பேங்க் 50 உருவாக்கிய இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனம் எது?

0: எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு வருவாங்க. நல்ல ஒரு ஒரு டேலண்டான ஒரு நேயர் அது குமரி பண்புற நேயர் தான்.
1: அதுக்கு காரணம்
0: அறிவாளருடைய திறமை தான்.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி அம்மா, இருவருக்கும்
1: நன்றி. நன்றி. சிறந்தனையே சரியான பதில் சொல்லியிருக்காங்க, நீங்க கூடுதல் தகவல் சொல்லிருங்க.
2: கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு நேஷனல் ஸ்பேஸ் டேனால முக்கியமா இந்த கேள்வி கேட்டிருந்தோம் என்ன அப்படின்னா, விமான பாரம்பரிய அந்தஸ்தை பெற்ற இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் மின்கலமான பவர் பேங்க் 50 உருவாக்கிய இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனம் எது அப்படிங்கறது தான் நம்முடைய கேள்வியா கேட்டிருந்தோம். இதற்கான சரியான பதில் நம்முடைய புதுக்குடியிருப்பு கலை ரஹ்மான் ஐயா சொன்ன மாதிரி டேக் மீ டு ஸ்பேஸ். இது வந்து ஹைதராபாத்தை தான் வந்து தளமாக கொண்டிருக்கு இந்த விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனம். இந்த டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் வந்து பறக்கும் பாரம்பரியம் அப்படிங்கிற தகுதியை பெற்ற இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் பேட்டரியான பவர் பேங்க் 50 உருவாக்கியுள்ளது. கேள்வியும் பதிலும் என்னென்ன சொல்லிடலாம். விமான பாரம்பரிய அந்தஸ்தை பெற்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் மின்கலமான பவர் பேங்க் 50 உருவாக்கிய இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனம் எது? அதற்கான சரியான பதில் ஹைதராபாத்தை தளமாக கொண்ட டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான்.
1: சரி, நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி கேட்டுடலாம். இது வந்து ஒரு வரலாற்று சம்பந்தப்பட்ட கேள்வி. பாகா கிரண்யா பலி அப்படிங்கிற ஒரு மூன்று வகையான வரிகள் யாருடைய ஆட்சி காலத்தில் வசூலிக்கப்பட்டன? வரிகளோட பேரை சொல்லிடலாம். பாகா கிரண்யா பலி அப்படிங்கிற மூன்று வரிகள் வந்து ஒரு அரசரோட ஆட்சி காலத்தில் தான் வசூலிச்சாங்க. அது எந்த அரசருடைய ஆட்சி காலத்தில்? ரொம்ப ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி இதுதான். பாகா கிரண்யா பலி என்ற மூன்று வகையான வரிகள் யாருடைய ஆட்சி காலத்தில் வசூலிக்கப்பட்டன? ஒரு நேர் இணைப்புல வராங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: நான் பிரசாந்த் குலசெல்வன் பேசுறேன்.
1: சொல்லுங்கய்யா, பதில் தெரியுமா?
3: ஹர்ஷவர்தனர்
1: ஆட்சி காலத்துல தான் இது பின்பற்றப்பட்டது. சரியான பதில் சொல்லிருக்கீங்க, பாராட்டுக்கள். நன்றி. ஹர்ஷருடைய ஆட்சி காலத்துலதான் பாகா கிரண்யா பலி அப்படிங்கிற மூன்று வகையான வரிகள் வசூலிக்கப்பட்டுச்சு. பாகா அப்படிங்கறது வந்துட்டு நிலவரி பொருளாக செலுத்தப்பட்டுச்சு. விளைச்சல்ல 1/6 வந்து நிலவரியா வசூலிக்கப்பட்டுச்சு. ஹிரண்யா அப்படிங்கறது வந்துட்டு விவசாயிகளாலையும் வணிகர்களாலையும் பணமாக செலுத்தப்பட்ட வரி தான் ஹிரண்யா. அதுக்கப்புறமா பலி அப்படிங்கிற வரி வந்து அதை பற்றின குறிப்புகள் எதுவுமே எட்டில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு சொந்தமான நிலம் வந்து 4 பாகங்களாக அவருடைய ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்டிருந்தது. நேர்களுக்காக அந்த கேள்வியும் பதிலும் இன்னும் இன்னொரு வாட்டி சொல்லிடலாம். பாகா கிரண்யா பலி என்ற மூன்று வகையான வரிகள் யாருடைய ஆட்சி காலத்தில் வசூலிக்கப்பட்டன? ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில். சரி, அடுத்த கேள்வி கேட்டலாம். என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
2: நேர்களுக்கான அடுத்த கேள்வி அப்படின்னா, சமீபத்தில் வெளியான இந்தியாவுக்கு சிறுத்தையை மீண்டும் கொண்டு வருதல் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தான் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி. கேள்வி இன்னொரு சொல்லலாம், சமீபத்தில் வெளியான இந்தியாவுக்கு சிறுத்தையை மீண்டும் கொண்டு வருதல் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்?
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: பொதறிவு நேரலையில நேயர்கள் இணைப்புல வந்துட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம்.
3: இருவருக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோயில் புது குடியிருப்பு கல்வி ரகுமான்மா.
2: ஐயா, உங்கள் வானொலி ஒலி அளவை கொஞ்சம் குறைத்து கொண்டு பேசுவீங்க.
3: நானும் கல்வி தான் நினைக்கிறேன்.
2: சரிங்க ஐயா, பதில் தெரியுமா?
3: ஆமா, ஹைதராபாத்ல உள்ள ஒரு பண்ணிருக்காங்க.
4: சரியான பதில், கூடுதல் தகவல்களோடய கொடுத்துட்டீங்க இல்லையாயா?
3: நன்றி.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 2330-66.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

0: நேர்கள் கேட்டு கண்டிப்பது குமரி பண்பலை 101 வழங்கும் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியை பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க கேள்வியை இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா? சொல்லிடலாம்.
1: பிரசாந்த் அகர்வால்.
2: கேள்வி சொல்றதுக்கு முன்னாடி பதில் டான்னு சொல்லிட்டீங்க, சரியான பதில் சொல்லிருக்கீங்க ஐயா, பாராட்டுக்கள்.
0: நன்றி நன்றி. சரி, நேர சரியான பதில் சொல்லிட்டாங்க,
2: கூடுதல் தகவல் சொல்லிடலாம். கேள்வி என்ன கேட்டனோ அப்படின்னா, சமீபத்தில் வெளியான இந்தியாவுக்கு சிறுத்தையை மீண்டும் கொண்டு வருதல் அப்படிங்கிற இந்த புத்தகத்திற்கான ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம நேயர் சொன்ன மாதிரி பிரசாந்த் அகர்வால் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதாவது இந்தியாவிற்கு சிறுத்தையை மீண்டும் கொண்டு வருதல், அதாவது ராஜதந்திரம் எவ்வாறு பாதுகாப்பின் மாபெரும் பணியை சாத்தியமாக்கியது அப்படிங்கிற இந்த முழுமையான டைட்டில் கொண்ட இந்த புத்தகம் அப்படிங்கிறது சமீபத்துல வெளியிடப்பட்டது. இது எழுதுனது யாரு அப்படின்னா வந்து இந்திய வன சேவை, அதாவது IFS 1998 பேட்ச்ல உள்ள ஒரு அதிகாரியான பிரசாந்த் அகர்வால் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா, இந்தியாவின் சிறுத்தை திட்டம் மற்றும் சிறுத்தைகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சிகள் இதெல்லாம் அப்படிங்கறத இந்த புத்தகத்துல ஆவணப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமீபியா, தென்னாப்பிரிக்கா இங்கெல்லாம் இருந்து ஆப்பிரிக்க சிறுத்தைகளை வந்து மத்திய பிரதேசத்துல உள்ள குனோ தேசிய பூங்காவிற்கு கொண்டு வர்றதுல உள்ள ராஜதந்திர தளவாட மற்றும் சூழலியல் சவால்களை எல்லாம் வந்து இந்த புத்தகத்தை எடுத்து காட்டியிருக்காங்க. வனவிலங்கு பாதுகாப்புல சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் ராஜதந்திரத்தின் பங்கை வலியுறுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது தான் இந்தியாவுக்கு சிறுத்தையை மீண்டும் கொண்டு வருதல் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பிரசாந்த் அகர்வால்.
0: சென்னையர்களுக்கான ஒரு அடுத்த கேள்வியை கேட்டலாம். சாலை பாதுகாப்பு வாரம் முதன்முறையாக எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? நேர்களுக்கான கேள்வி மீண்டும், சாலை பாதுகாப்பு வாரம் முதன்முறையாக எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது?

0: ஒரு நேர் இணைப்புல வராங்க, பதில் சொல்றாங்களா பாக்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஆ சொல்லுங்கம்மா, எந்த ஆண்டு?
1: 1989.
0: 89 அப்படிங்கிறது சரியான பதில்மா. நன்றி, பாராட்டுக்கள்.
1: நன்றி.
0: அந்த நேர் சரியான பதில் சொல்லிட்டாங்க. அதாவது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் வந்து ஜனவரி 11 to 17 வரைக்கும் தான் சாலை பாதுகாப்பு வாரத்தை கடைபிடிக்கிறாங்க. இது வந்து எந்த ஆண்டு முதன்முறையாக கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1989 அனைவருக்குமான பாதுகாப்பான சாலைகள் அப்படிங்கிற கொள்கை குறித்த பிரச்சாரம் செய்யறத நோக்கமா கொண்டிருக்கு. 1989 இது முதன் முதல்ல கொண்டாடினாங்க. 2010 சந்தர் குழு பரிந்துரைத்த தேசிய சாலை பாதுகாப்பு கொள்கைக்கு மத்திய அரசு அனுமதியும் வழங்கினாங்க. நேர்களுக்கான கேள்வி மீண்டும் பதிலும் மீண்டும். சாலை பாதுகாப்பு வாரம் முதன்முறையாக எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? 1989 ஆண்டு.

0: நேர்களையத்துடன் நிறைவேறுகிறது குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேர்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: பி வைஷ்ணவ்,
0: ஆர்ஜே மீனா.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

0: 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:01. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
0: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி வளமர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நினையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சார்லேசை, 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் டெங்கு காய்ச்சல் குறித்து மக்களுக்கு இருக்கும் தவறான நம்பிக்கைகள் விளக்குகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். பகல் 12:55 திரைசி, இன்று பகல் 1 செய்தி தெரியுமா, 1:10 பூவையர் பூங்கா, பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் நெட்டாங்கோடு ஒலினா சுப்பிரமணியம் பிரசாத் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து நமக்குள்ளே, நிறைவாக சாதனை பெண்மணி ஆகியன கேட்கலாம். இன்று பகல் 1:55 பிற்பகல் 2:15 திரையிசை. 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் தேனி நேரம். இதில் நீண்ட நாட்களாக செய்ய விரும்பும் செயல் என்ற தலைப்பில் நேரலையில் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். மாலை 4:30 தேசிய விண்வெளி தினம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகேந்திரகிரி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், எழுதேவர் இ கதிரவன், 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள், இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, காளான் சாகுபடி லாபகரமான தொழில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார்.

0: அழகன்பாறை குன்னங்காடு எஸ் சரண் அவர்கள், தொடர்ந்து அமுதசுரபி பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டா மிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தியறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, இன்றிரவு 8:30 9:15 திரையிசை. இன்றிரவு 10 மணிக்கு ரவி பாசிரிய அகில பாரத சங்கீத் சபா, விதுஷி பிரதீபா திலக் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியுமறை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today said that space sector startups have shown their trust in the government. During an interaction with the startup CEOs of the space sector, Mr. Modi urged the CEOs to remain consistent in their efforts and build a robust space sector ecosystem capable of attracting talent from across the world.
2: Duniya Bharat ke startup ko khojti hogi bhai kaun hai isme koi ek jab breakthrough hota hai to turant logo ka dhyan jata hai bahut logo ko hame jodna hai hame aisa ek aura khada kar dena chahiye ki is field mein duniya bhar ke logon ki zindagi banani hai Hindustan jao भारत की कोई स्टार्टअप से जुड़ जाओ, भारत की कोई स्पेस एजेंसी से जुड़ जाओ। मैं पक्का मानता हूं जी, पूरा टैलेंट पूल जो है एक मैग्नेट की तरह आपके कारण हम खींच सकते हैं और वो हमारी एक बहुत बड़ी ताकत बन सकता है।
1: He noted that an enabling environment must be created in the country where people from across the world see India as the preferred destination to build their careers and future in the space sector. Mr. Modi said that India is highly competitive in terms of cost and have quality talent with a strong risk-taking capacity. The Prime Minister said this combination gives the country the potential to establish itself rapidly as a leading player in the global space sector. On National Space Day, Union Minister of State for Science and Technology, Dr. Jitendra Singh, has recalled the historic success of Chandrayaan 3. In a social media post, Dr. Singh remembered the moment on 23rd of August 2023 when Chandrayaan 3 successfully landed on the moon's south polar region. He said the achievement placed India among the world's leading spacefaring nations and lauded the remarkable contribution of the Indian scientists. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have extended their greetings on the occasion of National Space Day. In a social media post, Mr. Radhakrishnan said that India's remarkable achievements in space exploration stand as a testament to country's scientific excellence, spirit of innovation and determination to push the frontiers of knowledge. Meanwhile, Prime Minister Narendra Modi, while sharing a video on social media, said that in the new global order, India is continuously expanding its space sector. Mr. Modi said that today, Gen Z engineers, designers, coders and scientists are creating new technologies. External Affairs Minister Dr. S. Jaishankar will undertake a 2-day official visit to Russia beginning today. The minister will co-chair the 27th session of the India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation. During the visit, Dr. Jaishankar will also meet Russian Foreign Minister Sergei Lavrov and exchange perspectives on regional and global issues. Union Minister for Youth Affairs and Sports Dr. Mansukh Mandaviya has called for making cycling a regular part of a healthy lifestyle, highlighting its benefits for fitness and the environment. Speaking to media after the BRICS Friendship Cycling Meet event in Vishakhapatnam today, Dr. Mandaviya said cycling is an integral part of the Fit India movement. He said Prime Minister Narendra Modi

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. மலைத்துளிகள் மண்ணை நினைக்கும், மதுரமான நினைவுகள் நம் மனதை நினைக்கும். அப்படிப்பட்ட இனிமையான நினைவுகளையும் இசையையும் மனதில் வருடம் வார்த்தைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரம் இது. குமரிப்பண்பலை 101 ஆரம்பமாகின்றது மனநனையும் மதுரமழை. இது தேரசபையில் சாரலிசை. நிகழ்ச்சியின் முதலில் பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். காத்திருக்கும் மனதுக்கு காலம் மட்டும் போதாது, அந்த ஏக்கத்தோடு காத்திருக்கும் மனதின் குரலுக்கு பொறுமையும் வேண்டுமாம்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் நாம் இணைந்திருப்பது மனநனையும் மதுரமலை தேரல் சுவையல் சாரலிசை. ஒரு பார்வை போதும் மனதுக்குள் ஆயிரம் கவிதைகள் பிறக்கும். அந்த பார்வையின் அழகையும் காதலின் மயக்கத்தையும் ரசிக்கிறார் இவர். பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் ஆர் கோவர்த்தனத்தின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில்.

Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். உங்கள் இதயத்தை

0: மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

மனம் நினையும் மதுரமழையில் இனி வேட்டைக்காரன் திரைப்பட பாடல். டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல். கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில். நம்மை நாமே அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். தன்னம்பிக்கை தரும் அந்த வரிகளோடு வேட்டைக்காரன் பட பாடல்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

வாசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமடையது தேரல் சுவையில் சாரலிசை. மனதை தொட்டு நிற்கும் ஒரு சில வார்த்தைகள் காதில் விழுவதில்லை, நேராக இதயத்தில் விழுகிறதாம் இவருக்கு. நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக பேசிய சிலா பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. காளான் சாகுபடி லாபகரமான தொழில். அழகன்பாறை குன்னன்காடு எஸ் சரண் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள். உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வெண்டு கட்டுப்பாடு. நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நிலவு துணையாக வர, இரவு இசையாக மனம் காதலாக மாறும் அந்த இனிய தருணம் இது.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

மனம் நினையும் மதுரமழையில் நிறைவாக வசந்த மாளிகை திரைப்பட பாடல் ஜி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். மனதில் அன்பு வந்தால் கண்களுக்கும் மயக்கம், மனதுக்கும் மயக்கம், உலகமே அழகாக தெரிகிறதாம் இவருக்கு.

0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழின் செய்திகள் சென்னை என்று. தயக்கம் என்ன?
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இந்தியா விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பொறியாளர்கள், அறிஞர்கள், வடிவமைப்பாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். விண்வெளித்துறையில் நாட்டின் தனியார் நிறுவனங்களும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் பாராட்டினார். நாட்டின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளித்துறையின் பங்கும் முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் உரையாற்றிய அவர் உலக அளவில் விண்வெளித்துறையை கொண்டு செல்ல பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் விண்வெளித்துறையில் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் விண்வெளித்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நிலவிலிருந்து சூரியன் வரை நமது விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை தேசிய விண்வெளி தினம் உணர்த்துவதாக இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார். நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் இறங்கி சாதனை படைத்ததை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
2: கடந்த 2003 ஆகஸ்ட் 23 வெற்றிகரமாக இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் மென்மையாக நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்து ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக நிலவில் தரையிறங்கிய பெருமையை இந்தியா அடைந்தது. அத்துடன் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் முதன்முதலாக விண்கலத்தை வெற்றிகரமாக இறக்கிய சாதனையையும் இஸ்ரோ படைத்தது. அதை நினைவு கூறும் விதமாகவும் விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் எவ்வாறு அடிப்படை மாற்றங்களை செய்கின்றன என்பதை நினைவூட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 விண்வெளி தினம் என்று கொண்டாடுகிறோம். விண்வெளி பயணம் என்பது நிலவுக்கு செல்வது, செவ்வாய்க்கு செல்வது போன்ற ஆய்வு பணிகளோடு பல்வேறு விதமான

0: நடைமுறை பயனையும் கொண்டது. விண்வெளி தொழில்நுட்பம் பல்வேறு வகையில் தகவல் தொடர்பு, இடர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் நமக்கு பயன் தருகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நட்பு சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பிரிக்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மோசின் ரசை செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகளை விதிக்கும் அண்டை நாடுகளை எதிரி நாடுகளாக கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி போக்குவரத்தையும் ஈரான் தடை செய்யும் என்று திரு மோசின் ரசை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக 37 பேர் காயமடைந்தனர். இபாராக்கி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. துனிசியாவில் இன்று நேரிட்ட படகு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 12 பேரை காணவில்லை. துனிசியாவில் இருந்து இத்தாலி நாட்டிற்கு குடியேற முயன்ற அகதிகள் பயணம் செய்த படகு ஜார்சிஸ் பென் ஜோர்டனே இடையே விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்திய விமானப்படை ஆஸ்திரேலியா மற்றும் மலேசிய விமானப்படையினருடன் இணைந்து சர்வதேச பயிற்சி மேற்கொண்டுள்ளது. மலேசியாவில் நடைபெறும் உதாரா சக்தி பயிற்சியில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் கலந்து கொண்டுள்ளன. இதில் இந்தியா சார்பில் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், ஒடிஷா, கடலோர ஆந்திர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மத்திய பிரதேசம், நாகாலாந்து, உள் கர்நாடகா மற்றும் தெலங்கானா பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஆம்ஸ்டர்வீனில் 12:30 தொடங்குகிறது. இ பிரிவிலிருந்து நெதர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு இப்போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள 492 பேர் கொண்ட இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி

0: இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பரை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் மதியம் 12:50 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: நலமாய் வாழ்வோம்.
4: டெங்கு காய்ச்சல் மேல் மக்களுக்கு இருக்கும் தவறான நம்பிக்கைகள் குறித்து விளக்குகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
5: டெங்கு காய்ச்சல் பத்தி என்ன ஒரு மித்துன்னு சொல்லுவாங்க, மித்துன்னா அதை சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கை தான் மித்துன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன், நம்ம வார்ட்லயும் அட்மிட் ஆயிருக்காங்க, வேற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸா இருக்கட்டும் சரி, வார்டில் அட்மிட் ஆயிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸாக சரி, என்னன்னா மக்கள் அந்த பேஷண்டோட அட்டண்டர்ஸ் அதாவது அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கு பயந்து ஒதுங்கி இருக்காங்க, எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நான் கேட்டேன், ஏன் நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்க, ஏன் ஒதுங்கி இருக்கீங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க இது டெங்கு வந்து காற்றில் நமக்கு பரவிடுமோ டாக்டர், இல்லை பக்கத்தில் தொடரதுனால நமக்கு வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த பயம் எதனால வந்துச்சுன்னா, நமக்கு கொரோனானால வந்த பயம் தான். ஸோ டெங்கு வந்து காற்றில் பரவாது. டெங்கு வைரஸ்ங்கிறது இந்த ஏடிஸ் கொசு கடித்தால் மட்டுமே பரவும். மற்றபடி நீங்கள் அந்த பேஷண்ட்டை தொடரதுனாலையோ இல்லை பக்கத்தில் நிற்கிறதுனாலையோ எந்த வழியிலையும் அது பரவாது. என்ன ஒரு விஷயம், நீங்கள் எப்படி டெங்கு வராமல் தவிர்க்கலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டை சுற்றி உள்ள தேங்கிய நீரையும் சிரட்டையில் இருக்கக்கூடியதோ இல்லை பிளாஸ்டிக் கப்போ பிளாஸ்டிக் கவரோ எதுலையாவது தண்ணி தேங்கி இருந்தால் அந்த நீரை நீங்கள் அகற்றினாலே டெங்குவை வந்து முழுமையாக நம்ம வந்து ஒழித்திட முடியும். இதை தவிர்த்து நாங்கள் எங்கள் அரசு தரப்புலேருந்து நாங்கள் பள்ளிகளில் நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம், ராலிகள் நடத்தியிருக்கோம், வினாடி வினா போட்டிகள் நடத்தியிருக்கோம், நடத்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸில் டெங்கு தூதர் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை வரைக்கும் நாங்கள் ஊக்குவித்து ஸ்கூலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்.
4: டெங்கு காய்ச்சல் மேல் மக்களுக்கு இருக்கும் தவறான நம்பிக்கைகள் குறித்து விளக்கியவர் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர் நாகர்கோவில்.
8: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 நேர்மதியம் 1 மணி.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: குமரி பண்பலை 101 நேயர்கள் இனி கேட்கலாம் சேதி தெரியுமா. கேட்பதற்கு முன்,
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
5: உங்கள் தக்கலை டிஜிமார்ட்டின் ஓனம் மெகா தள்ளுபடி ஆஃபர், இல்லத்தரசிகளின் மனம் கவர்ந்த கிச்சன் அப்ளையன்சஸ், நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் அப் டு 80% தள்ளுபடி விற்பனை, சிறப்பு தள்ளுபடியாக பிரஸ்டீஜ் பிராண்டுகளுக்கு அப் டு 60% தள்ளுபடி. August 22 to 26 டிஜிமார்ட், பேலஸ் ரோட், தக்கலை.
3: சேதி தெரியுமா, இன்று ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி நாள், அதாவது நேஷனல் ஸ்பேஸ் டே, அது இன்றைக்கு தான் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவினுடைய 3வது சந்திர பயணமான சந்திராயன் 3 கடந்த 2023ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தாங்க நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இந்த 2023 ஆகஸ்ட் 23 அன்று சந்திராயன் 3 நிலவின் தென் துருவத்திற்கு அருகில் வெற்றிகரமாக மென்மையாக தரையிறங்கியதனுடைய மூலம் இந்தியா வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை எட்டியதுன்னே சொல்லலாம். நிலவில் விண்கலத்தை தரையிறக்கிய உலகின் 4வது நாடாகவும், அதாவது அமெரிக்கா, சோவியத் ஒன்றியம், ரஷ்யா மற்றும் சீனாவிற்கு பிறகு நிலவின் விண்கலத்தை தரையிறக்கிய உலகின் 4வது நாடாகவும், நிலவினுடைய தென் துருவத்திற்கு அருகில் தரையிறங்கிய முதல் நாடாகவும் இந்தியா மாபெரும் சாதனை படைத்தது. விக்ரம் லேண்டர் நிலவினுடைய மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக பிரக்யான் அப்படிங்கிற ரோவரையும் கூட நிலவில் நிலையிறுத்தியிருந்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கௌரவிக்கக்கூடிய வகையில் விக்ரம் லேண்டருடைய வெற்றியை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து August 26 அன்று பெங்களூருவில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது இஸ்ரோவினுடைய தலைமையகத்திற்கு வருகை தந்திருந்தார். அப்படி வருகை தந்த

இப்போது ஆகஸ்ட் 23 தேதியை நம்ம தேசிய விண்வெளி தினமாக அனுசரிப்பதாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் பாரதம் முழுவதுமாக ஆகஸ்ட் 23 தேதியை தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். என்ன நேர்களே, செய்தி தெரிஞ்சுதா? இனி கேட்கலாம் பச்சை விளக்கு திரைப்பட பாடல்.

0: சேரி தெரியுமா கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 101 நேரம் மதியம் 1:10.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: குமரி பண்பலை 101 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம்.

0: வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? பொதுவா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அன்பா நடந்துக்கணும், ஒழுக்கமா நடந்துக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம சின்ன வயசுலயே அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? அது வந்துட்டு அவங்கள சமுதாயத்துல ஒரு நல்ல மனுஷனாவும் மாத்தும், அவங்களுடைய வாழ்க்கையிலயுமே அவங்க ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த ஒழுக்கம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது எல்லாத்துக்கும் கூடவுமே தைரியம் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுலயும் முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்தே ஆகணும். ஏன்னா என்னதான் பல விஷயங்களுக்காக குரல் கொடுத்தாலும் பெண்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில வீட்டில இருந்து தொடங்கி எல்லா இடங்கள்லயுமே பல சவால்களை, சின்னதுல இருந்து பெரியது வரைக்கும் பல சவால்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொன்றத்துக்காகவும் அவங்க எல்லாருடைய ஆதரவும் எதிர்பார்த்து இருக்க முடியாது இல்லையா? அதனால சுயமாவே அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் எப்பவுமே இருக்கணும். அதுக்கேத்த பக்குவமும் சாமர்த்தியமும் சமயோஜித புத்தியும் கூட அவங்களுக்கு இருக்கணும். அது அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழல்களையும் வலிமையோட கடந்து வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்கவும், ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக்கவும் அவங்களுக்கு உறுதுணையா நிக்கணும். அதனால நல்லொழுக்கம், நல்ல விஷயங்கள், மரியாதை, அன்பு, இது எல்லாத்துக்கூடவுமே தைரியத்தை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மகள்களுக்கு இந்த தைரியத்தை இன்னும் சிறப்பாவே சொல்லிக் கொடுக்கணும். சரிதானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சியாக நெட்டாங்கோடு ஒலினா சுப்பிரமணிய பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் தோழியரே, இன்னைக்கு நம்மளுடைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில நம்ம கூட இருக்காங்க நெட்டாங்கோடு ஒலினா சுப்பிரமணிய பிரசாத் அவர்கள். அவங்க ஒரு ஃபேமிலி விமனா இருந்தும் கூட சமூக ஆர்வலராகவும் இருக்காங்க. அவங்கள சந்திச்சுதான் பேச போறோம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: சோசியல் ஒர்க் அப்படின்ற ஒரு இதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு இல்லையா, அது பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமா?
1: இப்ப பீச் கிளீனிங் பண்ணுவாங்க, அப்போ ஏர்லி மார்னிங் போயிட்டு அந்த பீச் சைட்ல உள்ள குப்பை அதெல்லாம் கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு நீட்டா எல்லாருமே அவங்கவுங்க பார்ட் பண்ணுவாங்க, அப்ப பீச் கிளீனா இருக்கும், அப்படி பண்ணுவாங்க. டெசர்ட் கிளீனிங் சொன்னா இப்போ டெசர்ட்ல வந்து இப்போ சில டைம் பார்பிக்யூ எல்லாம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போயிட்டு அந்த ஏரியா கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் அப்படி எல்லாம் இருக்கும், அப்போ எல்லாமே கிளவுஸ் போட்டு எல்லாம் சேஃப்டியா தான் இருக்கும், போட்டுட்டு பெரிய பிளாக் கலர் அந்த பேக்ஸ் எல்லாம் போட்டு டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இப்படி கிளீனிங் இருக்கும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து சில டைம் ரேசிங் ட்ராக்ல எல்லாம் சைக்கிளிங் அதுக்கப்புறம் ரன்னிங் இதெல்லாம் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க.

0: ஸோ அதுலயும் நம்ம வாலண்டியரிங்கா போகல, போயிட்டு அங்க அந்த ஈவெண்ட்டுக்கான தேவைப்பட்ட வேலை என்ன இருக்கு அதை பிரிச்சு கொடுத்துருவாங்க வாலண்டியர்ஸ்க்கு. ஸோ மேபி நம்ம அங்க நிக்கலாம், வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணலாம், ஸோ அப்படிப்பட்ட வேலை இருக்கும். ஸோ ஆஸ் பர் அந்த டெம்பரேச்சர், சில டைம் மேக்சிமம் எப்படின்னா நீங்க ஈவினிங் தான், நைட் டைம்ல தான் இந்த ரேஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அப்படியே அப்ப இன்வால்வ் ஆகும்போது ஒன்னு வந்து நம்ம நெட்ஒர்க்கிங் அதிகமாகும் இல்லையா, நிறைய பேரை சந்திக்கலாம். பிளஸ் வெளியில குழந்தைங்களை கொண்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இல்லையா, எப்பயுமே ஸ்கூல் வீடுனா தெரியணும் இல்ல உலகம் எப்படி இருக்கு, எப்படி இருக்காங்க, எப்படி டிஃப்ரெண்டான நிறைய. இப்ப போகும்போது அவங்களுக்கு தெரியும், ஓ சைக்கிளிங் பண்ணா கூட நம்ம ட்ராக்ல வரலாமா. கண்டிப்பா இல்ல, ரேசிங்காகவோ இல்ல, சின்ன பிள்ளைங்க கூட அவங்களோட குட்டி சைக்கிள் அந்த பாஸ்கெட் சைக்கிள் கொண்டு வருவாங்க தெரியுமா, அது ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறப்போ. என்னோட குழந்தைங்க சொல்லுவாங்க எனக்கு தாங்க, எங்க இந்தியால இருக்கு பட் அங்கேயும் சைக்கிள் இப்ப வாங்கி கொடுத்துருவோம். சோ அது அவங்களுக்கு எக்ஸசைஸ் கூட, பிளஸ் அவங்களுக்கு தெரியும் நிறைய கேங் இருக்காங்க, குழந்தைங்க வராங்களே, அப்போ ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் ஃபிட்னஸ்க்கு ஆர்வம். இப்போல இருந்தே அந்த ஃபிட்னஸ்க்கு நம்ம எக்ஸ்போஷர் கொடுத்தா அது அவங்க லைஃப்க்கும் நல்லது தானே.
1: கண்டிப்பா, இப்ப குழந்தைங்களையும் வந்துட்டு நம்ம சோசியல் ஒர்க்ல கூட்டிட்டு போறதுங்கிறது உண்மையிலே அவங்க வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து அவங்கள செல்ஃப் ரெஸ்பான்சிபிளா அவங்கள கண்டிப்பா ஒரு உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அது உங்களுக்கு ஒரு கண்டிப்பா அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலயே ஒரு ஆர்வம் அதுல ஏற்படும். இப்போ வந்துட்டு இப்ப பெண்கள் அப்படின்னு பாக்கும்போது சோசியல் ஒர்க், ஃபேமிலி, ஓகே எல்லாமே இருக்கு, ஆனா அவங்களுக்குன்னு ஒரு கரியர் அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க மேம்?
0: கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தோணும் அது ஷைன் ஆகணும்னு சொல்லிட்டு. சோ என்ன பிடிச்சிருக்கோ அதுல கண்டிப்பா அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கணும், அது கெரியர் ஆகட்டும் இல்ல வீட்டுல இருந்து பண்றாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம், எனி திங் என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும் கண்டிப்பா. இப்போ பணம்னா குடும்பத்துக்கு பணம் தான், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது எனக்கு பணம் உனக்கு பணம் பண்ணா கண்டிப்பா சண்டை தான், என்ன யார் என்ன சம்பாதிச்சாலும் அது ஒரு இடத்துலதான் இருக்கும், எல்லா குடும்பத்துக்காக தான் இருக்கும். அதனால அது பேலன்ஸ் தான், அது அவங்கவுங்க ஃபேமிலியில எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க தான். ஆனா எப்பயுமே உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா நீங்க அதை யூஸ் பண்ணாதான் ஒரு திருப்தியா இருக்கும் இல்லையா, ஓகே என்னோட திறமை வந்து நாலு பேருக்கு யூஸ் ஆகுது இல்ல எனக்காவது யூஸ் ஆகுது, அந்த ஆத்ம திருப்தி இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு திறமை இருக்கு நான் அது பண்ணாதான் ஓகே எனக்கு நான் பண்ணிட்டேன்னு இருக்கும், இல்லைன்னா அது ஒரு சில டைம் கோபமா இருக்கும், எனக்கு இருக்க கெப்பாசிட்டி நல்லா வெளியே காட்ட முடியலன்னு ஒரு ஆதங்கமும் இருக்கலாம். ஸோ அதனால கண்டிப்பா யாருக்கு என்ன இருக்கோ அவங்க டேலண்ட் கண்டிப்பா வெளியே அவங்க கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா.
1: கண்டிப்பா மேம். இப்போ ஃபேமிலி விமன் அப்படின்னு வரும்போது நம்ம ஃபேமிலிக்குள்ள அவங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க பாத்துப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பேர்டன் அவங்க மேல இருக்கும், ஆனா எல்லாமே அவங்க சமாளிக்க வேண்டிய ஒரு இதுல இருக்கு. ஆனா அது அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு அதனை பத்தின ஒரு அவேர்னஸ் அது அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இந்த விஷயங்கள் சிரமமா இருக்கு அப்படின்னு அந்த ஃபேமிலியில உள்ளவங்களுக்கே வந்து கெஸ் பண்ணாம அதை பத்தி யோசிக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி விமனா, ஒரு பொதுவா ஒரு ஃபேமிலி விமன் வந்துட்டு அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு நடந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, நிறைய ஒர்க் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் தோணும். உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணிருக்கா?
0: நான் பேசுவேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க்கிங் தானே, அப்ப நான் பேசும்போது இப்போ அவங்க மார்னிங் போயிட்டு ஈவினிங் வருவாங்க, திரும்பி சமையல்ல ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், இல்லைன்னா அவங்க சில பேர் வந்துட்டு திரும்பி குழந்தைங்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு ஃபுல் ரூட்டீன் இருக்கும். அப்ப அந்த டைம்ல வீக்கெண்ட்ஸ்ல அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும், கண்டிப்பா அவங்களுக்கு செல்ஃப் டைம் இருக்கணும். அப்ப அது ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா இனி நல்லா இருக்கும், ஏன்னா எல்லாருமே ஃபேமிலிக்காக தான் உழைக்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே நல்லா பீஸ்ஃபுல்லா அவங்க ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது அந்த அவங்கவுங்க ஃபேமிலியை அனுசரிச்சு எப்படி இருக்கோ அது பண்ணணும், ரொம்ப அது சந்தோஷமா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஏன்னா எல்லாருமே அட் த எண்ட் ஆஃப் த டே அது குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாங்க, குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கணும், கொஞ்சம் ஹாப்பி டைம் இருக்கணுமே எப்பயுமே உழைக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் ஃபேமிலியோட சேர்ந்து ரிலேட்டிவ்ஸோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் இவ்வளவு ரிலேஷன்ஸ் இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் இல்லையா. இப்ப வீட்டுல கூட நாங்களே ஒரே ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க, இவங்க சமைக்கிறதுக்கும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சமைக்கிறது வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நான் இப்ப சமைக்கும் கூட இப்போ அத்தே இல்லைனா கூட இருக்கிற வேற கோ சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்களே இவங்க எல்லாருமே இருக்கும்போது சமையல் வேற ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிடும், நிறைய அது பேர்டன் தெரியாது. எப்பயுமே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா நிறைய இருக்கும்போது பேர்டனே தெரியாது, இப்ப நான் சமைக்கலையா நீங்க சமைப்பீங்க, அப்ப நம்ம வேற வேலையில ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்க ஆகட்டும் ஒரு கேரியர், அது ஒரு அட்வான்டேஜ், எல்லாத்துலயும் ஒரு அட்வான்டேஜ், இது ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்கும்.
1: ஓகே மேம், இப்ப இடையில வந்து நீங்க செல்ஃப் டைம் நமக்காக நாம ஒதுக்கக்கூடிய நேரம் அது வந்து பெண்களுக்கு கண்டிப்பா முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி நேரம் வந்துட்டு அமைதா, அந்த நேரத்துல நீங்க என்ன செய்ய விரும்புவீங்க?
0: இப்ப குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்குமோ அது கொஞ்சம் கடினம் தான், ஏன்னா எனக்கு பையன் வந்து சின்ன பையன் வந்து 4.5 இயர்ஸ், அப்ப அவர் சின்னதா இருக்கும்போது அவ்வளவு ஈஸி கிடையாது, ஏன்னா 24/7 அவங்க கூட தானே இருக்கணும். இப்ப அவங்க வளர்ந்த பேர் அவங்க ஸ்கூல் போகும்போது அந்த டைம் வரும், ஸோ அந்த டைம் எனக்கு படிக்கிறது பிடிக்கும், லாங்குவேஜஸ் ஆர் என்ன ஜிகே இருக்கு அது, அப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அது நான் சோசியல் மீடியால பார்ப்பேன், அவங்களுக்கு என்ன காம்படிஷன்ஸ் இருக்கும். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டோரி ரைட்டிங் ஆர் அந்த கலரிங் காம்படிஷன் இதெல்லாம் நிறைய இருக்கும், ஸோ அது வந்து அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப, அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க இப்போது

0: லோகோ, இந்த டிசைன் கான்டெஸ்ட் அப்படி நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நோட் பண்ணிடுவேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணுவேன். இவங்களுக்கு நீங்கள் போகலாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல, சும்மா கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியாவில் பார்ப்பேன் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த வீக், ஆர் இந்த இடத்துல இது இருக்குது, இது நடக்குது, இந்த ஆக்டிவிட்டி நடக்குது, எப்படிப்பட்ட ஈவெண்ட், இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். பார்த்துட்டு என்னோட குழந்தையும் கூட்டிகிட்டு போவேன், ப்ளஸ் கூட இருக்கவங்கள்ட்ட சொல்லிடுவேன் எப்படி இருக்குது இந்த ஈவெண்ட், ஃப்ரீ ஆர் பெய்டு வாட் எவர், அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். ஏன்னா எப்பயுமே நம்ம அப்டேட்டடாக இருந்ததா நிறைய நடக்குது நம்ம சுற்றி, அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் என்னென்ன நடக்குது ஈவெண்ட் சொல்லிட்டு.
1: அதாவது குழந்தைங்க ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும் போதே அவங்களுக்கு இப்பவே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நீங்க அஸ் எ பேரண்டா நீங்க வந்து அதை தேடி எடுக்கிறீங்க இல்லையா. சோ இப்ப அப்டேட்டடா இருக்கணும்னு சொன்னீங்க, அந்த கால மாற்றத்திற்கு ஏற்ப நம்மளும் அதுக்கேற்ற அளவுக்கு டெக்னாலஜியா எல்லாம் நம்மள மெருகேற்றிக்கணும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இதுல பெண்கள் ஃபுல் டைம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒர்க் பிஸி தான், ஃபேமிலின்னு வந்துட்டா ஃபுல்லா பிஸியா தான் இருக்காங்க. அவங்களை ஒரு அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா கூட அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. சோ அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் நீங்க கொடுக்கலாம்?
0: இது அவங்க ஃபேமிலியில அவங்க எல்லாமே சேர்ந்து இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா எப்பயுமே ரெஸ்ட் வேணும் தானே. இப்ப யூஸ்வலா நம்ம என்ன நினைப்போம், நம்ம நல்லா ரொம்ப உழைச்சிட்டு ரிட்டையர்ட் ஆன பிறகு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், அது ஓகே, அதை கண்டிப்பா எடுக்கணும். பட் இந்த டைம் கூட ஒரு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கணும். அவங்க டைம் எப்படி இருக்கும், இப்ப ஆனா நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆனா குழந்தைங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் வேணும். அது கிராண்ட் பேரண்ட்ஸும் பண்ணணும், பேரண்ட்ஸும் பண்ணணும். நம்ம அப்படி பண்ணும்போது அவங்க நம்ம கூட இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்ல வழியில சொல்லணும்னா நல்லது, சப்போஸ் அது தவறான வழி இருந்தா கூட அவங்க ஜஸ்ட் ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் கூட அவங்க அட்டாச் ஆகி போயிருவாங்க குழந்தைங்க. சில டைம் அப்படி ஆகும் இல்லையா. அதனால எப்பயுமே ஒரு பாண்டிங் இருக்கணும் குழந்தைங்களுக்கு கூட. அது லேடிஸ்க்கும் அவங்க ஒரு ஃப்ரீ டைம், கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எனக்கு பிடிச்ச மியூசிக் நான் கேட்கறேன் அதே போதுமே, அந்த என்டையர் டேக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துரும். அப்போ அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது கண்டிப்பா அவங்க டைம் ஒதுக்கணும். பிளஸ் குழந்தைங்கள்கிட்ட எப்பயுமே பாண்டடா இருக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஓடி வந்து சொல்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கணும். இல்லைன்னா அவங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வளரும் போது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி போகும் நமக்கு தெரியாது. சோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஈவன் இப்போ வளர்ற வயசுல கூட இப்போ அண்ணன் தங்கச்சி எல்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்ல பாசமா இருந்தா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அப்ப ஈஸியா நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க எந்த பாதையில போறாங்கன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த அது இப்போ சோசியல் மீடியா டைம் இப்ப எவ்வளோ இப்போ எக்ஸ்ப்ளோர் ஆயாச்சு, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு ஆன்லைன்ல. இப்போல இருந்து அவங்க கூட கனெக்டடா இருந்தா என்னென்ன நடக்குது நம்ம அப்டேட்டடா இருந்தா நல்லா கைட் பண்ணலாம் அவங்கள. சோ லேடிஸ் அவங்க செல்ஃப் டைம் இம்பார்ட்டன்ட், பிளஸ் குழந்தைங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டைமும் இருக்கு இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு இப்பதானே ஏஜ் பாருங்களேன், ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம கிட்ட பேச டைம் இருக்காது, நம்ம பேசினா கூட அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகாது. சோ அந்த 16 இயர்ஸ்க்கு உள்ளாடி நம்ம எவ்வளவு பாண்ட் ஆகிறோம் அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா என் பேரண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க, இப்ப சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஓடி ஓடி நம்ம கிட்ட வருவாங்க, வளர்ந்த பேர் வருவாங்களா அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. சோ அவங்க டைம் எப்போ குழந்தைங்க நமக்காக அவங்க டைம் கொடுக்குறாங்க அப்போ நல்லா யூஸ் பண்ணணும். நிறைய பேசணும் அவங்க கிட்ட, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை பத்தி பேசணும் குழந்தைங்கிட்ட.
1: அதாவது இப்ப நம்மளுடைய சூழல் அப்படின்றது மாறி மாறி வரும்போது இந்த பெண்களுக்கு மட்டும் அந்த நார்மலி எங்கனாலுமே அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இன்னொரு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா கொஞ்சம் சவாலா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க செல்ஃப் டிபெண்ட், அவங்கள அவங்களே சார்ந்து இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணு.
0: இப்போ நான் சொன்ன மாதிரி எப்பயுமே இன்கம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் ஒரே இன்கமா இருக்கும். இப்ப எனக்கு இன்கம் உங்களுக்கு இன்கம் இல்ல. இப்ப லேடிஸ் வேலைக்கு போகும்போது ஹஸ்பண்ட்க்கு ஒரு ரிலீஃபா இருக்கும் கண்டிப்பா, ஏன்னா அவங்களுக்கு அந்த பேர்டன் குறையுது தானே. சோ லேடிஸ்க்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா நானும் படிச்சதுக்கு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு. சோ இது வின் வின் சிச்சுவேஷன் தானே ரெண்டு பேருக்கும். சோ ரெண்டு பேரும் அப்போ ஈவன் லேடிஸ் கூட ஹஸ்பண்ட், இப்ப நான் நம்ம சொல்றோம் விமனுக்கு தான் ரெஸ்ட் எடுக்கணும், ஹஸ்பண்ட்க்கும் பாக்கணும் இல்லையா, அவங்களும் வேலை பண்ண அவங்களுக்கும் ரெஸ்ட் டைம் இருக்கணும். சோ போத் ஆஃப் தெம் புரிதல் இருக்கணும் கண்டிப்பா, ஏன்னா அவங்களும் உழைக்கிறாங்க. சோ இவங்களும் லேடிஸும் உழைக்கிறாங்க ஹஸ்பண்ட்ஸும் உழைக்கிறாங்க, அந்த புரிதல் இருந்தாவே ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா போதுமே. ஒரு ஃபேமிலியில ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாப்பியா இருந்தாவே அங்கேயே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாயிரும், ஸ்ட்ரெஸ்ஸே வராது. ஃபர்ஸ்ட் புரிதல் இருக்குமா, இப்ப உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்தா ஓகே நீங்க ரெஸ்ட் எடுங்க. போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு அப்படி இருக்கும்போது குழந்தைங்களும் ஒரு நல்ல சூழல வளருவாங்க. ஹாப்பி ஃபேமிலியெல்லாம் குழந்தைங்களுக்கு மனசு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லா படிப்பாங்க. இப்போ படிக்கிற குழந்தை கூட நல்லா படிக்கிற பிள்ளை சப்போஸ் ஃபேமிலி ஏதாவது ப்ராப்ளம் ஆனா கூட அவங்க பர்சன்டேஜ் டவுன் ஆகும். சோ அதனால ஃபேமிலி ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அது எப்பயுமே மெயின் என்னன்னா கம்யூனிகேஷன் இருக்கணும் ஃபேமிலியில, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இமீடியட்டா சார்ட் அவுட் பண்ணிடணும், அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும். அது நல்லது தானே, பேரண்ட்ஸ்க்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது.
1: ஓகே மேம், இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்லும் போது கேர்ள்ஸுக்கு அதாவது பெண்களுக்கு வந்து ஓய்வு தேவை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது கூடவே ஆண்களும் வேலை பாக்குறாங்க அவங்களுக்குமே ஓய்வு தேவைதான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஒரு ஃபேமிலி அல்ல ஒவ்வொருத்தருமே பண்ணணும். சோ ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தோட புரிதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும், நீங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாமா?
0: ஃபர்ஸ்ட் வந்து

0: இப்போ ஃபேமிலி வந்து நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு தான் இருக்கணும். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம அதை இப்போ வந்து பொண்ணுக்கு ஃபேமிலி ஒன்று, பையனுக்கு ஃபேமிலி ஒன்று. இப்போ கல்யாணம் ஆனப்போ ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி இது. அப்போ அந்த டைமில் வந்து இது என்னோட குடும்பம், என்னோட பைசா, நான் சம்பாதிச்சு, இது எனக்குன்னு அங்கே செப்பரேட் பண்ணாவே ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்துடும். எப்பயுமே இது நம்ம தாட் என்ன இருக்கணும்னா, நம்ம ஒரு எய்ம் தானே, ஃபேமிலியாக ஒரே ஒரு பயணமாக தான் இருக்கணும். இது என்னோடது என்னோடது அப்படின்னு செப்பரேட் பண்ணக்கூடாது. ஸோ அது ஃபர்ஸ்ட். அங்கே நம்ம ரொம்ப சாஃப்டாக இருந்து இது நம்மளோட ஃபேமிலின்னு அந்த புரிதல் வந்தாவே ஆர்கியூமெண்ட்ஸ் வராது. இது நான் தான், அதுதான் அங்கதான் ஆர்கியூமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஆனா இனி ஒன்று விட்டு கொடுக்கறது, ஒரு ப்ராப்ளம் இருந்தா அமைதியா ஒதுங்கி போயிடலாம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பெருசா நம்ம ஆர்கியூமெண்ட்ல ஒன்றும் வின் பண்ண போறது இல்லை இல்லையா. இப்போதைக்கு வின் ஆனா கூட வி ஆர் அட் லாஸ் இல்லையா. ஆர்குமெண்ட்ல வின் ஆனாவும் லாஸ் தான். ஃபேமிலியில் ஆர்குமெண்ட் வராத பார்க்கணும், விட்டு கொடுக்கணும். அது இதெல்லாம், ஆனால் இதெல்லாம் இந்த விஷயம் நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது கிடையாது. அதுவும் இந்த ஜென்ரேஷனா நமக்கு சுத்தமா புதுசு. பழைய காலத்துல எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும்போது அவங்க பார்த்து பார்த்து புரிஞ்சுப்பாங்க, தெரியும் அவங்களுக்கு. பட் இப்போ நம்ம கூட இந்த ஜென்ரேஷன்ல ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்தது கிடையாது. பட் ஆக்சுவலி எப்பயுமே ஏதாவது ப்ராப்ளம் விட்டு கொடுத்துருந்த ப்ராப்ளம் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்க போகுது. 10 நிமிஷம் அமைதியா இருந்தா அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ராப்ளம் இருக்க போய் இப்ப கோவம் இருந்தா கூட 10 நிமிஷம் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் இருக்காது, சூழ்நிலை மாறிடும் இல்லையா.
1: ஓகே, இந்த காலத்துல அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு பக்குவம், உங்களுடைய சுற்றுவட்டத்துல இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கும்போது அந்த பக்குவம் எல்லாருக்கும் இருக்கா? கொஞ்சம் யங் ஜென்ரேஷன்ல இப்போ உள்ள பொண்ணுங்க கூட இருப்பாங்க. சோ இந்த பக்குவம் மெச்சூரிட்டி அவங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
0: சில பேருக்கு வந்து இப்போ ஃபேமிலியா பார்த்தோன்னா ப்ரையாரிட்டி தான், ஃபேமிலி தான் ப்ரையாரிட்டியா இருக்கணும். என்னோட கெரியரும் இம்பார்ட்டன்ட், பட் அதை விட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நான் ஏன்னா பேலன்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். இப்போ நான் என்னோட கெரியர் மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணா குழந்தைங்க அவங்க வளர்ற டைம்ல நம்ம டைம் இல்லாத போயிரும் இல்லையா. ஸோ அதையும் பார்க்கணும், கெரியர். இதுதான் சொல்றது, லேடிஸ்க்கு இது ஒரு சேலஞ்ச், கண்டிப்பா ஒரு சவால் தான். ஏன்னா குழந்தைங்க பிறக்கும் போது அவங்க கெரியரும் பீக்ல இருக்கும். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். பட் குழந்தைங்களும் ப்ரையாரிட்டி, ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுல நம்ம கூட பாண்ட் ஆவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க என்ன 16-17 இயர்ஸ்ல அவங்க தனியா அவங்க இண்டிபெண்ட் பாதை வரப்போகுது. ஸோ அதனால அது பிளஸ் எல்லாரும் சேம் கிடையாது. இந்த ஜென்ரேஷன் இருந்தா கூட சில பேருக்கு குழந்தைங்க கூட விளையாட ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு அவங்க ஆஃபீஸ் ஒர்க், சில பேருக்கு வீட்டு வேலை ரொம்ப பிடிக்கும், சமைக்கிறது. அப்போ அதனால அது ஒரு ஒருத்தங்களுக்கு டேலண்ட் தான், பேலன்ஸ் தான்.
1: நிறைய அவங்களுடைய அனுபவங்கள், நிறைய தகவல்கள் நீங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேம்.
2: பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் இதுவரை நெட்டாங்கோடு ஒலினா சுப்பிரமணிய பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். குழந்தைங்க தன்னுடைய பெற்றோர் என்ன செய்யறாங்களோ அதை உள்வாங்கி அப்படியே அவங்க பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கறது வந்துட்டு நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அது உண்மையும் கூட. நம்மளே நம்மளுடைய வாழ்க்கையில பலரையும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த பிள்ளைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ தாத்தா பாட்டி அவங்களோட அம்மாவும் அப்பாவும் நல்லா கவனிக்கிறத பாக்கும்போது, அதை பார்த்து வளர்ந்த குழந்தைங்க அவங்களுக்கான நேரம் வரும்போது அவங்களோட அம்மா அப்பாவையும் அதே மாதிரி பாத்துக்குவாங்க. இது வந்து நம்மவே கண் கூட பாக்குறோம். இதே மாதிரி எதிர்மறையான விஷயங்களை பார்த்து வளர்ந்த குழந்தைகள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதையும் நம்ம பாக்கலாம். பெற்றோர்கள் சரியான நேரத்துல அவங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்தி குழந்தைங்க மனசுலயும் அந்த தைரியத்தை கண்டிப்பா ஊக்கப்படுத்தணும். அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையில சரியான நேரத்துல தைரியமா நிக்கிறதுக்கான அந்த பக்குவம் அவங்களுக்கு சரியா இருக்கும். கரெக்ட் தானே? அடுத்ததா வருது நமக்குள்ளே. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பொருளாதாரம், தொழில்நுட்பம் என ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி வருகிறார்கள். அப்படி இருக்க தயக்கத்தின் காரணமாக தங்களுடைய திறமைகளை மறைத்து வைப்பது பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருக்கிறது.
3: இவளுக்கு என்னாச்சு, முன்னேற்றம் அப்படி இப்படின்னு ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்கா? சரி கேப்போம். ஏ நிலா, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க?
1: கத்திட்டு இருக்கனா, பெண்கள் சமத்துவ தினம், விமன்ஸ் ஈக்வாலிட்டி டே 26th வருது இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
3: விமன்ஸ் ஈக்வாலிட்டி டேயா, இது எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க?
1: அதாவது அமெரிக்காவில பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடைச்சத நினைவு கூறுற விதமா தான் இந்த நாளை வந்து கொண்டாடுறோம்.
3: அமெரிக்காவில தானே நடந்திருக்கு அந்த விஷயம், நம்ம ஏன் இதை கொண்டாடணும்?
1: என்னதான் அமெரிக்காவில பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடைச்ச நாளா இருந்தாலும் பெண்களுடைய சமத்துவம், அவங்களுக்கும் சம உரிமைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே, அதனாலதான் எல்லாரும் கொண்டாடுறோம்.
3: உரிமையில மட்டும் இல்ல, எல்லா வாய்ப்புகள்லயும் பெண்களுக்கு சம பங்கு கிடைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
1: கிட்டத்தட்ட உரிமையும் வாய்ப்பும் ஒண்ணுதானே, நீங்க அப்படி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதுக்கு என்ன ரீசன்?

0: இருக்கு.
1: ஒரு பொண்ணு படிக்க விரும்பினா அவளுடைய கல்வி எந்த விதத்திலயும் தடப்படக்கூடாது. வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் அவ நினைச்ச வேலைய கண்டிப்பா அடையணும். அதுக்கு அவ பொண்ணு அப்படிங்கிற எந்த பின்னடைவும் இருக்கக்கூடாது. அவளோட திறமைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா அவளுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். எப்படி ஆண்களுக்கு அவங்களோட ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி ப்ரமோஷனும் சம்பளமும் கிடைக்குதோ, அதே மாதிரி பெண்களுக்கும் எல்லா வகையிலயும் எல்லாமே சமமா கிடைக்கணும்.
0: பரவாயில்லையே, உங்ககிட்டயே நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட் எடுத்து விட்டீங்கன்னா நான் ஸ்பீச்ல அதை சேர்த்துக்கிடுவேன். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ற மாதிரி 4-5 பாயிண்ட் சொல்லுங்களேன்.
1: இப்ப பாரு, எடுத்துடுறேன். ஒரு பொண்ணு படிச்சா அந்த பயன் வந்து அவளுக்கு மட்டும் இல்ல, அவளோட குடும்பத்தை சேர்ந்த அடுத்த தலைமுறைக்கும் போகும், சரியா? அதே மாதிரி ஒரு பொண்ணு சுயமா சம்பாதிச்சா ஒரு முடிவை சுயமா எடுக்கிறதுக்கான தைரியம் அவளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு காலகட்டத்துல பெண்கள் பல துறையில சாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறத விட நம்ம எந்த துறையில சாதிக்க போறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம்.
0: சூப்பரா சொன்னீங்க. நான் கூட ஏதோ பாத்திரங்கள் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைச்சேன். ஆனா எடுத்து விட்டா உண்மையா சொன்னா உள்ளேந்து பாயிண்ட்ஸா வருது. சம்பாதிச்சா மட்டும் போதாது, கூடவே சேமிப்பு, அதை ஹேண்டில் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் பொண்ணுங்களுக்கு தெரியணும்ல?
1: ஆமா, தெரியணும் தான். நீ இப்படி பேசுறல்ல, நீ என்ன பண்ணிருக்க?
0: நல்லா கேட்டீங்க போங்க. சமத்துவம், சம வாய்ப்பு கிடைக்கணும், சம ஊதியம், ஒரே மாதிரி ப்ரமோஷன் எல்லாம் சொல்றீங்களே. வீட்டு வேலை சொல்லும் போது எல்லாம் என்கிட்ட மட்டும் சொல்றீங்க, தம்பி கிட்ட ஏதாவது சொல்றீங்களா? வீட்டுல எங்க போச்சு சமத்துவம்?
1: அது அவன் தம்பி இல்லாமா அவன் எப்படிமா சொன்னா கேப்பான்?
0: இப்படியே சொல்லுங்க, பாயிண்ட் மட்டும் பேச சொன்னா நல்லா பேசுங்க. என்னைக்காவது வேலை சொல்லும் போது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? முதல்ல வீட்டுல இருந்து சமத்துவத்தை தொடங்குங்க. எல்லாரும் தான் வீட்டுல இருக்கோம், எல்லாரும் தான் சாப்பிடுறோம். அப்ப எல்லாரும் பிளேட்டு கழுவுறதுக்கு ரெடியா தான் இருக்கணும், எல்லாரும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றோம். அப்ப எல்லாருக்குமே கிளீன் பண்ற மைண்ட் செட் இருக்கணும்ல? வேலை இருக்கிறத பொறுத்து ஷேர் பண்ணிக்கலாம், ஆனா இந்த வேலையை நான் தான் செய்வேன், இந்த வேலையை எனக்கு செய்ய முடியாது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுல்ல? எல்லாருமே இருக்கிற வீட்டுல எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு இல்லையா? நீங்க முதல்ல என்னையும் தம்பியும் சமத்துவமா நடத்துங்க, அதுக்கப்புறம் என்னுடைய முன்னேற்றத்தை பத்தி நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கலாம்.
1: இவ்வளவு நேரம் பேசினேல, இந்த பாயிண்டே சேர்த்தே எழுதிக்கோ, சரியா?
0: நல்ல ஐடியா, பரவாயில்ல. நீங்க கூட இருந்தா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட இருக்கீங்களா?
1: வந்து பாத்திரத்தை கழுவி போடு, வந்து ஹெல்ப் பண்றேன், ஓகேவா?
0: தம்பி அந்த பக்கம் தான் போன ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே முதல்ல சமத்துவத்தை தொடங்குங்க, அவன் கழுவட்டும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
1: ரைட்டு, இந்த வாரே டேய்.
2: சமத்துவம் அப்படிங்கறது வந்துட்டு கண்டிப்பா வேணும். அதற்கான முயற்சிகளும் ஒவ்வொருத்தருடைய அன்றாட வாழ்க்கையிலும் நிச்சயமா இடம்பெறணும். அதற்கு முதன்மையா சமத்துவம் அப்படிங்கறதுடைய உண்மையான அர்த்தம், அதை கண்டிப்பா நாம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
3: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் பரதநாட்டிய கலைஞர் சுதாராணி ரகுபதி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் திறமை மட்டும் போதாது, அந்த திறமையை தொடர்ந்து வளர்த்து கொள்ளும் அர்ப்பணிப்பும், தடைகள் வந்தாலும் தளராத மனமும் இருந்தால்தான் சாதனை சாத்தியமாகும். அதற்கு மிக சிறந்த உதாரணமாக திகழ்பவர் புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர், ஆசிரியர் மற்றும் நடன அமைப்பாளர் பேராசிரியர் சுதாராணி ரகுபதி அவர்கள். 1944 மார்ச் 21 பொள்ளாச்சியில் பிறந்த சுதாராணி ரகுபதி அவர்கள் பெங்களூருவில் வளர்ந்தார். தனது 3 நடன பயிற்சியை தொடங்கியவர். பரதநாட்டியத்தில் US கிருஷ்ணராவ், KP கிட்டப்பா பிள்ளை, மயிலாப்பூர் கௌரி அம்மாள் போன்ற தலைசிறந்த குருமார்களிடம் பயிற்சி பெற்றார். கர்நாடக இசையும் கற்றுக்கொண்டார். ஆனால் சுதாராணி அவர்கள் நடனத்தை மட்டுமே கற்றுக்கொண்டவர் அல்ல. மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவம் மற்றும் சமூகவியல் படித்தார். பின்னர் அமெரிக்காவின் விர்ஜினியாவில் உள்ள காலேஜில் உலக நடன வரலாறு, கலை மற்றும் நவீன நடனத்தின் மார்த்தா கிரகம் பாணி ஆகியவற்றை கற்றார். அங்கு சர்வதேச மாணவியாக பயின்ற முதல் இந்திய மாணவி என்ற பெருமையையும் பெற்றார். இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். ஒரு துறையில் திறமை இருக்கிறது என்பதற்காக மற்றவற்றை கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடக் கூடாது. சுதாராணி ரகுபதி அவர்கள் பரதநாட்டியத்துடன் நவீன நடனம், இசை, கல்வி, ஆய்வு என தனது அறிவை விரிவுபடுத்திக் கொண்டே சென்றார். 1970 சென்னையில் ஒரு கலை நிறுவனத்தை தொடங்கினார். அங்கு ஏராளமான மாணவர்களுக்கு பரதநாட்டியத்தை பயிற்றுவித்தார். அவரை பொறுத்தவரை நடனம் என்பது வெறும் மேடை நிகழ்ச்சி அல்ல, அது ஒழுக்கம், அறிவு, ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை முறையுடன் இணைந்த ஒரு கல்வியாகவே இருந்தது. அவரது கலைப்பயணம் இந்திய எல்கைகளை கடந்து சென்றது.

0: என்றது. 1981 நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் மனித உரிமைகள் தினத்தை ஒட்டி பரதநாட்டியம் ஆடும் வாய்ப்பை பெற்றார். இந்திய கலையின் பெருமையை உலக அரங்கில் எடுத்து சென்றார். மேலும் பரதநாட்டியத்தை பற்றிய பரதாஞ்சலி என்ற தொலைக்காட்சி தொடரை உருவாக்கி வழங்கினார். நடன நாடகங்களையும் உருவாக்கினார். கலைஞராக மட்டுமல்லாமல் ஆசிரியராகவும் ஆய்வாளராகவும் நடன அமைப்பாளராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். அவரது நீண்ட கால கலை சேவைக்காக சங்கீத நாடக அகாடமி விருது, கலை மாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. 1988 இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதை பெற்றார். பல ஆண்டுகள் கடந்தும் அவரது கலை பயணம் ஓயவில்லை. ஒரு தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தவர் அடுத்த தலைமுறையையும் உருவாக்கினார். அதனால்தான் அவர் ஒரு சிறந்த நடன கலைஞர் என்பதையும் தாண்டி ஒரு சிறந்த குருவாகவும் நினைவு கூறப்படுகிறார். 2026 அவருக்கு அகாடமி ரத்னா சதஸ்யதா என்ற உயரிய கௌரவம் வழங்கப்பட்டிருப்பது பல தசாப்தங்களாக அவர் ஆற்றிய கலை சேவைக்கு கிடைத்த மற்றொரு சிறப்பான அங்கீகாரமாகும். சுதாராணி ரகுபதி அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி மிகவும் அழகானது. வயது என்பது சாதனைக்கு தடையல்ல, காலம் மாறினாலும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மாறக்கூடாது. திறமை நம்மை உயர்த்தும், ஆனால் அர்ப்பணிப்பு தான் நம்மை நிலைத்திருக்க செய்யும். இன்றைய பெண்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் கூட போதும், நமக்குள் இருக்கும் திறமையை அடையாளம் கண்டு அதை விடாமுயற்சியுடன் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் மேடையில் நடனமாடிய கலைஞர் இன்று பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் குருவாக நிற்கிறார். அதுதான் சுதாராணி ரகுபதி அவர்களின் மிகப்பெரிய சாதனை.
1: பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லுவாங்க. இளைய வயதுல நம்ம எதை குழந்தைங்களுடைய மனசுல விதைக்கிறோமோ அது பின்னால சிறப்பா வளர்ந்து நிக்கும். அதனால சிறப்பான விஷயங்களையே அவங்க மனசுல நாம விதைக்கணும். அந்த சிறப்பான விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கைய சிறப்பானதா அமைச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லாம ஒரு சிறப்பான சமுதாயத்துக்கு அடித்தளமானதாவும் இருக்கணும். கரெக்ட் தானே?

நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
6: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
7: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
8: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
9: பெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
8: உடனடி டெலிவரி,
9: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
8: தொடர்புக்கு
9: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
10: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
11: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரி மடம், நாகர்கோவில். 2330066.
12: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
13: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
12: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
13: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
14: மாஷா பர்னிச்சர் லேண்டின் மாபெரும் சுப முகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
15: மாநில செய்திகள்:

0: தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். இத்தினத்தையொட்டி இத்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் உலகளாவிய விண்வெளித்துறையின் முன்னணி சக்தியாக இந்தியா திகழ வேண்டும் என அறிவுறுத்தினார். இதற்கான சூழலை கட்டமைக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார். உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சாதனையின் மூலம் இது சாத்தியமானதாக குறிப்பிட்ட அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ள செய்தியில் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நாட்டு தலைவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இத்துறைசார் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாகவும் இப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அமைச்சர் இத்துறை சீர்திருத்தங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நல்வாய்ப்பாக திகழ்கிறது என்றார். நாட்டில் விண்வெளித்துறையின் அபரிமிதமான வளர்ச்சி விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் சாமானிய மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மனித வாழ்வில் ஒரு அன்றாட நிகழ்வாக திகழ வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சைக்கிள் பேரணி நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர் மிதிவண்டி பயணம் என்பது ஃபிட் இண்டியா இயக்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்றார். நாடு முழுவதும் 1800 நகரங்களில் நடைபெற்ற இப்பேரணியில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உடல் தகுதி மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு விளையாட்டுகள் புதுமை தொழில்நுட்பம் விளையாட்டு உபகரண உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவில் நடைபெறும் 27வது இந்திய ரஷ்ய ஆணைய கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோவை சந்திக்கும் அமைச்சர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் 50 முதுநிலை கோவில்களில் பக்தர்கள் கைபேசிகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்கிற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அதனை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2000 மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை நகரில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக திருப்புகள் குழு தயாரித்து அளித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளாா்.

0: இக்குழு 17 மாதங்கள் பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகள் மூலம் தனது அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில் அதன் பரிந்துரைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் 1736 கணக்கெடுப்பாளர்களும் 275 மேற்பார்வையாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு பணியாளர்கள் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றார். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 12,883 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.53 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8 நாட்களாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து தொரப்பள்ளி சாலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதியை எச்சரிக்கையுடன் கடக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூல திருநாள் கடந்த 13 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெற்றது. ஆவணி மூல திருநாளின் 11 நாளான நேற்று இரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர், பாண்டியராஜா, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர் உள்ளிட்டர் பல்லாக்கில் நெல்லையப்பர் கோவிலிருந்து மானூருக்கு எழுந்தறிந்தனர். மானூர் அம்பல தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவண்ணாமலை ஆரணி அருள்மிகு காமக்கூர் சுயம்பு சந்திரசேகர் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய மண்டலாபிஷேகம் இன்று நிறைவடைந்தது. இவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29 கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: வேளாங்கண்ணியில் பக்தர்களின் வசதிக்காக 2 மிகப்பெரிய புதிய திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. 100,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆலய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. பல்வேறு புகழ்பெற்ற இந்த பேராலயத்தில் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29 கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 8 முடிவடைகிறது. இந்த ஆண்டு திருவிழா 10 கொண்டாடப்பட உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு தற்போது ஆலயத்தை சுத்தம் செய்து சாரம் அமைத்து வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்றிரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதியில் பங்கேற்க முடியும். கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்திருந்தது. ஸ்லோவாக்கியாவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சிலாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் தன்வி குண்டேஷ் மற்றும் கோமல் ஆகியோர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச்சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தட்சிணேஸ்வரர் சுரேஷ் ஜோர்டானின் அபிதல்லா ஷெல்பேயை இன்றிரவு எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் மதியம் 1:55 நிமிடம். இனி கேட்கலாம் குட்டி திரைப்பட பாடல்.
3: குடிச்சு குடு.

0: திரைப்பட பாட்டில் கேட்டீர்கள். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Anuja Kumar with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi urges space startups to build robust ecosystem and attract global talent. Extends greetings on National Space Day. BRICS Sports Ministers meeting underway in Vishakhapatnam, Andhra Pradesh.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

பசுமை நினைவுகளை மனதில் வீசும் பாசம் பேசும் பாடல் இது. இயற்கையும் அன்பும் இணையும் இனிய ஓசை கேட்போம். கே ஜே யேசுதாஸ், நிர்மலா சேஷாத்ரி பாடிய, ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்த பச்சை கிளிகள் திரைப்பட பாடல். இந்தியன் திரைப்பட பாடல்.

0: வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்.
3: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
4: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய விரும்பும் செயல் என்ற தலைப்பில் நேயர்கள் கலந்து கொண்டு பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நேரமதியம் 2:24. காதலின் கனவுகளை தேடும் இனிய ராகம் தாளாட்டும் தென்றலாய் மனதை வருடும் இசை. கேட்போம் ஹரிஹரன் பாடிய இளையராஜா இசையமைத்த காதலுக்கு மரியாதை திரைப்பட பாடல்.

0: இரண்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு நான்கு மூன்று. உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9449943043 என்ற அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசியுங்கள்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: கால் 8870198870.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் மதியம் 2:32 நிமிடம்.
8: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
9: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
10: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. முன்பணியாக வந்து மனதை நனைக்கும், முதல் மழையாக வந்து உயிரை இணைக்கும் மெல்லிசை. யுவன் சங்கர் ராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், மால்குடி சுபா பாடிய நந்தா திரைப்பட பாடல்.

ஒலித்து பாடலை பாடியவர் இளையராஜா. நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நேயர்களில் இன்று மாலை 4-2 ஒலிபரப்பாக உள்ள எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9444

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
4: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம். கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

நேயர்களே, இன்று மாலை 4:30 தேசிய விண்வெளி தினம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகேந்திரகிரி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
1: சனிக்கிழமை
0: தோறும் காலை 10:02
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

மழையாய்ப் பொழியும் நினைவலைகளில் தத்தளிக்கும் நெஞ்சுக்கு இதமாய். இதோ ஹரிஹரன் குழுவினர் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடிய வாரணம் ஆயிரம் திரைப்பட பாடல்.

நேயர்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி.

0: குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கோம். திரை இசையில் நிறைவாக ஒலிக்கிறது கர்ஜினி திரைப்பட பாடல். விழிகளால் காதல் வரையும் கலையால் வானவெல்லைகளை கடந்து உயரும் விழியின் ஒளியில் உதயமாகும் இந்த கீதம் கேரிஸ் ஜெயராஜ் இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாம்பி ஜெயஸ்ரீ பாடிய பாடல்.
1: தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்பட்டது. அதிகளவு மழையாக 20 மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் சின்னக்கல்லாரில் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து ஒரு சில இடங்களிலும் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிகள வெப்பநிலையாக அரியலூரில் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலைப்படி நீலகிரி மாவட்டத்தில் வெப்பநிலை 2.1 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் இயல்பை

0: 3.1°C-லிருந்து 5°C வரை அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சி, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை விட 1.6°C முதல் 3°C வரை அதிகமாக காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு அடுத்த 7 தினங்களுக்கு. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காணப்படுகிறது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரியிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 29ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். கனமழை குறித்த எச்சரிக்கை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்காது. உள் தமிழகத்தில் இயல்பை விட சற்று வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். நாளை முதல் 27ஆம் தேதி வரை இயல்பான வெப்பநிலையே நிலவக்கூடும். உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட ஒரு சில இடங்களில் 2 முதல் 3°C வரை அதிகரித்து காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 38°C-ஐயும் குறைந்தள வெப்பநிலை 26°C-ஐ ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று முதல் 27ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் அவ்வப்போது வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்துடனும் வீசக்கூடும். குறிப்பிடத்தக்க அளவு மழை பதிவாகியுள்ள இடங்களும் அளவுகளும் சின்னக்கல்லாறு 2 சென்டிமீட்டர், எறையூர், குன்னூர், உப்பாசி, வால்பாறை, சிங்கோனா, எஸ்ஆர்சி, குடிதாங்கி, சோழையாறு, மடிப்பாக்கம், சென்னை, நாராயணபுரம் ஏரி, ஒக்கியம், துறைப்பாக்கம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுப்பதற்கான திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தாவிக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தாவிக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ்

0: வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்துள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101. நேர்மறியம் 3:02. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேநீர் நேரம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: ராஜகுமரி பண்பலை நூற்றி ஒன்றில் தென்றலாய் தழுவிச் செல்லும் காற்றில் தூரலாய் பவனி வருகிறது தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. நேரலை நிகழ்ச்சியில் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய விரும்பும் செயல் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் எண்ண அலைகளை பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602440 மற்றும் 2907722 முன்னிணைப்பு எண் 04652. நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். முதல் நேயரோடு பேசிடலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர், சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி. அம்மா, கேள்வி ஒரு வாக்கிய சொல்லுங்க.
0: இன்றைய தேநீர் நேரத்திற்கான தலைப்பு என்ன அப்படின்னா, நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய விரும்பும் செயல். அதாவது பொதுவாகவே பெரும்பாலான மக்கள் வந்து செயல்களை தள்ளி போடுவது வழக்கம். அதுல நீண்ட நாட்களாக நம்ம சில விஷயங்களை செய்ய விரும்பியிருப்போம், கடைசியாக அதை செய்து முடித்திருக்கலாம் அல்லது இன்னும் செய்யாமல் கூட இருக்கலாம். அந்த நிகழ்வுகள் பத்தி, தன்னுடைய ஆசைகள் பற்றி, தான் செய்ய விரும்பக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் பற்றி நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசலாம்.
1: ரொம்ப அருமையான தலைப்பு மேம். அதாவது எனக்கு ரொம்ப நாளா இந்த தோட்டத்துல வந்து இரண்டு மரக்கறிகள் வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேம்மா. ஒண்ணு வந்து தக்காளி, இன்னொன்னு வந்து கீரை. இது ரெண்டுமே வளர்க்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசைமா. நாங்க வீட்டு தோட்டம் அப்படிங்கறது பெருசா பண்ணல, ஆனாலும் இதுல பாத்தீங்கன்னா அதிக அளவிலான பூக்கள் இருக்குமா. தங்காரெளி பூ இருக்கு, குண்டு மல்லி இருக்கு, துளசி இருக்கு, வாழை மரம் இருக்கு. ஆனா வீட்டு தோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைக்கணும் அப்படிங்கறது மிக நீண்ட நாளாக என்னுடைய ஆசையா இருக்கு. ஆனா அது தள்ளி போயிட்டே இருக்கு. காரணம், நல்ல தரமான ஒரு விஷயம் அப்படிங்கறது கிடைக்கணும். அதே மாதிரி அந்த நேரம் அப்படிங்கறது கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. இப்ப இருக்கிறதுக்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு கால்வாசினால ஒதுக்குற மாதிரி இருக்கு. அதை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தா இன்னும் டைம் ஆயிடுமோ அப்படிங்கிற தயக்கம் இருக்கு. அந்த தயக்கத்தை போக்கிட்டு நிச்சயமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சொன்ன இந்த இரண்டு மரக்கறிகளையும் வளர்க்கணும், தக்காளியும் கீரையும் வளர்க்கணும் அப்படிங்கறது என்னுடைய எண்ணமாக இருக்குமா.
0: அது கூடிய விரைவில் செயல்படுத்திருங்க.
1: ஏன்னா வீட்லயே நம்ம மரக்கறிகளை வச்சு பண்ணோம்னா ரொம்ப சத்தாவும் இருக்கும்,
0: ஆரோக்கியமான,
1: கம்மியாவும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கும். என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் சிலர்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்கம்மா, இது வளர்க்கிறோம் அது வளர்க்கிறோம்னு. அப்ப எனக்கு இந்த ஆசை இன்னும் அதிகரிச்சிருக்கு. நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன் மேம்.
0: கண்டிப்பா கூடிய விரைவுல பண்ணிருங்க.

0: நல்ல பொழுது ஆக்கமாகவும் அது இருக்கும் இல்லையா? நிகழ்ச்சியில் பங்கிட்டமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: பெரும்பாலான நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்வமின்மையா இருக்கலாம், தயக்கமா இருக்கலாம், அல்லது பயமா இருக்கலாம், அல்லது பிறவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய எண்ணமாக கூட இருக்கலாம், அல்லது முடிவெடுக்கக்கூடிய திறன்ல நமக்கு இருக்கக்கூடிய தடுமாற்றம் போன்ற பல தரப்பட்ட காரணங்களால நாம் செயல்களை வந்து ஒத்தி வைக்கிறோம் அல்லது தள்ளி போடுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். பிறகு பார்த்து கொள்ளலாம் அல்லது பிறகு செய்யலாம் என நாம் ஒதுக்கக்கூடிய செயல்கள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இறுதி நிமிடம் வரும் வரை காலம் தாழ்த்தப்படுகின்றன. இவ்வாறு உங்கள் வாழ்விலும் நீங்கள் நேரம் ஒதுக்காமல் அல்லது செய்ய தயங்கி அல்லது முடிவெடுக்க துணிவு இல்லாமல் அல்லது குழப்பத்தில் நடைபெறாமல் இருக்கக்கூடிய அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் செய்த அந்த நிகழ்வுகள் குறித்து நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசலாம். தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பேச வேண்டிய தலைப்பு, நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய விரும்பும் செயல். நேயர்கள் அழைப்புல வந்துட்டே இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலஹாசன், கன்னியாகுமரி.
0: வணக்கம் ஐயா. அருமனையில இருந்து கமலஹாசன் ஐயா, சொல்லுங்க
2: மேடம். நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் வெற்றிகரமா சாதிச்சு முன்னேற்றத்தின் உச்சகட்டத்தை எட்டியிருக்கேன். உச்சகட்டத்தை எட்டியிருக்கேன், எட்டி கொண்டு இருக்குன்னா இன்னும் எட்டுவேன். அவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் செய்து சாதிச்சிருக்கிறேன். பெரிய உயர் பதவியில கூட இருக்கேன். அப்படி இருந்தும் என்னால ஒரு காரியம் சாதிக்க முடியாம இருக்கு அப்படின்னு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் சொன்னாரு. அது என்னடா, இந்த குமரி பண்பலையில ஒரு லைனை பிடிச்சி பேசுறதுக்கோ பார்த்து பேசுறதுக்கோ என்னால முடியாம இருக்கு அப்படின்னு வேதனைப்பட்டாரு.
0: நன்றி. அருமனில இருந்து கமலஹாசன் ஐயா, எப்படி வந்து நம்ம இணைப்பு கிடைக்கிறதுக்காக வந்து எப்படி முயற்சி செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி அருமையாக பதிவு செய்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், திங்கள் நகர்ல இருந்து ஜேம்ஸ் பேசுறேன்.
0: திங்கள் நகர்ல இருந்து யார் பேசுறீங்க?
3: ஜேம்ஸ்.
0: ஜேம்ஸ் சொல்லுங்க ஐயா.
3: வணக்கம் அம்மா, உங்களுடைய நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக இருக்கிறது.
0: நன்றி ஐயா, நன்றி.
3: என்னுடைய நெடுநாளைய ஆசை, அகில நெடுநாளைய விருப்பமும், அகில இந்திய வானொலியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது
0: என்று வாய்ப்பு கிடைச்சிருச்சு.
3: இரவில் நடக்கும் இந்த
0: நிலாமுற்றம்
3: நிகழ்ச்சியில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் காத்திருந்து டயல் செய்து டயல் செய்து ருசியாக உள்ளது என்ற பதிலையே கேட்டு பழகிவிட்ட எனக்கு இன்று வாய்ப்பு கிடைத்திருக்கிறது.
0: அற்புதம்.
3: நெடுநாளே விருப்பம்
0: இன்று நிறைவேறிவிட்டது. அந்த மகிழ்ச்சியில் பேசுகிறீர்கள் இல்லையா? நன்றி ஐயா, நன்றி. திங்கள் நகர்ல இருந்து ஜேம்ஸ் ஐயா, எப்படி தன்னுடைய நீண்ட நாட்களாக அதுவும் பெரும் முயற்சிக்கு பிற்பாடு இன்னைக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்து அகில இந்திய வானொலி நிலையத்தில் பண்பலையில் தன்னுடைய குரல் வலம் வந்ததை கேட்டு மகிழ்ச்சி தெரிவித்தார். நன்றி. பண்பலை 101 தேநீர் நேரத்தில் இனி கேட்கலாம் ஐயா திரைப்பட பாடல்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: நோய்களுக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நேரம் பிற்பகல் 3:17. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேநீர் நேரம், நேரலை நிகழ்ச்சி. நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய விரும்பும் செயல் என்ற தலைப்பில் நேயர்கள் கலந்து கொண்டு பேசிட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயரோடு பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஏர்வாடியில இருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: சுல்தானி
3: பேசுங்க. சொல்லுங்கம்மா.
4: நான் ஜனவரில இருந்தே ஒரு பிரச்சனை எடுக்கணும், ஒரு இடம் எடுக்கணும்னு போராடி இருக்கோம். கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். அதாவது இப்ப இந்த நானும் இந்த வாரம் பூரா வெளியில பேசணும் பேசணும்னு எப்படி முயற்சி பண்ணி இன்னைக்கு எனக்கு கிடைச்சோ அதே மாதிரி எனக்கு எந்த இடம் கிடைச்சிருக்கு மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு முயற்சி பண்ணி இன்னைக்கு பேசணும் எப்படிங்கிற இதுல என்னன்னு முயற்சி பண்ணி இன்னைக்கு பேச வந்திருக்கேன்.
3: கிடைச்சிச்சு, மகிழ்ச்சியா இருக்காமா?
4: கிடைச்சிச்சு. வியாழக்கிழமை வரும், வெள்ளிக்கிழமை நான் வெள்ளிக்கிழமை பேச முடியல, சனிக்கிழமை கிடையாது. வெள்ளிக்கிழமை அப்படிதான் 3 மணிக்கு பண்ண என்னால போகவே இல்லை, அந்த அளவு வச்சுட்டேன்.
3: வானிலை வெளி தேனலையா இன்னைக்கு உங்கள் குரல் ஒலிக்கிறது இல்லையா?
4: இப்ப நம்ம குரல் எங்கெல்லாம் ஒலிக்கிறது?
3: கண்டிப்பா.
4: வெளிநாடு முதல் போத நான் பம்பாயில வச்சு
3: பேசுறேன்,
4: எங்கெல்லாம் ஒலிக்கிறது வெற்றி தானே?
3: கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காக முயற்சி செய்திருக்கீர்கள், பாராட்டுக்கள். நன்றி.
4: முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
3: கண்டிப்பா. முயற்சி திருவினையாக்கும் இல்லையா?
4: முயற்சி திருவினையாக்கும்.
3: ஒரு
4: நாங்களும் ஒரு இடத்துல, அதாவது இடமும் ஒழுங்கான இடம் கிடைக்கணும். அது எங்களுக்கு பள்ளியாசல் பக்கத்துல கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எப்படி கிடைச்சதோ இதே மாதிரி அதுவும் கிடைச்சிருக்கு.
3: மகிழ்ச்சி அம்மா. நிகழ்ச்சியில் பங்கிட்டு மிக்க நன்றி.
4: நன்றி நன்றி.
3: தேநீர் நேரம், நேரலையில் இணையும் அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம்.
5: இனிய பிற்பகல் வணக்கங்கள். நலம் நலமரியாவல், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
3: நலமையா, தாங்கள் நலமா?
5: நலம், மகிழ்ச்சி. நீங்க நலமா இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி.
3: நன்றி
5: ஐயா. ஓணம் நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி ஐயா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மந்திரமூர்த்தி ஐயா சொல்லுங்க, நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய
5: விரும்பிய ஆசை என்னுடைய ஊடுருவி கொண்டே இருக்கிறது. நீண்ட நாளுடைய ஒரு ஆர்வம், செய்ய விரும்பும் செயல் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுல வந்து நான் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மன்னிப்பா இருக்கிறது வந்து, ஏதாவது ஒரு திரைப்படத்தில் என்னுடைய வரிகள், அதாவது என்னுடைய கற்பனை வரிகள் திரைப்பட பாடலாக உருவெடுத்து உலகெங்கும் ஒலிக்க வேண்டுங்கிற ஒரு ஆவல்.
3: கண்டிப்பா.
5: அதாவது உலகெங்கும் ஒலிக்கிறதே வந்து யாராவது ஒருத்தர் கேட்டு ரசிகரா வச்சு அப்புறம் திரும்பவும் வாய்ப்பு கிடைக்கும் தானே?
3: கண்டிப்பா.
5: ஆமா, அதனால வந்து என்னுள் ஒரு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு ஆவல், அதாவது செய்ய விரும்பும் செயல்
3: சொன்னீங்கூறிய
5: அந்த பாடலாசிரியங்கிற விருப்பம் தான் என்னுள் ஊடுருவி கொண்டிருக்கிறது.
3: கண்டிப்பா.
5: எனக்கு என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்த வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி.
3: நன்றி நன்றி நன்றி
5: நன்றி. வணக்கம்.
3: நாகர்கோவிலை சேர்ந்த மந்திரமூர்த்தி அவர்கள், அவருடைய வரிகள் வந்து பாடலாக திரைப்படங்களில் ஒலிப்பதற்கான தன்னுடைய கனவை வெளிப்படுத்தியிருக்கிறார். கூடிய விரைவில் அது நிறைவேறுவதற்கு பண்பலை 101 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான்மா.
3: உற்சாகமான காலை வணக்கம் ஐயா. புதுக்குடியிருப்புல இருந்து கலில் ரஹ்மான், சொல்லுங்க.
6: பிற்பகல் வணக்கம்.
3: சொல்லுங்க.
6: நன்றி மாமா. நீண்ட நாட்களாக செய்ய நினைக்கும் செயல்

0: ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு காரணங்கள், ஏதாவது செயல் செய்யணுங்கிற மாதிரி ஒரு காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். அதனால என்னுடைய நீண்ட காலம் நான் செய்ய நினைச்ச செயல், போன வருடம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அது சின்ன ஒரு பிரச்சனைனால என்ன தடப்பட்டு, இந்த வருஷமாவது எப்படியா ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஒரு நீண்ட கால செயல நான் செய்துட்டு இருக்கிறேன். அதுக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும், இறைவனோட அருளும் வேணும். ஒவ்வொரு மனிதனுக்கும், அதாவது இஸ்லாத்துல ஒவ்வொரு மனிதனும் கடைசி ஒரு ஒரு கடமை என்னன்னு கேட்டா
1: ஹஜ்ஜு சேரதான்.
0: அந்த ஹஜ்ஜு சேர கடமையை நான் செய்யணுங்கிற ஒரு முனைப்போட இருந்து போன வருஷம் எல்லா ஏற்பாடும் செய்தமா, ஒரு சின்ன கடனால அது நின்று போச்சு.
1: இந்த வருடம் இந்த புனித யாத்திரை பயணம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற
0: போகணுங்கிற மாதிரி நானும் எனது வீட்டு என்னுடைய துணைகளும் சேர்ந்து போலாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்துருக்கிறோம்.
1: கண்டிப்பா
0: ஆசி, இறைவனுடைய ஆசி எல்லாருடைய இதுவும் வேணுங்கிறத சொல்லி என்னுடைய உதவி முடிச்சுக்கொள்ளியதான் வாய்ப்பு.
1: நன்றி,
0: இப்படி பண்பளிக்க நன்றியா.
1: நன்றி ஐயா, நன்றி. பொதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான் அவர்கள் புனித யாத்திரை ஹஜ் பயணம் போகணும் அப்படின்னு தன்னுடைய நீண்ட நாட்கள் ஆன அந்த செய்ய விரும்பக்கூடிய அந்த செயல் குறித்து நிகழ்ச்சியில் பங்கேற்று தெரிவித்தார். அவருடைய அந்த கனவு கூடிய விரைவில் நிறைவேறுவதற்கு பண்பலை 101 சார்பாக வாழ்த்துகிறோம். தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சிகள் இனி கேட்கலாம். காதல் சுகமானது திரைப்பட பாடல்.

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
3: RBI சொல்கிறது,
4: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேநீர் நேரம், நேரலை நிகழ்ச்சி.
8: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
9: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
10: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: நேயர்கள் நினைவிற்கு, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து காளான் சாகுபடி லாபகரமான தொழில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அழகன் பாறை குன்னன்காடு எஸ் சரண் அவர்கள். அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல் இடம்பெறும். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் பிற்பகல் 3:30. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 100 தேநீர் நேரம், நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் அம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
11: கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி.
7: மண்டைக்காடுல இருந்து பகவதி அம்மா பேசுறீங்க?
11: ஆமா.
7: சொல்லுங்கம்மா, நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய விரும்ப

0: கூடிய அந்த செயல்.
1: செயல்னாலதான் எனக்கு வந்து நீங்க போடுற நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா இருக்கு.
0: இன்னைக்குதான் உங்களுக்கு முதல்ல அழைப்பு கிடைச்சிருக்கு.
1: எனக்கு அது அந்த கிடைக்கும், அது சில சமயம் கிடைக்காது. பசங்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணா கிடைக்காது, எப்பமாச்சும் ஒருக்கா தான் கிடைக்கும். ஆனா ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தே முடியாது.
0: நீண்ட நாட்களாக நீங்க முயற்சி செய்து இன்னைக்கு அழைத்த உடனேயே அழைப்பு கிடைத்து விட்டது இல்லையா? இணைப்பு கிடைத்த மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக்க நன்றி அம்மா. நிகழ்ச்சியில பல நேயர்கள் வந்து நம்ம பண்பலை 101 எப்படி இணைப்பு கிடைக்கிறதுக்காக தாங்கள் நீண்ட நாட்களாக எப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அற்புதமா பேசிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய விரும்பும் செயல் குறித்து நேயர்கள் கலந்து கொண்டு பேசலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: இப்படியாவது மெடல் ஒரு பாய் கிடைக்காது. ஆனா நேற்று சாயங்கள் 5 மணிக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே பெருமாள் பழக்கடி பக்தி பாடலாம் ஏற்பட்ட பாடல்கள் உண்டு. அது ஒரு பாடல பாடிட்டு பாட்டு முடிஞ்ச தரவசம் தாண்ட முடியாது. அந்த பாட்டு என்ன பாத்தீங்கன்னா, இனிமேலும் வரும் நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக அந்த பதம் மாதிரி பத்து பேர்ல பாட வேண்டும் புதிய கட்டாயப்பட்டுக்காங்க. அந்த 5 கட்டாயம் உயர்த்தி கொண்டேன். நீண்ட நாள் ஆசை என்று சொல்லி சொல்லிக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி சொல்லிக் கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன்.
0: நன்றி. துவரங்காட்டில இருந்து முத்து ஆசாரியா, தன்னுடைய நீண்ட நாட்களாக தான் நினைத்துக் கொண்டிருந்த செயல் நேற்றைக்கு எப்படி நிறைவேறியது அப்படிங்கிறதையும், தொடர்ந்து தாங்கள் தான் இந்த செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்ததையும் நமது பண்பலை 101 அற்புதமாக பதிவு செய்தார்கள். பங்கேற்றமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: மீனாட்சிபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியம் ஐயா பேசுறீங்க
3: மேடம். எனக்கு 2 பேரப்பிள்ளை ஒரு இன்டர்நெட் ஸ்கூல்ல படிக்கும். அங்க வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் வந்து சீஃப் கெஸ்டா வந்தாங்க. அதுல எனக்கு 2 பிள்ளைகள் தான் செலக்ஷன் ஆச்சு. அந்த வரவேற்பு அளிக்கிறது. ஆமா, நல்ல அழகா இருந்து நல்லா இருந்து ஸ்கூல் பேர் வாங்க விரும்பல. இனி என்ன, அடுத்த வருஷம் பிரசிடென்ட் வருவாங்க, அதுக்கு எனக்கு 2 பிள்ளைகளையும் கூப்பிடணும். அதுல ஒரு இது இருக்கு, அந்த ஒரு
0: ஆசை.
3: கண்டிப்பாங்க கூப்பிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
0: கண்டிப்பா உங்களுடைய அந்த நீண்ட நாட்களான இந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு பண்பலை 101 சார்பாக வாழ்த்துக்கள்.
3: நன்றி மேடம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் பங்கிட்டு மிக்க நன்றி. தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் கண்டு கொண்டேன் திரைப்பட பாடல்.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.

0: அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19870.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் 100 ஆண்டின் அடையாளம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
3: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை இடம்பெறும். நேரலையில் உங்கள் வீட்டு மழலைகளும் கலந்து கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு 2907222, முன்னிணைப்பு எண் 04652. நேரம் பிற்பகல் 3:44. தேநீர் நேரம் நேரலையில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: இருபத்தி ஏழு வருஷத்துல வந்து நான் வந்து பாடல்கள், நேரு பாடல்கள், கடித வழி பாடல்கள், அவரை வந்து முன்னால வந்து மக்கள் மன்றம், மக்கள் மன்றம் சொன்னா இப்ப வந்து லெட்டர்ல எழுதப்படுது, முன்னால வந்து நேரடியா பேச மக்கள் மன்றம். அதுல எல்லா இதுல நிலா முட்டத்துல எல்லா இதுல சேர்ந்து சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவேன், பாடல்களும் நல்லா விரும்பி வைப்பேன். அது என்னுடைய கருத்து. நன்றி மேடம், நன்றி.
3: நீண்ட நாட்களாக உங்களுடைய விருப்பம் இது இல்லையா?
4: ஆமா ஆமா மேடம், ஆமா மேடம்.
3: சரிங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்,

0: வணக்கம் தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம்
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கீழக்காட்டு
0: விலையிலிருந்து சிஎம்பிசன் சொல்லுங்க ஐயா.
1: ஒரு பெரிய விருப்ப ஆசை என்னன்னா, எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தி பார்த்தாச்சு. என்ன இருக்கா, பிளைட்ல ஏறி நம்ம இந்தியாவுக்குதான் சுத்தணும் ஒரு ஆசை.
0: வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் ஐயா.
1: வெளிநாட்டுலாம்
0: இல்லையா?
1: ஆமா, ஒரு 2000 ரூபாய் இருந்த டிக்கெட் இப்போ 6000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப அதுதான் இப்ப கொஞ்சம் பெண்டிங்ல போட்டு வச்சிருக்கு.
0: இந்த உங்களுடைய விருப்பம் கூடிய விரைவில் நிறைவேறதுக்கு பண்பலை 101 சார்பாக வாழ்த்துகிறோம் ஐயா.
1: உங்கள் வாழ்த்து பரிகட்டுமா?
0: நன்றி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு.

0: நன்றி. கூடிய விரைவில் நீங்க விமானத்துல பயணம் செய்றீங்க.
1: நன்றிம்மா, நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் குளச்செல்லிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: அந்த உற்சாகத்தோடு சொல்லிருங்கம்மா.
2: உற்சாகத்தோட நான் சொல்ல வந்த இது வந்து மேடம், 9 வருஷம் ஆகுது மேடம். நான் என மனசுல அது கனவு போல
0: நினைச்சிருக்கேன்.
2: ஒரு வகை கொடுத்த ஒரு ஆளுக்கு 12 கிராம் நகை. 9 வருஷம் இந்த ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி முடிஞ்சது. 9 வருஷம் பிறந்திருக்கு. அது எப்படா கிடைக்கும் கிடைக்கும்னு நாங்க என்னக்கும் கனவு போல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். கனவு அது ஒரு கனவா இருக்குது எனக்கு.
0: அந்த அது நகை 12 கிராம்
2: நகைக்கு நீங்க எப்ப முடியா வாழ்த்தினாலே போதும் அம்மா.
0: உங்களுக்கு கூடிய விரைவில் அது இல்ல, அதை விட பல்கி பெருகி கிடைக்குமாம்மா.
2: நன்றி, உங்க வாய் பொன்னான வாயா இருக்கட்டும்மா.
0: நன்றி அம்மா.

0: நேரம் சரியாக பிற்பகல் 3:48. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும்.

0: வசந்த் அங்கோ.
1: That's right.
2: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: வெஸ்பா ஏப்ரல்ல இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
2: உடனடி டெலிவரி,
3: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
2: தொடர்புக்கு
3: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
4: நேரம் பிற்பகல் 3:50 ஆகிட்டு தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சிகள் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? வடசேரில இருந்து மீனா அம்மா பேசுறீங்களா? ம், கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன்.
5: உதவி
4: பண்ணிரலாமே.
5: என்னோட பொருளாதாரமே நானே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவங்களுக்கு பண்ணணும், அந்த மாதிரி விட்டு எனக்கு நடக்கல, தள்ளி போயிட்டே.
4: ஏழைகளுக்கு உதவி பண்ற அளவுக்கு பொருளாதார ரீதியில நீங்க சிறந்து விளங்குவீங்க. கூடிய விரைவில் நீங்க உங்களோட அந்த விருப்பம் நிறைவேறதுக்கு பண்பலை நியூட்ரியன் சார்பாக மனமார வாழ்த்துக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கிட்ட மிக்க நன்றி. தேநீர் நேரம் நேர்லை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்பட பாடல்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

0: அறிவிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய விரும்பும் செயல் என்ற தலைப்பில் நேயர்கள் கலந்து கொண்டு பேசிட்டு இருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக நாம் பல விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நினைத்திருப்போம், ஆனால் பல காரணங்களுக்காக அந்த விஷயங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கலாம். அப்படி நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய நினைத்து நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு நிறைவேறிய செயல்கள் குறித்து நேயர்கள் கலந்து கொண்டு பேசினாங்க.

0: சில விஷயங்களில் நமக்கு முடிவெடுக்கிறதுல வந்து சில விதமான குழப்பங்கள் ஏற்படலாம். அப்படி சில விஷயங்களில் நாம் தடுமாறும்போது அதற்கு உரிய நபர்களிடமிருந்து அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு நாமும் தெளிவாக சிந்தித்து ஒரு முடிவெடுத்தோம் அப்படின்னா காலம் தாமதிக்காமல் உரிய நேரத்தில் உரிய செயல்களை சிறப்பாக நம்மளாலும் செய்து முடிக்க முடியும். பெரியவர்கள் சொன்னது போல, ஒன்றை செய்வோம், நன்றை செய்வோம், அதையும் இன்றை செய்வோம். இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நாம தள்ளி போடக்கூடிய, காலம் தாமதிக்கக்கூடிய பல செயல்கள் கடைசியில செய்து முடிக்கிறதுக்கு ஒரு வினாடி கூட இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நேரம் இல்லாமல் போய்விடக் கூடும். ஆகவே பல விஷயங்களையும் நினைத்தவுடன் அந்த செயல்களை செவ்வனே தெளிவாக செய்து முடிப்போம். நம் சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். வள்ளுவரின் இந்த வான்மறைக்கு ஏற்ப செயல்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், அந்த அரிய செயல்களை செய்து முடித்து வாழ்வில் சாதிப்போம். இந்த சிந்தனையோடு நிறைவு பெறுகிறது தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்ற நேயர்களுக்கும், முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிலையத்தில் இதுவரை உங்களுடன் பி வைஷ்ணவ். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுப்பதற்கான திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தாவேக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை தாக்கியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன் எடுத்துள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி செய்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:02. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
5: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று மிஷன் இந்திரதனுஷ் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் தடுப்பூசிகள் பொது சுகாதார மேம்பாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. தடுப்பூசியானது நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து நோய் தொற்று ஏற்படும் அபாயங்களை குறைத்து ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுகிறது. அது மக்களின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பை உருவாக்குகிறது. தடுப்பூசிகள் இந்தியாவில் பெரியமையை ஒழித்து தாய் மற்றும் பச்சிளங்குழந்தைகளுக்கான டெட்டனஸ் நோய்களையும் நீக்கியுள்ளன. அவை குழந்தை இறப்பு விகிதங்கள், தட்டம்மை, ரூபெல்லா மற்றும் காசநோய் ஆகியவற்றை குறைத்துள்ளன. கோவிட் 19 காலகட்டத்தில் உலகின் மருந்தகமான இந்தியா உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மற்றும் உரிமம் பெற்ற இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் உட்பட 200 கோடிக்கும் அதிகமான கோவிட் 19 தடுப்பூசி டோஸ்களை வழங்கியது. 2026 இந்திய அரசு 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்காக நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டெட்டனஸ் டிப்தீரியா தடுப்பூசியையும் அறிமுகப்படுத்தியது. இந்தியாவின் வலுவான உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் அதாவது UIP, பொது நிதியுதவி பெறும் சுகாதார மையங்களின் பரந்த வலையமைப்பு, பணியாளர்கள், குளிர்பதன சங்கிலி, உள்கட்டமைப்பு மற்றும் வலுவான டிஜிட்டல் வலையமைப்பு ஆகியவை நல்ல பலன்களை அளித்துள்ளன. முழுமையான நோய் தடுப்பு பாதுகாப்பானது 2015 62% இருந்தது. ஜனவரி 2026 நிலவரப்படி 98.4% அது உயர்ந்துள்ளது. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் தடுப்பூசி போடப்படாத குழந்தைகளின் சதவீதம் 2023 இருந்தது. 2024 அது 0.06% குறைந்துள்ளது. தடுப்பூசிக்கு முன்னுரிமை அளிப்பதில் இந்தியாவுக்கு நீண்ட வரலாறு உண்டு. மேலும் உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் பொது சுகாதாரத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக அதிக தடுப்பூசி விகிதங்களை அடைய அது தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் பிறக்கும் போது அவர்களுக்கு ஆன்டிபாடிகளை அளிக்கின்றனர். இருப்பினும் கர்ப்பம் மற்றும் தாய்ப்பால் வழியாக தாயிடமிருந்து குழந்தைக்கு கடத்தப்படும் இந்த ஆன்டிபாடிகள் பச்சிளங்குழந்தையின் வாழ்க்கையின் முதல் சில மாதங்களுக்கு மட்டுமே நோய் எதிர்ப்பு பாதுகாப்பை வழங்குகின்றன. குழந்தைகளையும் கை குழந்தைகளையும் கிருமிகள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசிகள் இன்றியமையாதவை. குழந்தைகளுக்கு நோய்கள் பரவும் முன்பே, அதாவது அவர்கள் வாழ்க்கையின் முதல் 12 முதல் 18 மாதங்களுக்குள் தடுப்பூசிகளை போடுவது சிறந்தது. 1985 தொடங்கப்பட்டு சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு எதிரான இலவச தடுப்பூசிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2.9 கோடி கர்ப்பிணி பெண்களையும் 2.54 கோடி பச்சிளம் குழந்தைகளையும் சென்றடைகிறது. UIP அமைப்பானது பச்சிளம் குழந்தைகள், சிறுவர்கள், வளர் இளம் பருவத்தினர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு 12 நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்காக தடுப்பூசிகளை வழங்குகிறது. உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெற சரியான நேரத்தில் தடுப்பூசிகளை போட்டுக் கொள்வது அவசியம். தடுப்பூசி போடப்படாத அல்லது பகுதி அளவு தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை சென்றடைவதற்காக அரசாங்கம் 2015 மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அமைச்சகங்கள்

0: இடையேயான அதிக ஒருங்கிணைப்புடன் தீவிரப்படுத்தப்பட்ட மிஷன் இந்திரதனுஷ் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. வழக்கமான தடுப்பூசி சேவைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் எளிதில் சென்றடைய முடியாத மக்களை குறிவைப்பதன் மூலமும் ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டத்தின் அதாவது யுஐபியின் கீழ் 90% அதிகமான முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பு அளவை அடைவதே இந்த திட்டங்களின் நோக்கமாகும். இதுவரை மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தின் 12 கட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் 765 மாவட்டங்களில் 5.46 கோடி பச்சிளம் குழந்தைகளுக்கும் 1.32 கோடி கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று மிஷன் இந்திரதனுஷ் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
2: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி SMS உங்கள் சாய்ஸ். நேயர்கள் SMS மூலமாக விரும்பி கேட்டுள்ள பாடல்களை பண்பலையில் நாம் எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்பட பாடல். இந்த பாடலுக்கு SMS மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் வடசேரி ஜி ராமலட்சுமணன், ஜி கிருஷ்ணவேணி, ஜி முத்துகிருஷ்ணன் ஆகியோர்.
5: சில்லாவோ திண்டுக்கல்லே சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம்.

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் குளச்சல் பிரசாந்த் என்ற நேயரின் விருப்பமாக பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வெள்ளமோடி நடராஜன் என்ற நேயரின் விருப்பமாக மைக்கேல் மதனகாமராஜன் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவாக வடவிளை டி ஆர் செல்வம் என்ற நேயரின் விருப்பமாக புது புது அர்த்தங்கள் திரைப்பட பாடல்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நிறைவு பெற்றது நேர்களே, எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 4:30. குமரி பண்பலை 101 இல் இப்போது கேட்கலாம்

0: தேசிய விண்வெளி தினம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகேந்திரகிரி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வந்துட்டு தேசிய விண்வெளி தினம். இப்போ விண்வெளி அப்படின்னாலே வந்துட்டு தூரத்துல ஏதோ ஒண்ணு நம்மளால எட்டி பிடிக்க முடியாதது அப்படிங்கிற மாதிரி நமது புத்தகத்துல, நம்மளுடைய பாட புத்தகத்துல படிச்சிருக்கோம். இன்னும் நிறைய திரைப்படங்கள் வழியாகவோ புகைப்படங்கள் வழியாகவோ பார்த்திருக்கோம். சொல்ல போனா அது ஒரு எட்டாவது உயரத்துல இருக்கிற ஒன்னாவே நம்ம பாத்துட்டோம். ஆனா இன்னைய காலகட்டத்துல வந்துட்டு அந்த விண்வெளியை நோக்கி கனவு காண்ற அளவுக்கு நம்மளுடைய மாணவர்கள் வந்துட்டு உண்மையை சொன்னா ரொம்பவே முன்னேறி வந்திருக்காங்க. இந்த சிறப்பான ஒரு தினம், இந்த தினத்துல நம்ம அந்த விண்வெளி சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இருக்காங்க மகேந்திரகிரி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் நம்ம கூட இருக்காங்க, நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: குமரி பண்பலை

0: வானொலி நிலையதாரர்களுக்கும் குமரி பண்பலை 101 நேயர்களுக்கும் எனது கனிவான வணக்கம்.
1: நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்வெளியை நோக்கிய கனவுகள் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குதான் செய்யுது. ஆனா இந்த தினத்தை வந்து நம்ம ஒரு சிறப்புப்படுத்தி கொண்டாடுறதுக்கு ஏதாவது முக்கியத்துவமான காரணங்கள் இருக்கா சார்?
0: கண்டிப்பாக நான் அதை சொல்லலாம். அதாவது பூமியிலிருந்து 2.4 முதல் 3.8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்கிறது நம்ம எல்லாரும் கீழே பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துணைக்கோள். அதுல என்னன்னா, அங்க போய் அங்க என்ன நடக்குது, அங்க என்ன இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நேரடியா போக முடியாது. ஏதோ ஒரு விண்கலம் மூலமா தான் நம்ம வந்து அங்க போய் இறங்கி அங்குள்ள என்னென்ன வளங்கள் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ரீதியில நம்ம வந்து இந்தியால இருந்து இதுவரைக்கும் 3 விண்கலங்களை அனுப்பியிருக்கிறோம். சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3. ஸோ சந்திரயான் 3 வந்து 2023 வருஷம் நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் இதே டேட்ல 23rd லான்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல லான்ச் பண்ணதோட அந்த இடத்துல போய் சாஃப்ட் லேண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியினுடைய கிராவிடேஷனல் புல், அதாவது பூமியினுடைய புவியீர்ப்பு விசையில வந்து 1/6 தான் அங்கே இருக்குது. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டிராப் பண்ணாலும் கீழே விழாது. அப்போ நம்ம தரையில வந்து நம்ம கொண்டு போகக்கூடிய விண்கலத்தோட பாகங்களை அங்கே இறக்கணும்னா கண்டிப்பாக சின்ன ஃபோல்ஸ் உபயோகிச்சு தான் அதை வந்து கீழே இறக்கணும். ஸோ அதை சாஃப்ட் லேண்டிங் ஏன் சொல்கிறேன்னா, அந்த சாஃப்ட் லேண்டிங் மெதுவாக பஞ்சு போல உள்ள ஒரு தரையில் பஞ்சை வந்து எப்படி எவ்வளோ மெதுவாக வைக்கணுமோ அந்தளவுக்கு மெதுவாக வைக்கும்போது தான் அதை நம்ம கொண்டு போகக்கூடிய அந்த உபகரணங்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் பத்திரமா இறங்கும், தரையிறங்கும். அந்த லூனா சாயில்னு சொல்லுவோம், அங்கே வந்து தரையிறங்கும். ஸோ அந்த டேட் ஆகஸ்ட் 23, 2023 அன்னைக்கு சாஃப்ட் லேண்டிங் பண்ண அந்த தேதியை தான் நம்ம வந்து இந்தியர்கள் அனைவருக்கும் ப்ரௌட் மொமெண்டாக நினச்சி அந்த தினத்தை வந்து தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுகிறோம். ஸோ இதில் ஒரு முக்கிய பாயிண்ட் என்னென்னா, அந்த லொக்கேஷன், அந்த இறங்கின சாஃப்ட் லேண்டிங் பண்ண அந்த இடத்துக்கு வந்து நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து இப்போ நமக்கு சொந்த மாதிரி ஆல்மோஸ்ட் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னா, இந்த சந்திரயான் 3 என்ற விண்கலம் அங்கே ஒரே ஒரு நாள் தான் செயல்படக்கூடிய அளவுக்கு டிசைன் பண்ணி அனுப்பியிருந்தோம். அதில் வந்து விக்ரம் லேண்டர் அப்படின்னு ஒரு மாடியூல், அப்புறம் வந்து பிரக்யான் ரோவர் அப்படின்னு ஒரு மாடியூல். ஸோ இந்த ரெண்டும் என்னென்னா, நம்ம சந்திரயான் 3ங்கிறது ஃபுல்லாகவே ஆர்பிட் பண்ணி அந்த விக்ரம் லேண்டரை மெதுவாக இறக்கி அதிலேருந்து ஒரு பிரக்யான் ரோவர், அதில் ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் இருக்கும், சின்ன சின்ன வீல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மெதுவாக சந்திரனோட சாயில் நிலப்பரப்பில் நம்ம வந்து அதை கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் அதை மூவ் பண்ண வச்சு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அதனோட வேலையை அன்னைக்கு முடிக்கணுங்கிறது தான் பிளான். ஸோ அந்த வேலையை அது பக்காவாக பண்ணிடுச்சு. ஸோ அந்த சந்திரயான் 3ங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் மிஷன் நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அதனால இது பெருமையான கொண்டாடக்கூடிய இந்த தினத்தை வந்து நம்ம வருஷா வருஷம் கொண்டாடுறோம். 2024, 2025, 2026. ஸோ இது 3வது ஆனிவர்சரியை நம்ம நாட்டில் கொண்டாடுறோம்.
1: ஓகே சார், இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் அது இந்த தினத்துக்கு ஆரம்பத்துக்கான தகவல்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்போ கொண்டாட்டங்கள் அப்படின்னாலே ஒவ்வொரு விதமா இருக்கும், இந்த தினத்தோட கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு சார்?
0: அதாவது இந்த கொண்டாட்டம் என்பது நமது தேசிய அளவில் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது ISRO-ஓட ஒவ்வொரு சென்டருமே, ஏன்னா இது விண்வெளி சம்பந்தமாக உள்ளதுனால கண்டிப்பாக விண்வெளி மையத்தில் உள்ள அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் தான் இந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து சிறப்பாக செய்ய முடியும். ஸோ அந்த விதத்தில் ஒவ்வொரு சென்டர்லேயுமே பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களை அந்த சென்டருக்கு வரவழைச்சு, இன்னைக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம்னால சென்டருக்கு வரவழைச்சு அவங்களுக்கு சில போட்டிகள், சில இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்து ஒரு சிறப்பு விருந்தினரையும் வரவழைச்சு அந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக கொண்டாடுறோம். இது போக சில வெளி மாவட்டங்களில் இவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தோட மையம் வந்து இந்திய ஒட்டுக்கே இருக்குது, எல்லா மாநிலத்திலும் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒன்றே ஒன்று தான், அதுவும் மகேந்திரகிரி மட்டும்தான் இருக்குது. ஸோ மகேந்திரகிரியில் அந்த தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம ISRO விஞ்ஞானிகள்லாம் அங்கே போய் இதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து 1-day ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஸோ இதை மாதிரி பண்ணி பண்ணுறாங்க. பள்ளி மாணவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டு அங்கே இந்த 1-day ப்ரோக்ராமுக்கு பங்கெடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது.
1: ஆனால் இந்த வாய்ப்புகளை மாணவர்கள் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க சார்?
0: அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட இதை சொல்லியாச்சுன்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தும்பா எக்வட்டேரியல் லான்ச் ஸ்டேஷன், அங்கே வந்து 1-day பிக்னிக்னு நாகர்கோவிலேருந்து ட்ரிவாண்டம் கூட்டிட்டு போனாங்க. அங்கே ஒரு சவுண்டி ராக்கெட்னு சொல்லுவாங்க, அதை ஒரு ஃபயரிங் பண்ணி அதில் வந்து சில தகவல்கள்லாம் கண்ட்ரோல் சென்டருக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து லைவாக நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த பள்ளி பருவத்தில் அந்த பார்த்த நிகழ்ச்சி, அப்புறம் பள்ளி பருவம் முடிஞ்சு கல்லூரி படிப்பெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமும் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து என்னென்னா, சென்டர்கள் எல்லா இடத்துலையுமே நிறைய வந்துருச்சு. ஸோ நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, தென்காசி இந்த சரௌண்டிங்கை பார்க்கும்போது இங்கே பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்க எல்லாருமே அந்த சென்டருக்கு, மகேந்திரகிரி மையத்துக்கு உரிய அனுமதியோட விசிட் பண்ணலாம். அங்கே ஒரு

0: சின்ன ஒரு ஸ்பேஸ் மியூசியம் வச்சிருக்கிறோம். அதாவது ஆக்சுவல் சைஸ் ஆஃப் தி ஒரு ஒரு ஸ்டேஜும் ஒன்று வச்சிருக்கிறோம். ஸோ அந்த பள்ளி மாணவர்களோ இல்லை கல்லூரி மாணவர்களோ அங்கே உள்ள அந்த ஸ்பேஸ் மியூசியத்துக்குள்ளே போகும்போது ஐஎஸ்ஆரோட டோட்டல் ஹிஸ்ட்ரியை வந்து அவங்களுக்கு வந்து புரியக்கூடிய அளவுக்கு எல்லாமே தெளிவாட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாடலை பார்த்துக்கலாம்.
1: ஓகே சார், அதாவது இப்போ ஐஎஸ்ஆர்ஓன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அதனுடைய ஹிஸ்டரியை கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் எளிமையா சொல்லலாமா?
0: அதாவது ஐஎஸ்ஆர்ஓ வந்து டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களால 1962 நிறுவப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் யூனிட்னு வச்சுக்கலாம். அன்னைக்கு 63 ஒரு அதை வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டெவலப் பண்ணி ஒரு சென்டராட்டு மாற்றக்கூடிய அளவுக்கு முயற்சிகள் எடுத்தாங்க. ஸோ அன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒரு ராக்கெட், சின்ன குட்டி ராக்கெட்டு சொல்லுவோம், அதை வந்து ஒரு தோளில் சுமந்தோ இல்லை ஒரு சைக்கிளில் வச்சு தான் கொண்டு போய் அந்த டேர்ன்ஸ்னு சொல்லியிருந்தேன், அந்த தும்பாயி குட்டி லான்ச் ஸ்டேஷன்லேருந்து ஃபயர் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் சின்ன ஒரு ஃபயரிங் மட்டும் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சவுண்டி ராக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா நிறைய ஒவ்வொரு வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு வேரியண்ட்டும் ஒவ்வொரு விதமான ப்ரொப்பலண்ட் வெயிட் இருக்கும், பர்டிகுலர் ஹைட் வந்து அது அட்மாஸ்பியரில் ரீச் ஆகக்கூடிய ஹைட் வந்து ஒன்றுக்கும் வித்தியாசம். ஸோ அந்த சவுண்டி ராக்கெட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி இவ்வளோதான் பண்ண முடியுது, நம்ம இதை விட்டுணும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டுனா பூமியினுடைய போல் டு போல், ஸோ நார்த் போல் டு சவுத் போல், அதுக்கு ஒரு போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு உந்து வாகனத்தை டிசைன் பண்ணி அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க, சரி நம்ம வந்து ஒரு 250-400 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டருக்குள்ள அளவுக்கு தான் அந்த சேட்டலைட்டை வந்து நம்ம மூவ் பண்ண முடியுது, இதை விட மேலாட்டு ஸ்டேஷனரியாக ஒரு சேட்டலைட்டில் வந்து இந்தியாவிலே நிறுவிட்டோம்னா இந்தியாவில் உள்ள மக்களுக்குள்ள பர்டிகுலர் ஏரியா கவரேஜ் சொல்லுவாங்க, அந்த ஏரியா அந்த சிக்னல் எல்லாமே நம்ம எடுத்து நம்மளே எல்லாம் அனுப்பிக்கலாம், டிவி சிக்னல்னாலும் சரி எனி சிக்னல். ஸோ இந்த பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்விங்கிறது வந்து முக்கியமான ரெண்டு லான்ச் வெஹிக்கிள் ஆட்டு இன்னைக்கும் திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கிறது.
1: இப்போ ஐஎஸ்ஆர்ஓ அதோட மேஜர் மிஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிஎஸ்எல்வி சொல்றோம் இல்லையா, ஸோ அதை எத்தனை ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம்? அதுல
0: குறிப்பா சொல்லணும்னா பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து 64 இதுவரைக்கும் ஆஸ் ஆன் டேட் 64 லான்சஸ் பண்ணியிருக்கிறோம். இந்திய மண்ணில் ஸ்ரீரங்கபட்டணம் சொல்லக்கூடிய ஸ்பேஸ் போர்ட்லேருந்து 64 லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 59 சக்ஸஸ், 4 வந்து ஃபெயிலூர். ஏன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும்போது சில டெக்னிக்கல் ஸ்னாக்னு சொல்லுவோம், அதில் வந்து சில இதனால சக்ஸஸாக பண்ண முடியல. பார்ஷியல் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம், ஆர்பிட் ரீச் ஆயிருக்கும், எல்லாமே நடந்திருக்கும், ஆனால் சம் ஃபெயிலூர் சம் வேர் சேட்டலைட் ஃபெயில் ஆகலாம், அது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மேலே வரைக்கும் போயிருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் கீழே சேட்டலைட் பார்ட் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகலாம். அதனால 100% சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்றே ஒன்று தான். அடுத்தது ஜிஎஸ்எல்வின்னு சொன்னோம், ஜியோ ஸ்டேஷனரி லான்ச் வெஹிக்கிள். ஜிஎஸ்எல்வி லான்ச் வெஹிக்கிள் வந்து ஜிஎஸ்எல்வி வந்து 18 லான்சஸ் இது வரைக்கும் ஸ்ரீரங்கபட்டணம்லேருந்து பண்ணியிருக்கிறோம். அதில் 12 வந்து சக்ஸஸ், 4 ஃபெயிலூர். பார்ஷியல் சக்ஸஸ்ங்கிறது 2 தான். நான் சொன்ன மாதிரி சேட்டலைட் அங்கே வரைக்கும் போயிருக்கும், ஆனால் சேட்டலைட் வந்து ப்ராப்பராக டிப்ளை ஆகாமல், டிப்ளைன்னா அந்த சோலார் பேனல்லாம் டிப்ளை பண்ண முடியாமல் அது வந்து ஃபெயிலாக இருக்கலாம். அதனால டோட்டல் அது ஒரு ஃபெயிலூர்னே நம்ம ஃபெயிலூர்னு சொல்ல முடியும். ஸோ பார்ஷியல் சக்ஸஸ்னா அந்த ஆர்பிட் ரீச் ஆயிடுச்சு, அது மட்டும் பாய் சக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்புறம் என்னென்னா ஜிஎஸ்எல்வி மார்க் 3, அதான் ரீசெண்டாக இப்போ லான்ச் பண்ண ஒரு உந்து வாகனம், அது வழியாட்ட நம்ம வந்து சேட்டலைட்டு லான்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த இதை பார்த்தாச்சுன்னா ஹெவியஸ்ட், அதாவது இதனால் வரைக்கும் உள்ள சேட்டலைட்லேயே ஹெவியஸ்ட் சேட்டலைட் வந்து 8 டன்னு, 3 டன்னு, 3.5 டன்னு, 4 டன்னு வரைக்கும் தான் போகிறோம். ஆனால் இப்போ உள்ள இந்த கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க, ராக்கெட்டோட கான்ஃபிகரேஷனை வச்சு 8 டன்னு வரைக்கும் லான்ச் பண்ணலாம். ஆனால் நம்ம 6.1 டன் வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்கிறோம். இது வந்து எந்த ஆர்பிட்னா லோ எர்த் ஆர்பிட்னு பேர். ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்னு சொல்லக்கூடியது வந்து அந்த சேட்டலைட் வந்து பெர்மனண்டாக நிற்கக்கூடியது, அந்த இதை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 4 டன் வரைக்கும் நம்ம பண்ணலாம். இது வரைக்கும் 2.5, சப்போஸ் 4 டன் வேணும்னா பிரான்ஸோட ஒரு ஏரியன்னு சொல்லக்கூடிய ராக்கெட்லேருந்து நம்ம லான்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்திய மண்ணிலேருந்தே நம்ம வந்து அந்த ஹையர் ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட் பெர்மனண்டாக ஸ்டேஷனரியாக நிற்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டை நம்ம வந்து லான்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணிருக்கிறோம்.
1: ஓகே சார், ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார், அதோட இடை வரைக்கும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ சந்திரயான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம அந்த விண்வெளியின் வரும்போதே எல்லாருக்குமே தெரிந்த ஒண்ணுதான், நம்ம 1, 2, 3 வரைக்கும் நம்ம வந்துட்டு அனுப்பி இருக்கோம் அப்படிங்கிறப்போ, சோ அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கறது சொல்லலாமா சார்?
0: அதாவது சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3. சந்திரயான் 1 வந்து 22 அக்டோபர் 2008 வந்து லான்ச் பண்ணது. அந்த மிஷன் ஃபர்ஸ்ட் மிஷன், இந்தியன் சாயிலிருந்து நம்ம சந்திரனுக்கு லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் மிஷன் சொல்லிக்கலாம், சக்சஸ்ஃபுல் மிஷன் தான். அது என்னன்னா சவுத் போல தான் அதுவும் இது பண்ணது, வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குன்னு சொல்லி உலகத்துக்கே அறிவிச்ச ஒரு மிஷன் அது. வந்து அந்த வகையில் சந்திரயான் 1 வந்து நம்ம பெருமைப்படலாம். ஒரு 312 தான் ஒர்க் பண்ணிச்சுது. ஸோ அதில் 11 பேலோடு இருந்தது. அப்புறம் என்னென்னா கிட்டத்தட்ட 3400 ஆர்பிட்ஸ்னா சுற்றுப்பாதையில் 3400 ஆர்பிட் மேன்வசம் பண்ணியிருந்தது. ஸோ அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மிஷன் சொல்லிக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து சந்திரனில் இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கு அறிவித்த ஒரு மிஷன். ரெண்டாவது உள்ளது வந்து என்னென்னா சந்திராயன் 2. இது வந்து என்னென்னா அந்த சந்திராயன் 2 வந்து இதே சந்திரனுக்குள்ள சவுத்

அதாவது லூனாரோட சவுத்து பார்ட் ஆஃப் தி லூனார் சந்திரன்ல லேண்ட் பண்ணதுக்காக அனுப்பப்பட்ட விண்கலம். இந்த விண்கலத்தில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி சாஃப்ட் லேண்டிங்கிறது ரொம்ப முக்கியம், புவியீர்ப்பு விசை வந்து ஆறில் ஒரு பங்கு தான் இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம ஒன்றும் பண்ணலைன்னா அப்படியே நிற்கும், கீழே இறங்காது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இறங்கும். ஸோ அதுக்கு வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ராக்கெட்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் ஃபயர் பண்ணி கீழே அப்படியே மெதுவாக ஃபோர்ஸ் பண்ணி கீழே இறக்குவாங்க.

0: கம்ப்யூட்டர்ல எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள சாஃப்ட்வேர் எரர்னால கொஞ்சம் டைம் டிலே பண்ணி கொடுக்கணும், ஆனால் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ அந்த டிலேயை வந்து பண்ண முடியாததுனால ஃபோர்ஸாக வந்து ஹிட் ஆகி அது அப்படியே ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு என்ன பார்சியல் சக்ஸஸ்ன்னு சொல்லிக்கலாம், பார்சியல் சக்ஸஸ் பார்சியல் ஃபெயில்வர். அந்த விக்ரம் லேண்டரும் அந்த பிரக்யா ரோவரும் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. பிகாஸ் அது ஃபோர்ஸ்ட் லேண்டிங் ஆர் ஹார்ஸ் லேண்டிங், ஹார்ட் லேண்டிங் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆர்பைட்னு சொல்லக்கூடியது இன்னும் சுற்றிக்கிட்டே ஃபோட்டோ எடுத்து, அதாவது சந்திரனோட சர்ஃபஸை ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கும் அனுப்பிட்டு இருக்குது. அதனால் அந்த மிஷன் வந்து ஒரு வகையில் ஃபெயில்வர்னு நம்ம எய்ம் பண்ண இது ஃபெயில்வர்னு சொன்னால் கூட, ஆனால் அதை அந்த ஆர்பைட்னு சொல்லக்கூடியது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதனோட பணியை இன்றைக்கும் செஞ்சுட்டு இருக்குது. அந்த வகையில் ஒரு பார்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் மிஷன்னே சொல்லிக்கலாம். ஸோ மூணாவது வந்து சந்திராயன் 3, அது நம்ம ஏற்கனவே பேசின பிரகாரம் எல்லாமே பக்காவா பண்ணனால அது ஒரு ஃபுல்லி 100% சக்சஸ்னு சொல்லிக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஒரு செயற்கைக்கோள் அனுப்புறோம் அப்படிங்கிறப்போ அந்த நாள் வந்து ரொம்பவே ஒரு பெருமையான நாளா இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுற மாதிரி என்ன மாதிரியான தகவல்கள் வந்து நம்ம செயற்கைக்கோள்கள் மூலமா நமக்கு கிடைக்குது?
0: நம்ம எல்லாருமே முந்தைய காலகட்டங்கள்ல வந்து டெலிபோன் முதல் டிவி முதல் எல்லாமே கேபிளில் தான் பார்த்தோம். வீட்டுக்கெல்லாம் கேபிளில் தான் வரும், எல்லாமே த்ரூ அவுட்டு கேபிளிங் நெட்ஒர்க் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னென்னா கம்ப்ளீட்டாக வயர்லெஸ், வயர் இல்லாமலேயே எல்லா இதுவுமே சிக்னல்ஸும் நமக்கு வீட்டுக்கு வந்துடுது, டிவி சிக்னல்ஸ் வீட்டுக்கு வந்துடுது. இது எல்லாமே பண்ணக்கூடியது வந்து என்னென்னா த்ரூ எது வழியாக பண்ணுறதுன்னா சேட்டலைட் வழியாக தான் பண்ணுது. ஸோ இந்த குளோபல் கம்யூனிகேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு குளோபல் கம்யூனிகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சேட்டலைட்டில் என்ன பண்ண முடியாது, அந்த வகையில் அது ஒரு உபயோகம். அடுத்தது வெதர் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து இத்தனை கிலோமீட்டரில் விண்டு வெலாசிட்டி இருக்குது, சூறாவளி வருது, அந்த மாதிரி உள்ள வெலாசிட்டி ரிலேட்டட். ரெண்டாவது எங்கெங்கே எத்தனை மணிக்கூரில் நமக்கு வந்து புயல் வந்து கிராஸ் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் மெட்ரோலஜிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பை இமேஜிங் மூலமாக நம்ம வந்து கொடுத்துட்றோம். அப்புறம் வந்து ஆக்குரேட் நேவிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு கப்பலும் சரி இல்லை ஒரு ஃப்ளைட்டும் சரி எல்லாமே வந்து கோஆர்டினேட்ஸை வச்சு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நேவிகேஷனை வந்து பக்காவாக பண்ணிடுது. அதனால் முன்னால் மாதிரி கப்பல் வந்து காந்த முள்ளை பார்த்து வந்துலாம் அசியம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சேட்டலைட் கோஆர்டினேட்ஸை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம வந்து இப்போ சென்னையில் ஒரு லொக்கேஷன் பார்க்கணும்னா அந்த லொக்கேஷன் அட்ரஸை வச்சு ஜஸ்ட் டைப் பண்ணாலே போதும், லொக்கேஷனை இது பண்ணியாச்சுன்னா நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போயிடலாம். அதெல்லாம் இந்த சேட்டலைட் வழியாக தான் எல்லாமே தகவல் கிடைக்குது, அந்த வகையில் ஒரு இது. அப்புறம் பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவி டிரான்ஸ்மிஷன் எல்லாமே சேட்டலைட்லேருந்து தான் நமக்கு வருது, இந்த டிஷ் ஆண்டனாலாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் அதுலேருந்து வருது. அப்புறம் வந்து ரேடியோ ஃபோன் சிக்னல் கூட டைரெக்டாக வருது. இப்போ என்னென்னா மொபைல் ஃபோன் கூட சேட்டலைட் ஃபோன்னே இருக்குது. ஸோ வந்து இந்த சிக்னல்லே தேவையில்லை, சேட்டலைட்லேருந்து டைரெக்டாக வரதுனால வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ரெண்டாவது என்னென்னா கொஞ்சம் மழைக்காலங்களில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரும், அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அப்புறம் இன்டர்நெட், இப்போ இன்டர்நெட் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், த்ரூ கேபிள் மூலமாட்டு ஃபைபர் ஆப்டிக் மூலமாக தான் எல்லாம் வீட்டுக்கு வருது. ஆனால் இன்டர்நெட்டு வந்து ரிமோட் ஏரியாவுக்கு வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா கேபிள் போட முடியாது, சில மலைப்பிரதேசங்கள் ஆறுலாம் கிராஸ் பண்ணி போகணும், தாய்லாண்டுக்கெல்லாம் போகணுன்னா த்ரூ சேட்டலைட் மூலமாகவே இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக சொல்லியாச்சுன்னா இந்த செக்யூர்டு ஏடிஎம் சொல்லுவோம், நம்ம ஏடிஎம்ல சிம் கார்டை இப்போ போட்டதுமே நமக்கு வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது, அமௌண்ட்டு என்ன எடுக்கணும், எல்லாமே அந்த ஏடிஎம் மிஷின் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் சொல்லி அந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருதுன்னா எது மூலமாக வருது, இந்த சிக்னல் எல்லாமே சேட்டலைட்லேருந்து வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டே டு டே பப்ளிக்கு யூஸ் ஆகக்கூடியது வந்து இந்த சேட்டலைட் வந்து ரொம்பவே உபயோகமாக தான் இருக்குது, அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த சேட்டலைட் அந்த உபயோகம் வந்து இன்னும் பன்மடங்கு பெருகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு சேட்டலைட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆப்ரேஷனில் வந்து சில பேலோடு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் லிமிட்டட் கம்யூனிகேஷன் தான் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக நமக்கு வேணும்னா அடுத்த டிரான்ஸ்பாண்டர் வேணும். இப்படி வரும்போது நம்ம வந்து அதனோட உபயோகத்தை வந்து பெருக்கிக்கலாம்.
1: ஓகே சார், ஓகே, ரொம்பவே அருமையா ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம பேப்பர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, அதோட டேட் என்ன, இந்த மாதிரி நம்ம வந்து ஜிகேக்கு சில கேள்விகளுக்கு பதிலா படிப்போம். ஆனா உண்மையிலே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அதோடைய பயன்பாடுகளை தெரிஞ்சுக்கும் போதுதான், புரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளால இன்னும் அதுக்கு மேலையும் சிந்திக்க முடியும். நிறைய தகவல்கள் அழகா சொன்னீங்க. இப்போ வந்துட்டு நம்ம சேட்டலைட்டை எடுத்துட்டு போற ஒரு கருவிதான் ராக்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கிறோம். அதாவது செயற்கைக்கோள்களை விண்கலன்கள் எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்றோம். இன்னும் தெளிவா வந்துட்டு விண்வெளியில் துறையில் சார்ந்து வந்துட்டு அதுக்கு ஒரு தெளிவான ஒரு ரெண்டு கேட்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் சார்?
0: சுருக்கமா சொன்னா ராக்கெட்டு அது ஒரு பார்ட், சேட்டலைட் இன்னொரு பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஸ்ன்னு சிம்பிளா சொன்னா பஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்ப நாகர்கோவிலேருந்து சென்னை போறோம்னா அந்த பஸ் மட்டும் லோடு எதுவும் இல்லாம பேசஞ்சர்ஸ் யாருமே இல்லாம தனியா நின்று அது ஒரு ராக்கெட்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் அன்லாகின்னு சொல்லுவோம். அந்த பேசஞ்சர்ஸ் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் சேர்த்து எடுத்தாச்சுன்னா அது பேலோட்னு சொல்லுவோம், அதை சேட்டலைட்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சேட்டலைட்டை தான் நம்ம வந்து ஜிடிஓலையோ இல்லை எல்இஓலையோ லியோ ஆர்பிட்லேயோ நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம், ஈவன் சந்திரனுக்கே வந்து அனுப்ப போகிறோம். ஸோ அந்த பேலோடு வந்து அங்கே போய் சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் திருப்பி வர்றதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே தான்

0: அதே மாதிரி இப்போ நாகர்கோவிலேருந்து சென்னை போறோம்னா அந்த பஸ் திருப்பி வந்துடும், ஃபியூல போட்டாச்சுன்னா போகுது, அங்கே போய் எல்லாம் ஆளையெல்லாம் இறக்கி விட்ட அப்புறம் வந்துடும். அந்த பேசஞ்சர்ஸ் இது வந்து நம்ம நாட்டு நடப்பில் வருவாங்க போவாங்க, அது வேற. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ராக்கெட்டும் சேட்டலைட்டும் இதான் ஒரு சிம்பிள் சின்ன ஒரு கம்பேரிசன், அவ்வளவுதான்.
1: ஓகே சார், ஓகே. இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்வெளிங்கிறது எல்லாருக்குமே அந்த வீட்டுல இருந்து மொட்டை மாடியில இருந்து பார்க்கும்போது பிடிச்ச ஒன்னா இருக்கும். நிறைய ஆசைகள், கனவுகள், இந்த மாதிரி அந்த துறையில இருக்கிறவங்களோட சாதனைகளை பார்க்கும்போது, அவங்களோட பேச்சை கேட்கும்போது கண்டிப்பா பலருக்கும் அது மேல ஒரு ஆசை வரும். முக்கியமா மாணவர்கள் கேட்டா அவங்களுக்கு அந்த வயசுல கண்டிப்பா ஒரு ஆர்வம் வரும். சோ மாணவர்களுக்கு அதை பத்தின முக்கியத்துவத்தை சொல்லுங்க சார். அது மட்டும் இல்லாம ஒரு பள்ளி மாணவன் இப்ப விண்வெளிக்கு போகணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறப்போ அவன் பள்ளி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: அதாவது முதல்ல ஒரு பள்ளி பருவத்திலிருந்து காலேஜ் பருவம்னு சொல்லி சொல்றோம்ல, பள்ளி பருவத்திலேயே அந்த மாணவ மாணவிகளுக்கு உள்ள ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். இப்போ வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து பார்த்தாச்சுன்னா பிஎஸ்எல்வி ராக்கெட் விண்கலம் ஏவனாங்க, ஜிஎஸ்எல்வி பண்ணாங்க, எல்லாம் டெக்ஸ்ட் புக்ல பேப்பர்ல எக்ஸாம் எழுதி முடிச்சு ஓரமா வச்சிருவாங்க. ஆனா ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வேணும்னா ஒரு ஐஎஸ்ஆரோட ஒரு மையம், ஏதாவது ஒரு மையத்துல விசிட் பண்ணா தான் அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொன்னபடி மகேந்திரியில் ஒரு சின்ன ஸ்பேஸ் மியூசியம் இருக்குது, உரிய அனுமதி பெற்று உள்ள எல்லாம் விசிட் பண்ணலாம். அங்கே என்னென்ன இன்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க, டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க, அங்கேயும் போய் நம்ம விசிட் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ராக்கெட்டோட ஒவ்வொரு பாகங்கள் வந்து சில பாகங்கள் இங்கே அசம்பிள் ஆகுது, அதையும் நம்ம நேரடியாக கண் கூட பார்க்கலாம். அது அந்த பிரம்மாண்டங்கிறது வந்து அந்த ஒரு ராக்கெட்டோட பிரம்மாண்டங்கிறது எங்கே போய் பார்த்தா கரெக்டாக இருக்கும்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் போனாதான் கரெக்டாக எல்லா ராக்கெட்டு சேட்டலைட் எல்லாம் மொத்தமாக அசம்பிள் ஆகி அந்த டெஸ்ட் அந்த லான்ச் பேட்னு சொல்லுவாங்க அங்கே வந்து உட்காந்துருக்கும். அப்போ பார்த்தா தான் அதனோட பிரம்மாண்டம் தெரியும். அந்த பிரம்மாண்டம் பார்க்கணுன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து சில முயற்சி எடுத்து ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் போய் பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா. இல்லை ஒரு லான்ச் பார்க்கணும் அப்படின்னா ஆந்திராவில் போனாலும் தனியாக ஸ்பெஷல் விசிட்டர்ஸ்க்குன்னு சொல்லி சில கேரலெலாம் கட்டி வச்சுருக்காங்க, அங்கே பார்க்கலாம். அப்புறம் என்னென்னா இப்போ பள்ளி மாணவர்கள் வந்து கல்லூரி மாணவர்களாக ஆகிறாங்க. ஸோ அப்படி ஆகும்போது அவங்களுக்கும் சில அபிலாஷைகள்னு சொல்லுவோம், இந்த மாதிரி சரி நானும் ஐஎஸ் அவர்கள் உள்ளே வரணும் அப்படின்னு. ஸோ உள்ளே வரணும்னு சொன்னால் நார்மலாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுன்னு சொல்லியிருக்குது, டெக்னிக்கல் சைடு இன்ஜினியரிங் சொல்லி ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டுக்குள்ள ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து படிக்கக்கூடிய கோர்ஸுமே எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தால் நம்ம வந்து இப்போ ஐஎஸ் அவர்களே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து வச்சுருக்குறாங்க எங்கள் எட்டுவாடத்தில். அதில் வந்து சில தகுதியின் அடிப்படையில் அவங்க வந்து செலக்ட் பண்ணி அங்கேயே படித்தா அங்கேயே எல்லாம் ஃப்ரீ ஃபுட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து அவங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அப்சர்வ் பண்ணக்கூடிய ஐஎஸ்ஆர்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஐஎஸ்ஆரோட வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போடுறாங்கன்னு பார்த்தோம்னா அதை பேஸ் பண்ணி நம்ம குவாலிஃபிகேஷன் என்னது, நம்ம என்ன கிராஜுவேஷனில் என்ன இது முடிச்சிருக்கிறோம். சில சமயம் கிராஜுவேஷன் கேட்பாங்க, சில சமயம் போஸ்ட் கிராஜுவேஷன் கேட்பாங்க. ஸோ அது பிரகாரம் நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும். அதில் பாஸ் ஆயாச்சுன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ கூப்பிட்டாச்சுன்னா அதில் பாஸ் ஆகிடுச்சுன்னா டெஃபினெட்லி ஹி வில் தேர்ஸ் எ சான்ஸ் டு கெட் இன்சைட் ஐஎஸ்ஆர். ஓகே, இப்போ வந்து பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் வந்து காமன் பப்ளிக்னு சொல்லுவாங்க, அவங்களாம் ஐஎஸ்ஆர் எப்படி பார்க்குறது. முன்னாலெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஐஎஸ்ஆர்னா உள்ள பப்ளிக் கூட வந்து பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த பெர்மிஷன் வந்து யாருக்கும் பப்ளிக்கு நார்மலாக கொடுக்கறதில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வேணுங்கிறத எல்லாமே மைண்டில் வச்சு நம்ம சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில் ஒரு ஸ்பேஸ் மியூசியம் ஒன்று புதுசாட்டு உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அங்கே உருவாக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த ஸ்பேஸ் மியூசியம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஒன்று, இந்தியாவிலேருந்து எல்லா பக்கத்துலேருந்தும் இந்தியாவின் தென்கோடிக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த ஸ்பேஸ் மியூசியத்தை பார்த்தாச்சுன்னா உண்மையிலேயே ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும். ஸோ பிஎஸ்எல்வி ராக்கெட் என்ன, ஜிஎஸ்எல்வி ராக்கெட் என்ன, சேட்டலைட்லாம் என்ன, அதனோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க, பார்த்துக்கலாம். அங்கே ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அங்கே கேட்டுக்கலாம், எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு ஒரு அமைப்பாக பொதுமக்களுக்கு உள்ள இது ஒன்று, ரெண்டாவது மாணவ மாணவர்களுக்குள்ள ஒரு இதுக்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் லிங்காகவே ஐஎஸ்ஆர் பாலமாக செயல்படுது. மூணாவது பாயிண்ட் என்னன்னா இப்போ வந்து இன்னைக்கு வந்து தேசிய விண்வெளி தினம். ஸோ தேசிய விண்வெளி தினம் இன்னைக்கு கொண்டாடுறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நாள் தான் நம்ம வந்து இதை பற்றி பேசுறோம். ஆனால் அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 10 வரைக்கும் வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து இந்த செலிப்ரேஷனை கொண்டாடுறோம். ஸ்பேஸ் வீக் செலிப்ரேஷன், வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் செலிப்ரேஷன் சொல்லி கொண்டாடுறோம். உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸும் கொண்டாடுறாங்க. ஸோ அதில் இந்தியாவும் ஒன்று. இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இவங்களுக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓ பற்றி தெரியுறதுக்காக ஐஎஸ்ஆர்ஓ மையத்தில் உள்ள விஞ்ஞானிகளே டைரெக்டாக போய் அங்கே வந்து லெக்சர் கொடுத்து எல்லா இதுவுமே அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு உண்மையிலேயே ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணதுக்காக ஐஎஸ்ஆர் எடுத்துக்கூடிய ஒரு முயற்சி.
1: ஓகே சார், அதாவது மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து பல விதத்திலும் இருக்கு. அவங்க ஆர்வப்பட்டுகிட்டு வந்துட்டு அதே இடத்துல ஏதோ ஒரு ரீசன்னால தேங்கி நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப அவங்க எதையும் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கையில அலைபேசி இருக்கு, போன் இருக்கு. சோ அவங்க நினைச்சா வாய்ப்புகளை அறிய முடியும். கண்டிப்பா எந்த ஒரு இடத்துல இருந்தும் ஒரு மாணவன் வந்து கண்டிப்பா விண்வெளி வர போகலாம். கண்டிப்பா அதுக்கு முயற்சி வேணும், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க ரொம்பவே அருமையா சொன்னீங்க.

0: விண்வெளிக்கு போகலாம்னு சொன்னால்தான் சொல்லியிருக்கோம். நம்ம இந்தியாவிலேருந்து ராகேஷ் சர்மா போயிருக்காப்புல, இப்போ சுக்லா போயிருக்காப்புல, அதாவது இந்திய மண்ணிலிருந்து ரெண்டு பேர் விண்வெளி பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து ராகேஷ் சர்மா, இன்னொருத்தர் வந்து சுபான்ஷு சுக்லா. ரெண்டு பேருமே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சக்சஸ்ஃபுல்லாக அந்த விண்வெளி பயணத்தை நிறைவு செய்து பூமிக்கு திருப்பி வந்துட்டாங்க. இதே மாதிரி இந்திய வம்சாவளியிலையும் ரெண்டு பேர் யாரெல்லாம்னா, கல்பனா சாவ்லா, இன்னொன்று வந்து சுனிதா வில்லியம்ஸ். இந்த ரெண்டு பேருமே இந்திய வம்சாவளி. அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா சுனிதா வில்லியம்ஸ்லாம் லாஸ்ட்டில் ஒரு கொஞ்ச நாள் வந்து அப்படியே லாக்அப் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த மன தைரியம் இருந்தால் தான் அனுப்புவாங்க. நம்ம இங்கே வந்து இங்கேருந்து ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு காரில் போகிறதுக்கே ரொம்ப பயப்படுறோம். ஆனால் கார்லேயோ பஸ்லேயோ சரி நம்ம போய் சேருவோமான்னு. ஆனால் அங்கே விண்வெளியில் அவ்வளோ தூரம் அந்த பொறுமையும் அந்த ஒரு மனோ திடமும் இருந்தால் தான் அதை வந்து அவங்களால பண்ண முடியும். அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஹியூமன் மிஷன். ஸோ இந்தியாவும் இதே மாதிரி ஹியூமன் மிஷனை வந்து அனுப்பலாம், மேன் மிஷன் சொல்லுவாங்க, அனுப்பலாம்னு சொல்லி உள்ள முயற்சியில் ஈடுபட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்பேஸ் டூரிசம், சில கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாருமே விண்வெளி துறையில் இறங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு. ஸோ ஸ்பேஸ் டூரிசங்கிறது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது. நம்ம கண்ட்ரிலையும் இனிமேல் வந்துருச்சுன்னா அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை மக்களுக்கு வந்து கொடுக்கணும்னு உள்ள எண்ணம் உண்டு.
1: ஓகே சார், இப்போ கூட சமீபத்தில் தனியார் செயற்கைக்கோள்கள் கூட அனுப்பப்பட்டது இல்லையா? ஸோ இப்போ அதனுடைய வரவுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும்?
0: அதாவது இப்போ வந்து ஐஎஸ்ஓரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு 1960 இன்றைய தினம் வரைக்கும் 64 வருஷங்களாட்டு உள்ள டெவலப்மெண்ட் தான் அந்த மாதிரி சின்ன குட்டி ராக்கெட்ல இருந்து பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி வரைக்கும் வந்து சந்திரன் வரைக்கும் ஈவன் செவ்வாய் கிரகம் வரைக்குமே நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஓகே, அது வந்து இந்த முயற்சிங்கிறது ஒரு ஆள் ஒரு சிங்கிள் ஆளோட முயற்சி இல்லை, விஞ்ஞானிகளோட கூட்டு முயற்சி. அப்படி பார்க்கும்போது மேன் பவர்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃபண்டிங் சொல்லுவாங்க, இது வந்து ரெண்டுமே ப்ராப்பராக கவர்மெண்ட் பண்ணனால தான் நம்ம வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. ஆனால் பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஐஎஸ்ஆர்ஓட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது என்னென்னா, ஒவ்வொரு லான்ச்சுமே வந்து கவர்மெண்ட் வந்து இன்டிமேட் பண்ணி இந்த லான்ச் இந்த டேட்டில் இந்த டயத்தில் பண்ணுறோம், அதுக்குண்டான முன்னேற்பாடுகள்லாம் பண்ணால் தான் லான்ச் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரினால ஐஎஸ்ஆர்ஓவும் அதுக்குள்ளான கோஆப்ரேஷனே கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ தமிழ்நாட்டில் கூட ரெண்டு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேயே நாங்கள் சில இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அதுக்கு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அதுவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த பிரைவேட் இண்டஸ்ட்ரி வந்து விரும்பத்தக்க ஒன்று தான்.
1: ஓகே சார், அதாவது இப்போ விண்வெளி அப்படிங்கறத வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயம், ஆனா அது மேல நிறைய ஆர்வங்கள் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் மாணவர்களுக்கு அங்க சாதிக்கிறதுக்கு வாய்ப்பும், இன்னொன்று அங்க வந்து ஸ்பேஸ் டூரிசம்னு சொன்னீங்க, விண்வெளியை ஒரு சுற்றுலா தலமா அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம், அதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட அமைய இருக்கு அப்படிங்கிறப்போ எல்லாருக்குள்ளயுமே ஒரு எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பா வந்திருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கூட ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நம்ம ஏதாவது பண்ணலாம், நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம தேடலாங்கிற எண்ணம் கண்டிப்பா உங்களுடைய அந்த ஒரு வழிகாட்டுதல்கள்ல இருந்து அவங்க தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. சோ இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைவா நேயர்களுக்கு மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்?
0: மாணவர்களோட திறமை உண்மையிலேயே மெச்சும்படியான உள்ள நிலையில தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரிகளில் காலேஜ்லேயும் சரி, அவங்க வந்து விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் பண்ணுவதற்காக நேனோ சேட்டலைட் பண்ணுறாங்க, மைக்ரோ சேட்டலைட். அதாவது அந்த மைக்ரோ சேட்டலைட், நேனோ சேட்டலைட், பிகோ சேட்டலைட்னு சொல்லக்கூடியது அதனோட வெயிட்டை பொறுத்து தான், அதனோட வெயிட்டை பொறுத்து தான் அது அமையும். அந்த மைக்ரோ சேட்டலைட்டு, நேனோ சேட்டலைட், பிகோ சேட்டலைட் எல்லாமே அட்மாஸ்பியருக்கு ஸ்டடி பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறோம், சயின்டிஃபிக் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொன்னால் நேனோ சேட்டலைட் அப்படிங்கிறது 1 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் உள்ள வெயிட் இருக்கும். பிகோ சேட்டலைட்டுங்கிறது 0.1 kg 100 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் இருக்கும். மைக்ரோ சேட்டலைட்டுங்கிறது 10 கிலோகிராம்லேருந்து 100 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டலைட்லாம் மாணவர் சில யூனிவர்சிட்டிஸ் வந்து இதில் வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணுறாங்க. அதையும் ஐஎஸ்ஆர்ஓவில், இதுக்கு முன்னால் ஐஎஸ்ஆர்ஓவில் இந்த சேட்டலைட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதனால் அந்த வகையில் மாணவர்களும் வந்து ஐஎஸ்ஆர்ஓ ப்ரோக்ராமில் நேற்றைக்கும் இன்னைக்கெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான்.
1: ஓகே சார், அதாவது அவங்க ஒரு முயற்சி எடுத்து முன்னுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் தயாரா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார், ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நம்ம செயற்கைக்கோள், விண்வெளி, இதை பத்தின தகவல்கள் சொல்லி நம்ம அறிவை விரிவாக்கிக்கிறது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், வாய்ப்புகள் அதை பத்தியும் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு பேசினது ரொம்ப மகிழ்ச்சி சார். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சார்.
0: குமரி எஃப்எம் 101 வானொலி நிலையதாரருக்கும், குமரி எஃப்எம் 101 நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
2: இதுவரை தேசிய விண்வெளி தினம் நேர்முகத்தில் பங்கேற்றவர் மகேந்திரகிரி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். நிகழ்ச்சி.

0: தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தமிழக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை தாக்கியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதமடித்தார். மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:02.
4: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TR

0: நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

மௌனத்தில் கூட காதலின் ஓசைகள் கேட்கும் இதயங்கள் இரண்டும் இணைந்திருக்கையில். தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் வாலி.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: பார்வையின் ஆழத்தில் சொந்தம் தோன்றும், அதுவே காதலின் முதல் மௌனம். நிழல்கள் திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: தூக்கமற்ற இரவுகள் கூட இனிமையாகும் உன் நினைவுகளின் நெருக்கத்தினால். உழைப்பாளி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி,

0: ஒய்டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: இதயம் சுமக்கும் நினைவுகளை சொல்ல வார்த்தைகள் போதாது, உன் மௌன கவிதைகளே பேசும். நெஞ்சிலே திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன், கே எஸ் சித்ரா பாடிய பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வைரமுத்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நினைவுகளை மீட்டியே இசையாக்கினாய், காயங்களும் மாயமாகும் என்னருகில் நீ இருந்தால். ஆட்டோகிராஃப் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா, ரேஷ்மா பாடிய பாடலுக்கு இசை பரத்வாஜ், வரிகள் சினேகன்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
3: கடந்து செல்கிறது வானம் அவள் நினைவிலும் இதமளிக்கும் இசையாலும். ஆதவன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சின்மயி, மேகா பாடிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் கபிலன்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். தொடர்கதையில் தொலைந்த தென்றலாய் நீ, உன் முகம் தேடியே மௌனத்தில் பூத்த மலராணி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. காளான் சாகுபடி லாபகரமான தொழில். அழகன்பாறை குன்னன்காடு எஸ் சரண் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள். உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு. நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

இதயத்திற்கு இறகுகளை படைத்து உன்னை சுற்றியே பறக்கிறது காதலோடு. நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக பிரதீப் குமார், ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலுக்கு இசை டி இமான், வரிகள் யுகபாரதி.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரு இசைச்சரம். நினைவுகள் தோழமையாக நீந்தும், உன் அன்பு ஓயாத நதியாக என்னுள் பாய்கிறது. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில்

0: வழியை எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

காதலில் நாம் காணும் ஒவ்வொரு நிமிடமும் இதயத்தின் ஓசை அதிகரிக்கிறது இசையாக. அமரன் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் பாடிய பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ், வரிகள் கார்த்திக் நீதா.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டுப்பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

0: நிறைவு பெற்றது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8 9 0 3 0 0 8 0 5.

நேர்களை நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இன்று இரவு 7 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, காளான் சாகுபடி லாபகரமான தொழில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அழகன்பாறை குன்னன்காடு எஸ் சரண் அவர்கள், அமுத சுரவி பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சிறு நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள். இன்று இரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரையிசை, 9:15 திரையிசை, 10 ரவிவாசரிய அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் விதுஷி பிரதிமா திலக் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்று இரவு 11 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். இனி நாளை நமது குமரி பண்பலை 101 ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி, 6:15 குரளமுதம் குரலின் 944, தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7 வட்டாரச் செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை செய்தி சுருக்கம் ஒளிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 2:00, மாலை 4:00, 5:00 மற்றும் இரவு 10:00. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், தொடர்ந்து திரை இசை. 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:35 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் விட்ஸ் கேட்கலாம். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி

0: வழி நேயர் விருப்ப நேரலை 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள், 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள், 11:02 ஏக்ஸூர் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை, பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் முதிரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் வட்டவிளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள். 12:55 திரையிசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே என்னால் முடியும் நேரலை, 1:55 2:15 திரையிசை, 2:30 இசை தென்றல் நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம் குயில் பாட்டு, நேயர்களின் கவிதை தொகுப்பு கேட்கலாம். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi has urged private sector and space research to build global aura of innovation so that people worldwide feel that if they want to make a career, they should go to India. Mr. Modi stated this during an interaction with CEOs and founders of 20 space startups recently. According to the transcript of the interaction, which was released on National Space Day today, Prime Minister Modi stressed that the country's vast talent pool and high risk-taking capacity would allow India to rapidly establish a dominant position in the global space sector.
2: दुनिया भारत के स्टार्टअप को खोजती होगी भाई कौन है इसमें, क्योंकि एक जब ब्रेक थ्रू होता है तो तुरंत लोगों का ध्यान जाता है. बहुत लोगों को हमें जोड़ना है, हमें ऐसा एक ऑरा खड़ा कर देना चाहिए कि इस फील्ड में दुनिया भर के लोगों की जिंदगी बनानी है, हिंदुस्तान जाओ, भारत की कोई स्टार्टअप से जुड़ जाओ, भारत की कोई स्पेस एजेंसी से जुड़ जाओ. मैं पक्का मानता हूं जी, पूरा टैलेंट पूल जो है एक मैग्नेट की तरह आपके कारण हम खींच सकते हैं और वो हमारी एक बहुत बड़ी ताकत बन सकता है.
1: Meanwhile, National Space Day has been observed today. The country celebrates the day on the 23rd of August every year to mark historic soft landing of Chandrayaan 3 near the moon's south pole, making India the first nation to reach the lunar south polar region. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi extended the greetings on the occasion. Prime Minister Modi, while sharing a video on social media, said that in the new global order, India is continuously expanding its space sector.

0: The BRICS Sports Ministers meeting concluded at Visakhapatnam in Andhra Pradesh with unanimous adoption of the Sports Joint Declaration. The declaration reaffirms the commitment of the member countries to strengthen cooperation in sport through dialogue, mutual respect and inclusiveness. Addressing the gathering, Union Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandavia called for building a BRICS sporting partnership with practical and sustained cooperation. In men's cricket, India with 300 for 5 in the first innings against host Sri Lanka at stumps on day one of the second and final test in Colombo. Devdutt Padikkal continued his impressive form, scoring his second consecutive test century. He made 117 of 193 balls. Earlier, India won the toss and opted to bat. India won the first test by 165 runs and currently lead the two-match series 1-0. In the FIH Hockey World Cup, the Indian women's team will take on Australia tonight. India must win this match to stay in contention for a semi-final berth. The Pool E match will begin at 10:30 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: வட்டார வானொலி இது. வானளாவ உயர்ந்து இன்று கடல் தாண்டியும் கதைக்கின்றது. என்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 6:10. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார முறைமை சீர்திருத்த திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் டிராமா ரெஜிஸ்ட்ரி ஸ்டாஃப் நர்ஸ் ஒப்பந்த பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணியில் சேர்வதற்கான தேவையான தகுதிகள், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 27 மாலை 5 மருத்துவமனை கண்காணிப்பாளர், அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, பத்மநாபபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட அளவில் செயல்பட்டு வந்த பொது விநியோக திட்ட கண்காணிப்பு குழுவின் பதவிக்காலம் 2025 அக்டோபர் 30 முடிவடைந்து விட்டதால் புதிய குழுவினை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்க மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இக்குழுவில் அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் தவிர 5 இடம்பெறுவர். இதில் பெண்கள், நுகர்வோர் அமைப்புகள், பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கூட்டுறவு இயக்கங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் வகையில் தலா 1 வீதம் 5 தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நியமனம் செய்யப்படும் நாளிலிருந்து 2 ஆண்டுகளாகும். இக்கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக விருப்பமுள்ளவர்கள் தன் சுய விவரங்களுடன் வரும் செப்டம்பர் 5 மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் EPFO நாகர்கோவில் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் ESIC நாகர்கோவில் இணைந்து நடத்தும் நிதி ஆப்கே நிகத் 2.0 வைப்பு நிதி உங்கள் அருகில் மற்றும் சுவிதா சமாகம் எனும் குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 27 காலை 10 முதல் மாலை 4 வரை SPJ வித்யாபவன் இன்டர்நேஷனல் பள்ளி, பீஸ் கார்டன், அரசமூடு, குலசேகரம், கன்னியாகுமரி மாவட்டம், 629161 என்ற இடத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 2026 நிதி ஆப்கே நிகத் 2.0

கருப்பொருள், புதிய இபிஎஃப் திட்டம், விஸ்வாஸ் திட்டம், பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு ஊக்கத்திட்டம், புதிய சிஐடிஇஎஸ் செயல்பாடுகள். மேலும் இன்னும் 3 மாதங்களில் 58 வயதை அடையும் உறுப்பினர்கள் ஒய்வூதிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களை வைப்பு நிதி உங்கள் அருகில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: மெல்லிசை கேட்கலாம் நேர்களே. கேட்பதற்கு முன்
4: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
6: உங்கள் தக்கலை டிஜிமார்ட்டின் மெகா ஓனம் தள்ளுபடி ஆஃபர், சிறப்பு சலுகையாக 32 இன்ச் டிவி 8000

0: 9,090 முதல் சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜ் 12,990 மட்டுமே. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 14,990 முதல். ஒன்ஸ் இன் ஏசி 26,999 முதல். இச்சலுகை ஆகஸ்ட் 22 முதல் 26 வரை மட்டுமே. டெஜி மார்ட் பேலஸ் ரோட் தக்கலை.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: மெல்லிசையில் முதலில்
9: கனியிட ஏறிய சுழையும் என தொடங்கும் உஷாராஜ் பாடிய பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். இசை தாயன்ப

0: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: பெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனை, குறைந்த வட்டி,
0: உடனடி டெலிவரி,
1: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
0: தொடர்புக்கு
1: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி,
8: தட்ஸ் ரைட்.
7: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும் சரி சரி சரி வசந்தன் கோ. சரி சரி வசந்தன் கோ. சரி சரி
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
9: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
10: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன்.

0: எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
1: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
3: நேயர்கள், இதுவரை மெல்லிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர் கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நீங்க மக்கள் சேவையை செய்வதற்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்பதான் அவங்களை மக்களை போய் சந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை. ஏன்னா எம்எல்ஏக்கள் தொகுதியில எல்லாம் போய் அமைச்சர்கள்ட்ட கொடுத்து, இப்ப பஸ் வேணும், எங்களுக்கு ஃபேக்டரி வேணும், எங்களுக்கு இங்க தூர்வாரணும், இங்க பாலம் கட்டணும், இங்க ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முடிச்சு போய் பார்த்தாதான் போனது புரியும். ஜெயிச்சதோடு சரி, எல்லா எம்எல்ஏ இப்ப நம்ம வந்து நிக்கிற கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது, எந்த அமைச்சர் வந்தது, அதான் பஸ்ஸும் வரல. கண்டிப்பா அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யல, பிசிகா எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க போய் தொகுதிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க தெரியும். அவங்கள் போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேற யாருனாலும் நிறைவேற்ற முடியும். எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும்.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு மூன்று அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்க

0: பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர்ச்சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். டிஜிட்டல் கைது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
1: உங்களுடைய போன்ல வீடியோக்கள்ல யூனிஃபார்ம்ல யாராவது வந்து தோன்றி உங்களுடைய ஆதார் அல்லது மொபைல் நம்பர் தவறான உபயோகத்திற்கு பயன்பட்டிருக்கு, அல்லது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து பயன்பட்டிருக்கு, அதனால நாங்க உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அது போன்ற யாரும் உங்களை தொடர்பு கொண்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அது ஒரு மோசடி கும்பல் இருந்து வரக்கூடிய கால் அப்படிங்கிறது தான். ஏன்னா காவல்துறையில டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே வந்து கிடையாது. அது போல எதுன ஒரு கால் வந்தா உடனடியாக நீங்க அதை வந்து கட் பண்ணிடுங்க. 1-9-3 சைபர் அப்படிங்கக்கூடிய 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு நீங்க வந்து உடனடியாக புகார் பண்ணலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் புகார் பண்ணலாம். டிஜிட்டல் அரசு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்யறதுக்கு காவல்துறை தயாராக இருக்கு.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி இன்று நெல்லையில் தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகத்தில் அடுத்த மாதம் 3 தேதி தொடங்கி வியாழக்கிழமை தோறும் சின்ன வெங்காயம் ஏலம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 2,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் சேதமடைந்தன.

0: நாகை மாவட்டம் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள பக்தர்குளம் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து 8வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 18-21, 21-18, 18-15 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் லீ யுன் யூவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. திரை இசை கேட்கலாம் நேர்களே. மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக ரூப்குமார் ரத்தோட், ஹரிணி, ஆண்ட்ரியா பாடிய பாடலுக்கு இசை ஜே வி பிரகாஷ், வரிகள் நா முத்துக்குமார்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரை இசையில் அடுத்ததாக விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ், சூசன், பிளேஸ் பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் தாமரை, பிளேஸ்.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவம் மிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 233066.
6: திரையில் அடுத்ததாக ஆடுகளம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி பி சரண், பிரசாந்தினி பாடிய பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் சினேகன்.

0: நேர்களை கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்கலாம்.
1: தொடர்வது சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் அவர்கள்.
2: தமிழக சட்டப்பேரவையில் இந்த வாரம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி எண் 110 கீழ் வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற காரசார விவாதங்களும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வாரம் திங்கட்கிழமையன்று விதி எண் 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர், கூட்டுறவு வங்கிகளில் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார். மேலும் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாகவும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இதன் மூலம் அரசுக்கு சுமார் 9,533 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பேரவையில் அன்றைய தினம் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதங்களுக்கு பதிலளித்த அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், ஆங்கிலேயர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நில வரி வசூல் ரத்து செய்யப்படுவதாகவும், 20,00,000 குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்குரிய சிறப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்றும் கூறினார். கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக பராமரிப்புக்காக ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், நில அளவை சேவைகளை உடனே வழங்கும் வகையில் களப்பணியாளர்களுக்கு பூகோள நிலைக்கலன் கருவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆட்சி அமைந்த 100 நாட்களில் பட்டாக்கள் கேட்டு மனு செய்த 676 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையும் திங்களன்று தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பதிலளித்து பேசினார். தொலைதூர கிராம மக்களுக்கு உயர் சிகிச்சைகளை உறுதி செய்யும் வகையில் 5 மையங்கள் மற்றும் 200 இணைப்பு மையங்கள் தொடங்கப்பட்டு அது 5 ஆண்டுகளில் 1,000 மையங்களாக விரிவடையும் வகையில் தொலை மருத்துவ திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 100 நாட்களில் மாநில அரசு மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகள் செய்திருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1,393 சுகாதார ஆய்வாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், எந்த பரிந்துரையும் இல்லாமல் வெளிப்படையாக ஆன்லைன் மூலம் கவுன்சிலிங் செய்து பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தாவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவு செய்ததற்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துக் கொண்டார். செவ்வாய்க்கிழமையன்று சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, மனித வளத்துறை ஆகிய முக்கிய துறைகளுக்கான மானிய கோரிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதங்கள் நடைபெற்றன. விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கடல்வழி பயணிகள் படகு போக்குவரத்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலை பெருந்திட்டம் 2036 தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களை அடையாளம் கண்டு எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களாக உருவாக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய திறன் கண்டறிதல் பிரிவு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் நவீனமயமாக்கப்பட்டு குளிர்சாதன வசதிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அன்றைய தினம் நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய நிதித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்தார். கர்நாடக மாநில வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பங்கேற்ற அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் இதன் மீது சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதுதொடர்பாக மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். கர்நாடக மாநில அரசு மாஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும், அவர்களின் அறிக்கை கிடைத்த பிறகு துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குவதாக அவர்கள் உறுதியளித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த விவாதத்தின் போது பேசிய வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், தமிழக வனத்துறை சார்பிலும் அங்கு உயிரிழந்தவர்களின்

குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காலை உணவு திட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்து அந்த திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் வைத்தது பொருத்தமானதுதான் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் இது தொடர்பாக அன்று நடைபெற்ற விவாதத்தின் போது தெரிவித்தார். புதன்கிழமையன்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை தற்போது வழங்கப்பட்டு வரும் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூர் பகுதியில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதி கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்களின் குறைகளை கேட்பதற்கு வசதியாக 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்றும் அதற்கான எரிபொருள் பராமரிப்பு செலவுகளுக்காக மாதம் 75,000 ரூபாய் வாகனப்படியாகவும் உதவியாளர் ஒருவரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் வெளிநாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு அனுமதிக்காததை ஆட்சேபித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதனன்று பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றபோது குறுக்கிட்டு பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம், இந்த பிரச்சினையை பொறுத்தவரை எதற்கும் யாருக்கும் பயப்பட மாட்டோம் என்றும் கூறினார். பேரவையில் அன்றைய தினம் காவிரி நதிநீர் பிரச்சினை மேகதாது பிரச்சினை குறித்தும் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் காரசாரமான கருத்து மோதலில் ஈடுபட்டனர். அரசியல் ரீதியான சில சூடான விமர்சனங்கள் வந்தபோது பேரவையில் சிறிது நேரம் அமளியும் கூச்சல் குழப்பமும் நிலவியது. இந்த விவாதத்தின் இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் காவிரி நதிநீர் பிரச்சினையை பொறுத்தவரையில் கர்நாடக மாநிலத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் இருக்கிறார்கள், அங்கு யாரும் யாரையும் குற்றம் சாட்டி பேசுவதில்லை, இந்த பிரச்சினை நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் காலத்தில்தான் முடிய வேண்டும் என்பதுதான் இறைவன் சித்தம் என்று கருதுகிறேன், நிச்சயம் மக்கள் விரும்பும் நல்ல தீர்வாக அது அமையும் என நம்புகிறேன் என்று கூறினார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு ஒரு சில உறுப்பினர்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். அப்போது பேசிய தாவேக உறுப்பினர் திருமதி குடியாத்தம் சிந்து இந்த அறிவிப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி எம்ஜிஆர் நடித்த படகோட்டி திரைப்படத்தின் பாடலான கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்கா கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் என்ற பாடலை பாடிய போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலமாக மேசையை தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அன்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஐ பெரியசாமி அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் பெயரை மாற்றியிருப்பதை சுட்டிக்காட்டி சாமானிய மக்களும் சட்டப்பேரவையில் இடம்பெறுவதற்கு வழிகாட்டிய அண்ணாவின் பெயரை மாற்றியது வருத்தம் அளிப்பதாக கூறினார். கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் தொகுப்பூதிய ஆசிரியர்களின் ஊதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்தார். மண்ணின் கலைகளை மரபு மாறாமல் மேம்படுத்திட 2 இடங்களில் 2 கோடி ரூபாய் செலவில் கலை ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வியாழக்கிழமையன்று முதல் 1 மணி நேரத்திற்கு மேலாக உறுப்பினர்கள் கொடுத்திருந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பேரவையில் பதிவு செய்வதற்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாய்ப்பளித்தார். பேரவை விதி 55 கீழ் சுமார் 400க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய பேரவைத் தலைவர் 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதிய அரசு அமைந்து 100 நாட்கள் ஆகிய பின்னரும் அவையில் கேள்வி நேரம் இடம்பெறாததை திமுக உறுப்பினர் திரு ஆஸ்டின் சுட்டிக்காட்டியதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் இது தொடர்பாக துறை அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் விரைவில் கேள்விகளுக்கான பதில்கள் வந்ததும் அவை எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், சவுதியில் தமிழக மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு விவகாரம், நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி குறித்த காரசார விவாதம் ஆகியவை அன்றைய தினம் இடம்பெற்றன. இந்த வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமையன்று எண்ணூர் கொசஸ்தலையாற்றில் மீன்கள் செத்துக்கிடந்த விவகாரம், பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வதால் ஏற்படும் பிரச்சினை, முதலமைச்சர் அறிவித்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கார் தங்களுக்கு தேவையில்லை என திமுக தரப்பில் கடிதம் அளிக்கப்பட்ட விவகாரம், தொகுதி வரையறை சட்டம் தொடர்பான காரசார விவாதம் குறிப்பிட்ட
குறிப்பிடத்தக்கதாக அமைந்தன. மொத்தத்தில் இந்த வார அவை நடவடிக்கைகளில் முதலமைச்சரின் பல முக்கிய அறிவிப்புகளும் ஆரோக்கியமான விவாதங்களும் காரசார

0: தாரமான கருத்து மோதல்களும் இடம்பெற்றன.
1: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் அவர்கள்.

0: நேரம் 7:10. தொடர்வது திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ. கதிரவன் அவர்கள்.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணுடையான்பட்டி ஊராட்சியில் இந்திய அரசு மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை தீட்டுவதை மட்டுமல்லாமல் கடைசி வரை பயனாளிகளுக்கு செல்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றும், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவைகளுக்கு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக காமராஜ் அவர்கள் பேட்டியளித்தார். தெற்காசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி இலங்கை நாட்டின் கொழும்பு நகரில் நடைபெற்றது. இதில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தியா உள்ளிட்ட 7 தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த 800 மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். கட்டா தனித்திறமை குமித்தே மற்றும் குழு கட்டா பிரிவில் போட்டிகள் நடைபெற்றதில் கட்டா பிரிவில் 49 வயதுக்கு உட்பட்ட வெட்ரான் பிரிவில் திருவரம்பூரை சேர்ந்த கராத்தே மாஸ்டர் பிரபாகரன் தங்கப்பதக்கமும், 10 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் 6 வகுப்பு பயிலும் மாணவர் RT இசை வெண்கலப் பதக்கமும் வென்றார். 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் 9 வகுப்பு பயிலும் மாணவர் மோகன் வெண்கலப் பதக்கமும் வென்றார். பதக்கம் வென்று நாட்டிற்கும் திருச்சிக்கும் பெருமை சேர்த்த வீரர்கள் திருச்சி திரும்பிய நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் அவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் சால்வை அணித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் நோக்கில் தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பிலான மாபெரும் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு போதைப்பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாநிலம் முழுவதும் உள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முதல்வரின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காணொலி வாயிலாக தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. அதனை தொடர்ந்து திருச்சி TVS டூலெட் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தலைமை தாங்கி மாணவர்களுடன் இணைந்து போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் டோங்கரே, மாநகராட்சி ஆணையர் வீர் பிரதீப் சிங் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புகழ்பெற்ற சக்தி ஸ்தலங்களில் ஒன்றான திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் திருக்கோயிலின் பாதுகாப்பு மற்றும் பக்தர்களின் அமைதியான தரிசனத்தை உறுதி செய்யும் வகையில் வரும் செப்டம்பர் 1 முதல் கோவில் வளாகத்திற்குள் பக்தர்கள் அலைபேசியை எடுத்து செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களின் அலைபேசிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் ₹5 கட்டணத்தில் 4 இடங்கள் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய பிறகு டோக்கனை காண்பித்து தங்களது அலைபேசிகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த உத்தரவை மீறி மறைமுகமாக அலைபேசியை கோவில் வளாகத்திற்குள் எடுத்து சென்றால் அவை உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் நிர்வாகம் எடுத்துள்ள இந்த பாதுகாப்பு மற்றும் நடவடிக்கைக்கு பக்தர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கோவில் இணை ஆணையர் சூரிய பிரகாஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் 33rd வாழை ஆராய்ச்சி மைய நிறுவன நாளில் காவேரி தங்கம், காவேரி நாடான் வாழைப்பழ ரகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. திருச்சியில் இயங்கி வரும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் 1993 August 21 துவங்கப்பட்டது. கற்பக விருட்சகமான கருதப்படும் வாழை சாகுபடியை ஊக்குவிக்கவும் புதிய யுக்திகள் மற்றும் விவசாயிகளுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வரும் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33rd நிறுவன தினம் மற்றும் விவசாயிகள் தின விழா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் செல்வராஜன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த விவசாயிகள் தின விழாவில் வாழையில் புதிய பரிமாணங்கள், வாழையின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், உரங்கள், அதிக பயன்பெறும் முறைகள், ஏற்றுமதிக்கான வழிமுறைகள், பூச்சி தாக்குதலிலிருந்து காத்தல் உள்ளிட்டவைகளை விளக்கும் வகையில் கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. அதேபோன்று புதிதாக காவேரி தங்கம், காவேரி நாடான் என்ற இரு புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து இக்கண்காட்சி மற்றும் வாழை விவசாய கருத்தரங்கில் ஏராளமான வாழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று எல்நினோ தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள், தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கு

0: போக்குவதற்கு விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பெற்றதுடன் கண்காட்சியில் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் இ கதிரவன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 460 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளித்துறை அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப்சிங் புரி தெரிவித்துள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்காக நிலம் அளித்த விவசாயிகளின் நலனை புறந்தள்ளிவிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக குறை கூறினார். சாலை மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விவசாயிகள் போராடி வருவதாகவும், இருப்பினும் அரசு இதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு ஹெச் டி குமாரசாமி கூறினார். தூய்மை பணியாளர்களுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நவீன உபகரணங்களை கையாளும் பயிற்சியை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விபத்தினால் உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒடிசாவில் தூய்மை பணியாளர்களுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஒடிசா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சாதாரண குடிமக்களும் உயரிய பொறுப்புகளை எட்டுவதற்கு நமது ஜனநாயக ஆட்சி முறையும் அரசியல் சாசனமும் வழிவகை செய்துள்ளதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் இளையோரிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தாமும் இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் வலிமையை இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் தென்னை நார் தொழிலாளர்களுக்கு ஓணம் பண்டிகையையொட்டி 2,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், இதன் மூலம் 5,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைவார்கள்.

0: பணிகள் என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தரமாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று அம்மாநில அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். பதிண்டாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு இப்பணியினை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்பஜன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபியின் பொதுச் செயலாளர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிரின் முக்கியத்துவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் முழுமையாக பாட வேண்டும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக் கொண்டார். தெலங்கானாவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டுமென்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர் கவுட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சித்திப்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வு காணும் என்று கூறினார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென நலவாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஆட்டோ கட்டணங்களை மாற்றி அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்வதாக அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பீகாரில் வன்பொருள் கடை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பட்னா அருகே உள்ள கடையில் இந்த தீ விபத்து நேரிட்டதாகவும் இதற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் முதலீடு செய்ய இந்தியாவும் அமெரிக்காவும் ஆர்வமாக உள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் கூறியுள்ளார். டாக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவைச் சேர்ந்த தொழில்துறை குழுவினர் கடந்த வாரம் பங்களாதேஷில் பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை பங்களாதேஷ் அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் தெரிவித்தார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் நிறைவேற்ற பிறகு நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு காசிம் ஜோமா டோகாயேவ் மீண்டும் போட்டியிடுவதற்கு வகை செய்யும் அம்சங்களும் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதம் அடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிகல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துரு ஜூரல் 7 ரன்னுடனும் ஷாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். ஹைதராபாத்தில்

0: நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஒபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மீர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: வேளாண் அறிவிப்பு. மல்லிகையில் பூக்கும் பருவத்தில் போரை குருணை மருந்தினை செடி ஒன்றிற்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதியில் தூவி நீர் பாய்ச்சி வரும்போது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். தென்னையில் சுருள் வடிவ வெள்ளை ஈயின் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. இப்பூச்சி தாக்கிய மரங்களின் ஓலைகளில் உள்புறம் வட்ட வடிவத்தில் வெள்ளை நிறத்துடன் ஈக்கள் தென்படும். மேலும் இலைகளின் மேற்பரப்பில் கரும்படல நோய் காணப்படும். இவ்வாறு இருப்பின் மஞ்சள் ஒட்டுப்பொறி ஏக்கருக்கு 5 வீதம் வைக்கவும். மேலும் வேப்பெண்ணை 3% ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 16 முதல் 22 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். மரவள்ளி வளர்ச்சி பருவத்தில் மாவுப்பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதால் மீன் எண்ணெய் ரோசின் சோப் 25 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலைவழி தெளிப்பு செய்யவும். மழை மிக குறைவாக இருப்பதால் கிராம்பு மரங்களுக்கு நீர் பாய்ச்சவும். நெல் வயல்களில் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். 2 அல்லது 3 நாட்கள் கழித்து நீர் மறைந்த பின் மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும். அகஸ்தீஸ்வர வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. அகஸ்தீஸ்வர வட்டாரத்தில் தோட்டக்கலைத் துறையின் மூலம் நடப்பு நிதியாண்டில் வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகாகனி, தேக்கு, வேங்கை, ரோஸ்வுட், வாகை போன்ற மரக்கன்றுகள் 100% மானியத்தில் வழங்கப்பட தயாராக உள்ளன. இவை அரசு தோட்டக்கலை பண்ணை கன்னியாகுமரி மூலம் வழங்கப்படுகிறது. இந்த மரக்கன்றுகள் வரப்பு ஓரங்களில் நடவு செய்வதற்கு ஒரு ஹெக்டேருக்கு 160 செடிகள் வீதம் 100% மானியத்தில் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் அகஸ்தீஸ்வர வட்டாரத்திற்கு 2400 செடிகள் பொது பிரிவினருக்கும் 520 செடிகள் ஆதி திராவிடர் பிரிவினருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழைத் தோட்டங்களை பலத்த காற்றிலிருந்து பாதுகாக்க வளர்க்கப்படும் காற்று தடுப்பு மரங்களாகவும் வரப்பு ஓரங்களில் பயன்படுத்தலாம். எனவே இதில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நில சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் பழத்தோட்டம் அருகில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அல்லது 9500997715 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. காளான் சாகுபடி லாபகரமான தொழில். அழகன்பாறை குன்னன்காடு எஸ் சரண் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி, பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள். உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு. நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: நீர் வடிய நீர்க்கட்டு என்பது நெல் சாகுபடியாளர்களுக்கான தாரக மந்திரம். எனவே நெல் சாகுபடி செய்யும் வேளாண் பெருமக்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் நடைமுறையை நீர் அடைத்தலில் பயன்படுத்துவோம். நிறைவான மகசூல் அடைந்திடுவோம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது காளான் சாகுபடி லாபகரமான தொழில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அழகன்பாறை குன்னன்காடு எஸ் சரண் அவர்கள். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: காளான் சாகுபடியை பொறுத்த அளவுல ஆயத்தம் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார்னா என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்படும்?
4: அதாவது காளானு தேவையான பொருட்கள் வந்து வைக்கோல், காளான் விதை, அப்புறம் வந்து இதுக்கு வந்து பேபஸ்டின் ஃபார்முலின்னு சின்ன கெமிக்கல், அது கெமிக்கல் எந்த மாதிரி ஆதி போடணுமே கிடையாது. அது வந்து அளவு கம்மியா தான் போடணும். அதாவது நல்ல வைக்கோல எடுத்துக்கிட்டு தண்ணி வந்து ஒரு 50 லிட்டர் தண்ணியில ஒரு 5 ml ஃபார்முலின் அவ்வளவுதான், 1 கிராம் பேபஸ்டின்.
2: அது என்ன காரணத்துக்குன்னா அந்த வைக்கோல
4: சுத்தப்படுது. அதாவது வைக்கோல வந்து நிறைய கிருமிகள் இருக்கும், வண்டு பூச்சி அந்த மாதிரி இருக்கும், சில தொழில்கள் அந்த மாதிரி இருந்தா கூட அந்த கெமிக்கல் அதுல போடும்போது என்னன்னா கொஞ்சம் இதாகும்.
2: சரி, வைக்கோல அப்படியே போட்டுடலாமா அல்லது அது கட் பண்ணிக்கிடுது நல்லதுங்கறீங்க?
4: கட் பண்ற வந்து முதல்ல போடுறவங்க கட் பண்ணி போடலாம். முதல்ல இந்த அனுபவம் இல்லாதவங்க வந்து கட் பண்ணி போட்டா அவங்களுக்கு அந்த கவர்ல பிபி கவர்ல வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாங்க வந்து என்னன்னா செம்மாடு மாதிரி சுத்தி வைப்போம். அந்த மாதிரி
2: செம்மாடு மாதிரி வைக்கும்போது அது ஒரு கடினத்தன்மையில இருக்காதா?
4: இல்ல இல்ல இருக்காது சார். அது லைட்டா நம்ம ஃப்ரீயா தான் சுத்தி அந்த மாதிரி ஒரு மெதுவா வைக்கணும், ரொம்ப டைட்டாவும் வைக்க கூடாது, கொஞ்சம் மெதுவா வைக்கணும்.
2: வைக்கோல பொறுத்த அளவுல நீங்க சொன்ன மாதிரியான ரெண்டு ரசாயன கலவை உடம்புக்கு பாதிப்பு இல்லாத அளவுல அதை சேர்மானம் பண்றீங்க. அதை கழுகி எடுக்கணுமா அல்லது வைக்கோல் அவித்தல் தன்மை
4: ஊற வைக்கணும்? அதாவது
2: எவ்வளவு மணி நேரம்?
4: 24 மணிக்கூறும் அதை ஊற வச்சு நம்ம அதை எடுத்து திரும்ப காய போடணும். காய போட்டு
2: காய போடுறது கடும் வெயில போடலாமா? இப்படி
4: இல்ல இல்ல வெயில போடக்கூடாது, ஃபேன் காத்துலதான் காய போடணும்.
2: அப்படியா? ஆமா. வைக்கோல கொண்டு வந்த உடனே பயன்படுத்தலாமா?
4: வைக்கோல் வந்து நம்ம எவ்வளவு நாள் வேணா வைக்கலாம், ஆனா ஸ்டெரிலைசிங் அதாவது நம்ம ஊற வச்ச பிறகு ரொம்ப நாள் வைக்க கூடாது, அதோட வந்து தன்மை வந்து மாறிடும், ஒரு ஸ்மெல் கொடுக்கும்.
2: அப்ப நீங்க சொல்லுற பிரகாரம் ஊற வைத்தலுக்கு பிறகு அதை பிழிந்து பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி
4: வரக்கூடாது, ஆனா ஈர நைப்பு இருக்கணும், வைக்கோல்ல ஈர நைப்பு இருக்கணும், அப்பதான் அந்த காளான் விதை வந்து குரோத் பிடிக்க வாய்ப்பு இருக்கும்.
2: சரி, வைக்கோல் தயார் பண்ணிட்டோம், வளர்த்து எடுக்கிறதுக்காக அந்த இடவசதி எப்படி தேர்வு செய்யணும்?
4: இடவசதி பாத்தீங்கன்னா நல்ல நிழல் பகுதி, நிழல் பகுதியா இருக்கணும், ஓலை செட்டா இருந்தா பெஸ்ட்.
2: அங்க சொல்லி கொடுத்த நுட்பங்கள் என்ன?
4: அங்க சொல்லி கொடுத்ததுன்னா நம்ம இந்த காளான் எப்படி நம்ம பண்ணக்கூடியது, எந்த முறையில பண்ணணும், இதை எந்த மாதிரி காளான் செட்ல போட்டு பாதுகாக்கணும், தண்ணி இது பண்ணணும், தெளிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க.
2: எத்தனை நாட்கள்ல காளான் உருவாக்குங்கிறது வரும்? நாங்க
4: அதாவது ஒரு 18 நாள்.
2: அந்த இடம் வந்து ஒரு சூட்டுத்தன்மையான இடம், வெயில் அடிபாடு இடம், குளிர்ச்சி தன்மையா இருக்கணுமா, குளிர்ச்சி தன்மைக்காக ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தணுமா, தரைத்தளம் எப்படி இருக்கணும்?
4: அதாவது இப்ப வந்து சூடு நமக்கு வரக்கூடியதான், சூடு மழை நேரங்கள் வரக்கூடியது, ஆனா நம்ம வந்து செட்டு எப்படி போடணும்னா கூரை செட்டு போட்டு சைடுல வந்து சணல் சாக்கு போட்டு கொடுத்துடணும். சணல் சாக்கு போட்டு கொடுத்து அடியில கடல் மண் இல்லன்னா ஆற்று மண் இல்லன்னா பாறைப்பொடி, இந்த மூணுமே நம்ம போட்டு கொடுத்தோம்னா இந்த சாக்கு நினைக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணும், அடியில

0: அந்த மணலில் வந்து தேங்கி நிற்கும். அப்போ எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த கூலிங் வந்து அந்த செட்டுக்குள்ளே வந்து மாறவே மாறாது.
1: அப்போ சுவரில் அப்பப்போ அந்த சாக்கு கட்டி விட்டுருந்தாலும் கூட
0: இல்லை,
1: தண்ணி நினைக்க
0: மூணு நேரம் நம்ம நினச்சா போதும், காலத்தை மதியானம் ஈவினிங்.
1: அது ஒரு வெள்ளக்காடாக நினச்சி விடணுமா, ஓரளவுக்கு
0: லைட்டாக லைட்டாக நினச்சி விட்டா போதும், ரொம்ப தண்ணி வந்து செலவு கிடையாது. நல்லா போனால் ஒரு 20 லிட்டர் அவ்வளோ நினைக்கிறோம்.
1: சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியான வைக்கோல அடிக்காச்சு, அப்புறமா அதில் என்ன பண்ணும்,
0: வைக்கோல போட்டுக்கிட்டு முதல்ல என்ன பண்ணணும், 50 கிராம் வித்து போடணும்.
1: மொத்தம் எத்தனை கிராம் வித்து போடணும், ஒரு
0: கவர், 150 கிராம்
1: ஒரு கவர்.
0: ஆமா, ஒரு கவர் அதாவது 300 கிராம் பேக்கெட் வித்து. இதுல வந்து நம்ம 2 காளான் படுக்கை தயார் பண்ணலாம்.
1: அந்த விதை அப்படிங்கறது உருவாக்கம் எப்படி, நீங்களே உருவாக்குறீங்களா, வெளியே
0: வெளியே இருந்து வாங்குறோம், நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து லேப் வேணும், ஏசி வேணும், முறையா வந்து அதை இது பண்ணணும். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கண்டாமினேட்டட், அதாவது வந்து
1: சின்ன ஒரு கவனக்குறைவா செய்தாலும் கூட காசு இழப்பு.
0: மேலையும் திரும்ப என்ன, 5 சென்டிமீட்டர் வைக்கோல திரும்ப வைக்கணும். வச்சுக்கிட்டு மேல காளான் விதையை என்ன பண்ணணும், தூவி போட்டுக்கிட்டு நல்லா டைட்டா கட்டிடும். மேல தூவி போடணும், இது வந்து சைடுல போடணும், மேல உள்ள
1: முளைச்சி வரணும். இருக்கும்போது ஒரு அடைபட்டமா இருக்குமா, அதுக்காக என்ன
0: அதான் முக்கியமானது. அதாவது நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், பண்ணி முடிச்சுக்கிட்டு நம்ம வந்து குடிலுக்குள்ள வைக்கும் போது என்ன பண்ணணும், கண்டிப்பா அதுல ஓட்ட போடணும். ஓட்ட போடலன்னா நம்ம வெட்டு எப்படி வச்சோமோ அதே நிலைமையிலதான் இருக்கு. அழுகல் ஆரம்பிச்சிடும், அதனால கண்டிப்பா அடியில
1: ஒரு 5,
0: மேல ஒரு 5, சைடுக்கு ஒரு 10 எண்ணம் போடலாம்.
1: 10 எண்ணம் போடணும் சுத்தி,
0: அதாவது 10 லிருந்து
1: தோரமும் பெரிய அளவுலயும் போடக்கூடாது,
0: பெருசுலயும் போடக்கூடாது,
1: ஒரு ஊசி வச்சு குத்துற மாதிரி
0: சாக்குஃபி சாக்குஃபி வச்சு போட்டுடணும்.
1: அப்புறமா அடுத்த நாள் நடவடிக்கைகள் என்ன, என்ன பண்ணுவீங்க?
0: இப்ப நம்ம போட்டு முடிச்சிட்டோம், முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்னா, டார்க் ரூம் லைட் ரூம்னு உண்டு, 2 ரூம்.
1: ஓஹோ,
0: அதாவது டார்க் ரூம்ல வச்சோம்னா நமக்கு ஒரு 15 நாளையில நல்ல குரோத் பிடிக்கும்.
1: சரி,
0: இல்ல நம்ம வேண்டாம் டார்க் ரூம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம போட்ட காளான் செட்லயே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ டார்க் ரூம்ல வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் மேல பிடிச்சு தூக்கிடுவாங்க, மேல பிடிச்சு தூக்கும் போது என்ன ஆகும், அந்த குரோத் எல்லாம்
1: விட்டுரும்.
0: குரோத் விட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, திரும்பியும் அது வந்து ஒரு 10 நாள் ஆகும்.
1: அவங்களுடைய கை சுத்தம் இல்ல அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் உருவாகுமா?
0: இல்ல இல்ல, கை சுத்தம் இல்லன்னு சொன்னாலும் பிரச்சனை தான், ஆனா எடுக்கக்கூடிய முறைகள், அதாவது காளான் பெட்ட வந்து ஒரு பிள்ளைய தூக்குற மாதிரி தான் தூக்கணும். நம்ம வந்து ரொம்ப பிரஸ் பண்ணி தூக்கினா
1: நம்ம வலிமையை அதுல காட்டக்கூடாது,
0: காட்டக்கூடாது. அதனால என்னன்னா, நம்ம லைட் ரூம்ல போடும்போது என்ன பண்ணோம், மெதுவா அந்த உரியலே நம்ம வச்சிட்டோம்னா அதுலயே ஒரு 2 நாள் 3 நாள் வித்தியாசம் ஆகும்.
1: இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை, தொடர் நடவடிக்கை வரும்போது எப்போ அதனுடைய முளைப்பு திறன் வெளியே தெரியும்?
0: அதாவது கரெக்டா பாத்தீங்கன்னா சார், ஒரு 15 நாள்ல நமக்கு ஃபுல் குரோத் பிடிச்சிடும், ஒரு 16 நாளையில லைட்டா ஒரு மொட்டு மாதிரி ஊசி மாதிரி குத்திட்டு வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாள் 3 நாள் கழிக்கும் போது பெரிய பூவா
1: கவனமா செய்ததுக்கு பிறகும் சில பிரச்சனைகள்னால காளான் வந்து கெட்ட காளானாயிருக்கு, உற்பத்தி எடுக்க முடியாம இருக்கு, அது என்னுடைய அனுபவம், இதுல கவனமா இருக்கணும்னு என்ன சொல்றீங்க?
0: அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம கவனம் சொல்லக்கூடியது நாய், கோழி, ஆடு, மாடு,
1: அதுக்குள்ள போயிடக்கூடாது.
0: அது வந்து நம்ம வீட்டுக்கு அருகாமையில இருக்குது நல்லது கிடையாது. கொஞ்சம் தூரமா இருக்கலாம். ஏன்னா அருகாமையில இருந்தோம்னா, சப்போஸ் நம்ம சவுட்டிக்கிட்டு செட்டு உள்ள போயிட்டேன்னு நினைச்சுங்க, அவ்வளவுதான் அந்த செட்டு, அவ்வளவுதான். அதனால மிக முக்கியமான என்னன்னா, காளானுக்கும் இந்த மிருகங்கள், அதாவது ஆடு மாடு கோழி நாய்

0: முக்கியமாக கோழியும் நாயும் தான் முக்கியமானது. அதை வந்து செட்டுக்கிட்ட வராமல் பார்த்துக்கணும். இல்லை அப்படி நீங்கள் வளர்த்தீங்கனாலும் காலுக்கு வந்து நீட்டாக கழுகிறணும், கையும் ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும்.
1: நம்ம வழியாக தான் உள்ளுக்கு வரும்.
0: ஆமாம், இப்போ நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா தெரியாது அவங்க எங்கே எல்லாம் போயிட்டு வரோம் தெரியாது, திடீர்னு செட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவ்வளோதான்.
1: சரி, பூக்கள் நிறைய வந்துடுச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரியான அறுவடை நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தண்ணீர் கூடத்தில் தொடர்ந்து இருக்கணுமா?
0: ஆமாம், தண்ணீர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும்.
1: ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க, எந்தெந்த நேரத்தில்?
0: காலையில், மதியானம், ஈவினிங்.
1: எவ்வளோ நேரம் தண்ணீர்?
0: தண்ணீர் வந்து ரொம்ப செலவாகுது சார், கொஞ்சம் கம்மியா தான்.
1: சும்மா கோரி மேல விடணும்,
0: அதாவது சாக்கு வந்து ஒரு ஜக்க வச்சு கோரி விடணும்.
1: சாக்குக்கு தான் ஒண்ணுமே தவிர
0: இல்ல, படுக்கையை விடணும், ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மலை சாரல் மாதிரி லைட்டா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லது.
1: சரி, இப்ப நீங்க செய்திருக்கக்கூடிய இடத்துல தொடர் மழை 10 நாட்கள், அந்த மாதிரி நேரத்துல தண்ணீர் அளவை குறைச்சிக்கலாமா? அல்ல வெளியே மழை பெய்யது வந்து நமக்கு காளான் உற்பத்திக்கு ஒரு ஊக்கம் கிடைச்ச மாதிரிங்கிறீங்களா?
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா மழை டைம் வந்து தண்ணியை ரொம்ப குறைச்சிடணும். குறைக்கலன்னா அந்த மஷ்ரூம்லே பங்கஸ் பிடிக்கும்.
1: ஓஹோ,
0: ஆமா, அது வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆயிரும். அப்புறம் வந்து அழுகல் ஆயிரும், பூல வந்து ரொம்ப தண்ணி கட்டி நின்னு அழுகிரும். அதனால மழை டைம்ல மேக்ஸிமம் நம்ம சாக்குக்கோ காளான் படுக்கையோ தண்ணி நினைக்காம இருக்கிறது நல்லது.
1: சந்தைப்படுத்தல் நடைமுறை ஆரம்பத்துல எப்படி கஷ்டப்பட்டீங்க, அதுக்கப்புறமா எப்படி வெற்றிவாக சூழ்நீங்க?
0: ரொம்ப கஷ்டம் சார், சந்தைப்படுத்துறதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் கடைகளுக்கு எல்லாமே நம்ம போடலாம். இப்போ ஒரு 5 பாக்கெட் போட்டுட்டோம்னு நினைச்சுங்க, 3 பாக்கெட் ரிட்டர்ன் வந்துடும், 2 பாக்கெட் சேல்ஸ் ஆகும். அந்த 3 பாக்கெட் ரிட்டர்ன் வந்துமே நம்ம ரீசேல்ஸும் பண்ண முடியாது, மதிப்பு கூட்டு பொருளும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது.
1: குறிப்பிட்ட நாள் தான் அதனுடைய
0: லைஃப், அதாவது 1 டே தான்.
1: பறிச்சு ஒரே நாள்ல
0: சேல்ஸ் பண்ணணும்.
1: ஆனா எனக்கு செவிவழி செய்தி என்னன்னா, குளிர்சாதன வசதியில கூட பாதுகாத்து நாங்க 4 நாட்கள் 5 நாட்கள் கழிச்சு ஃப்ரெஷ்ஷா கொடுத்துருக்குறோங்கிறாங்களா? அது உண்மையா?
0: அப்படி கிடையாது சார், அது பண்ணலாம். அது ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் குள்ள வச்சோம்னா இருக்கும், அதே இது பிபி கவர்ல நம்ம போட்டு வச்சோம்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா பிபி கவர்ல அந்த ஈர நைப்பு வந்து கவர்ல இருக்கும்,
1: ஒரு விசர்ப்பு வரும்.
0: அந்த விசர்ப்பு அது என்னன்னா காளான்ல படும், மஷ்ரூம்ல படும் போது அது அழுகல் மாதிரி தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது நம்ம காளான் சொல்லக்கூடிய தூய வெள்ளை உள்ள காளான், அதை பார்க்கும்போது
1: காளான்ல பல வகை சொல்றாங்களா?
0: உங்க காளான் இருக்கு, பால் காளான் இருக்கு, முட்டை காளான் இருக்கு.
1: நீங்க உங்களுடைய கூடுதல் அனுபவம்?
0: எங்களோட வந்து சிப்பி காளான் தான்,
1: அதுதான் இந்த நடைமுறை. இது இப்ப வந்து நீங்க ஒரு நாளைக்கு 350 கிராம் கூட எடுக்கலாம் சார் ஒரு பெட்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. உத்தேசமா உங்களுடைய பார்வையில அது வரவு என்ன மாதிரி இருக்கும்?
0: வரவு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு 10-50 பேக் அந்த மாதிரி போட்டிருந்தோம்னா ஒரு 350 காய்கிலோ, ஏன்னா எல்லா பேக்லயும் வராது சார். இப்ப நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு 20 பெட் போட்டிருக்கோம், நாளைக்கு ஒரு 20 பெட், இன்னொரு நாள் 20 பெட்.
1: அன்றாட சந்தைப்படுத்தல் பிரகாரம் உற்பத்தியை வந்து அட்டவணைப்படுத்தணும்.
0: ஆமா, நமக்கு ஈல்டு வந்துகிட்டு இருக்கும். இப்ப நீங்க போட்ட 20 பேக்லயும் கரெக்டா
1: 24 ஈல்டு வராது. அவங்களுக்கு நம்ம ஆலோசனை சரியான முறையில் கொடுக்கணும்.
0: கண்டிப்பா சார் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுத்து அவங்களை கரெக்டான ஒரு வழிமுறை படுத்தினாதான் நமக்கு இந்த மாதிரி ஈல்டு எடுக்க முடியும். இப்போ ஏனா தானமா பண்ணாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அந்த மாதிரி கொண்டு போகணும், நம்மளும் கண்காணிக்கணும், இல்லன்னா கண்டிப்பா ஃபால்ட் வரும்.
1: நம்பலாமா குடும்பத்தை மேம்படுத்தலாம், வருங்காலத்துல வசதியாகலாம், செழிப்பாகலாம், நம்மளும் ஒரு தொழில் அதிபரா வளம் வரலாங்கிற திடகாத்திரமான நம்பிக்கை ஏற்படணும்னா என்ன மாதிரி வருவாய் இருக்கும்?
0: கண்டிப்பா வந்து என்னோட வருமானம், அதாவது மொத வருமானம் பாத்தீங்கன்னா 500-600 அந்த மாதிரி தான்
1: நடத்துறோம்
0: 5 ஆடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2000-3000-4000 வரை பாத்துட்டு இருக்கோம்.
1: ஆனா சந்தைப்படுத்தலுக்கு ஏற்ற நபர்களை தேர்வு செய்யறது கவர்மெண்ட்
0: தேர்வு பண்ணணும், தரம் இருக்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சந்தைப்படுத்துதல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கிடையாது, கேரள மாவட்டத்தை நாங்க கொண்டு போய்
1: தொடர்பு விரிவுபடுத்தணும்.
0: விரிவுபடுத்தணும், அதாவது ஏஜென்ட்ஸ் மூலம் மட்டும் நம்ம இந்த காளானை வந்து கிலோ கணக்கா நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் வருவாய் வரும். அதாவது முதல்ல எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிமானம் இல்ல, நாள் பட போக போக போக நமக்கு ஆட்கள் கிடைக்கும், அது இன்னும் பல பேர் அறிமுகம் ஆவாங்க, அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு வந்து சந்தைப்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும்.
1: சரி, நான் இன்னைக்கு வந்து 2000-3000 அன்றாடம் கூட பாக்குறேன், அந்த அளவுல என்னுடைய தொழிலை வந்து மேம்படுத்திட்டேன் அப்படின்னு கருத்தை சொல்றீங்க இல்லையா? இப்ப உங்களுக்கு போட்டியா உங்க கிராமத்திலேயே ஒரு 3 பேர் இதே மாதிரியான திடகாத்திரமான நம்பிக்கையில வந்தாலும் கூட அவங்களை போட்டியா நினைப்பீங்களா? எவ்வளவு பேர் வந்தாலும் சந்தை திறந்து இருக்குதுங்கிறீங்களா?
0: இல்ல சார், கண்டிப்பா அந்த மாதிரி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தான் கொடுப்பேன்னே தவிர
1: கொடுப்பீங்க,
0: எதுவுமே நம்ம பண்றோம்.
1: சந்தையைப்படுத்த அளவுல எப்படி இருக்கு வரவேற்பு? மக்கள்
0: வரவேற்பு நல்லா இருக்கு சார, காளான பத்தி தெரியாதவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாருமே கிடையாது இப்போ, ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் தெரியும் இப்போ மதிப்பு.

0: பொருள் பாத்தீங்கன்னா நிறைய வகை பண்ணலாம். நம்ம கேரள மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா கட்லெட் பண்ணுவாங்க, அது வந்து அந்த மாவட்டம் நல்ல ஃபேமஸ். நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா பிரியாணி பண்ணுவாங்க, சூப் பண்றாங்க, அப்புறம் ஊறுகாய் பண்றாங்க, அதுக்கப்புறம் இதை வந்து காய வச்சு பவுடர் பவுடர் மாதிரி பண்றாங்க. நிறைய விதத்துல இதை பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல மூவிங் இருக்கு. இப்ப நாங்க வந்து ஊறுகாய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல சேல்ஸ் ஆகுது.
1: நீங்க பேசக்கூடிய நிலையில ஊறுகாய் தயாரித்தல் அப்படிங்கிற நுட்பத்தை கையாள்றோம்.
0: ஆமா சார்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சி கேட்கக்கூடிய

0: இஞ்சி பூண்டு புளி வத்தல் தூள் மஞ்சள் பொடி கறி மசாலா இவ்வளவு தேவைப்படும். காளான் வந்து ஒரு கிலோ
1: காளான்.
0: இதுக்கு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். இப்ப ஒரு கிலோ காளான் வந்து 200 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த இதெல்லாம் கரெக்டா போட்டு பண்ணணும். அப்புறம் வந்து இது கெட்டு போகாம இருக்கு வந்து பாத்தீங்கன்னா புளிக்கரசல் இருக்குல்ல, புளிக்கரசல வந்து கொதிக்க வச்சு நம்ம ஊத்தினோம்னா கெட்டே போகாது.
1: மேல்நிலையில
0: காளானு கூட சேர்த்து பண்ணிடணும். இது நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய் வந்து மேல நிக்கும் போது கண்டிப்பா அந்த பூசணம் பிடிக்காது. மேல வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் நிக்க மாதிரி நம்ம கோரி வைக்கணும். வச்சாச்சுன்னா கெட்டு போகாம இருக்கும்.
1: அப்ப ஊறுகாயை பொறுத்த அளவுல கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஊறுகாய பாட்டில் அடைச்சதுக்கு பிறகு மேல் நெல்ல நல்லெண்ணெய் ஊத்தி வைக்கணும்.
0: ஆமா.
1: எவ்வளவு நாட்களுக்கு வர இருப்பு வச்சு சாப்பிடலாங்கிறீங்க?
0: இது வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் வரை இருக்கும். ஆமா, நாங்க வச்சிருக்கோம்.
1: சாதா காளான விற்பனை பண்ணதுக்கும் இந்த மதிப்பு கூட்டலுக்கு என்ன வித்தியாசம்?
0: இப்போ நம்ம முடிஞ்ச அளவு நம்ம வந்து காளான வந்து விக்கிறது நல்லது. அது சேல்ஸ் பண்ண முடியாத நேரம்னா மழை டைம் வந்து நம்ம சேல்ஸ் ரொம்ப போகாது. அந்த நேரம் வந்து இந்த மதிப்பு கூட்டு பொருளா பண்ணா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ரிட்டர்ன் பீஸ் வந்து எடுத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கஷ்டம் தான். ஏன்னா ரிட்டர்ன் பீஸ் நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு அழுகுன நிலை மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஊறுகாய் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரெஷ்ஷான காளான எடுத்து பண்ணோம்னா அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும்.
1: இப்போ வந்து ஒரு 5 பாக்கெட் கொடுக்கற மாதிரி இருந்தா அவங்க வந்து ஒரு 3 பாக்கெட் தான் சேல்ஸ் ஆச்சு, 2 பாக்கெட் எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது அதை என்ன பண்றீங்க?
0: அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நம்ம வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணலாம், இல்ல தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம்.
1: அந்த கொடுத்தாலும் அது பாதிப்பு தானே?
0: பாதிப்புன்னு வராது சார், பாதிப்புன்னு வராது. ஆனா வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப ஒருவர் வாங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிட்டி தான் பாப்பாங்க. அந்த ஒரு மஷ்ரூம் வாங்கி பார்க்கும் போது நல்லா இருக்கா அப்படின்னு பாக்கும்போது அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருந்தா எடுக்க மாட்டாங்களா, அதனால வாங்க மாட்டாங்க. அதனால நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணலாம், இல்லன்னா நம்ம தெரிஞ்சவங்களுக்கு, வீட்டுக்கு அருகாமையில உள்ள தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம்.
1: சரி, இப்ப அறுவடை அப்படிங்கிற ரீதியில நீங்க இப்ப 1 மாதம் வரை அதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கழிவுகளை என்ன பண்ணுவீங்க?
0: கழிவுகளை வந்து உரமா நம்ம தயார் பண்ணலாம். அதாவது மண்புழு உரம் அந்த மாதிரி தயார் பண்ணலாம். நாங்க பண்றோம், மண்புழு உரமா பண்ணலாம். இல்லன்னா நம்ம தென்னை வாழைக்கு நம்ம இதை வச்சு விட்டோம்னா பெஸ்ட், நல்லா காய்க்கும் சார். உரத்துல வந்து நம்ம சாணங்கி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதே இது இந்த காளான் படுக்கை முடிஞ்ச உடனே தென்னை மூட சுத்தி கரெக்டா இதை நம்ம எடுத்து பிச்சு நம்ம போடணும். அப்படியே நம்ம
1: போடணும்,
0: கவரை எடுத்துடணும். பிபி கவரை எடுத்துக்கிட்டு இந்த உள்ள இருக்க கதம்ப சார் மாதிரி இருக்கும், சார் மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம போட்டுட்டோம்னா சக்க மாதிரி இருக்கும். அத மாதிரி நம்ம எடுத்து போட்டுட்டோம்னா நல்லா இருக்கும் சார். இந்த தென்னை வாழைக்கு கண்டிப்பா வாங்கிட்டு போவாங்க. அதே போல நல்ல ஈடு கொடுக்கும்.
1: நீங்க இந்த மாதிரியான படுக்கை தயாரித்தல் அப்படிங்கறதுக்காக வைக்கோல் தேர்வுங்கிறது அப்பப்போ தான் வெளியே இருந்து வாங்குறீங்களா? அதுதான் நல்லதுங்கிறீங்களா? அப்படி
0: இல்ல சார், நாங்க வந்து மொத்தமா வாங்கி வச்சிருவோம்.
1: வைக்கோல் என்ன மாதிரி பாதுகாப்பு முறையில வைக்கிறீங்க?
0: அது வந்து நனையாம வைக்கணும், அவ்வளவுதான். பண்டைய காலத்து முறையில என்ன பண்ணுவோம்னா இந்த கூட்டி வைப்பாங்க, கூட்டி
1: மோடு போட்டு வைக்க,
0: மோடு போட்டு கூட்டி வைப்பாங்க. நாங்க இப்ப என்னன்னா ரோலர் கெட்டு மாதிரி வரதுனால அதை வாங்கி அப்படியே ஒரு ரூம்ல நாங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருவோம்.
1: ரூம்ல தான் வைக்கீங்க? திறந்த வெளியில
0: இல்ல இல்ல, வெளியே
1: டார்பால் போட்டு மூடி வைக்கிறது?
0: இல்ல இல்ல, டார்பால் கிடையாது, ஒரு ரூம்ல தான் வைப்போம். அதாவது மழை நனைய கூடாது.
1: சரி, ஆரம்ப நெல்லையில ஒரு அறையில ஆரம்பிச்ச நீங்க இப்ப என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கீங்க?
0: அதாவது சார், நாங்க வந்து சின்ன ஒரு குடில் மாதிரி ஆரம்பிச்சுட்டு இப்ப 30-60 சொல்லிட்டு ஒரு பெரிய செட்டு போட்டோம். செட்டு போட்டு அதுல வந்து காளான் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு மார்க்கெட்டிங் வேணும். நம்ம வந்து இப்ப வந்து படிக்கும் போது என்ன பண்ணோம்னா எந்த முறையில காளான் வருது, நல்லா வருது, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அது முடிஞ்சிச்சு. அது புறம் இப்ப என்னன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்ம டெய்லி வந்து கிலோ கணக்கா தேவைப்படும். இப்ப 20-30 கிலோ அந்த மாதிரி தேவைப்படும் போது ஒரு பெரிய காளான் செட்டு போட்டு பின்ன நாங்க வந்து படிச்சு கொடுக்கறவங்க கொண்டு வரது எல்லாமே வச்சு சேர்த்து நாங்க மார்க்கெட்டிங் பண்ணுவோம்.
1: நீங்க வீட்டுல என்னென்ன மாதிரி பதார்த்தங்கள் செய்து சாப்பிடுறீங்க?
0: ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம், வறுவல், முட்டை வறுவல்.
1: ஆம்லேட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? முட்டையை உடைச்சு விடுறீங்க?
0: முட்டையை உடைச்சு விட்டு நம்ம இந்த உள்ளி போடுறது தக்கன இதை போடணும், மஸ்ரூம் போடணும்.
1: உள்ளி போட மாட்டோம்,
0: உள்ளி போட மாட்டோம், மஸ்ரூம் போடுவோம். அதே போல முட்டை வறுவலுக்கும் என்ன பண்ணோம்னா நம்ம காளானு போட்டு கொஞ்சம் உள்ளி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அழகா ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும்.
1: சுவை எப்படி இருக்கு?
0: சூப்பரா இருக்கும் சார், நல்லா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க.
1: குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்,
0: கொடுக்கலாம். எரிப்பு மட்டும் கம்மியா போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடும்.
1: வேற குழம்பு வகைகள் என்னென்ன வைக்கிறீங்க?
0: குழம்பு வகை பாத்தீங்கன்னா காளான் குருமா பண்ணலாம், கிரேவி பண்ணலாம், பிரியாணி பண்ணலாம்.
1: ஏ அப்பா, அப்ப கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி இதெல்லாம் தவிர்த்தரலாங்கிறீங்க?
0: ஆமா,
1: மீன் கூட தவிர்க்கலாங்கிறீங்க
0: சார். அதே மாதிரி இந்த காளான போட்டு பண்ணா நல்லா இருக்கும், பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடும்.
1: உற்பத்தி அப்படிங்கறது எந்த காளான்ல அதிகமா? இருக்கும், சரிவர கவனித்தா?
0: அதாவது எல்லா காலங்களும் பாத்தீங்க

0: பார்த்தோம்னா ஒவ்வொரு காளானும் ஒவ்வொரு விதம். அதாவது சிப்பி காளானுக்கு வந்து வெயிலும் வேணும் மழையும் வேணும். அதாவது பால் காளானுக்கு மழை தேவை கிடையாது, வெயில் மட்டும் தேவை. மொட்டு காளான் பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங், அதாவது ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பண்ண முடியும். அதனால என்ன பண்ணோம்னா இந்த சிப்பி காளானு பொறுத்தளவு நம்ம எப்ப வேணா பண்ணிக்கலாம்.
1: இருந்தாலும் கூட காளான் வளர்ப்பு சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் எழுது அப்படின்னு சொன்னா உங்களுடைய அலைபேசி சொல்லலாமா?
0: 94 88 52 38 50.
1: இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க.
0: 94 88 52 38 50.
1: ஆக குமரி பண்பலைக்காக நல்ல பல தகவல்களை சொல்லி புதுசா நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் பொது தொழில் எங்களமா இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்க இன்னைக்கு கரை கண்டுட்டு வரக்கூடிய நிலையில எங்களுக்கு வந்து கணிசமான வருவாய் கிடைக்குது. ஆர்வமா வாங்க, தன்னம்பிக்கையா வாங்க, தொழிலை கத்துக்கிடுங்க, பணத்தை அள்ளி எடுங்க அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா பல தகவல்களை சொல்லி விழிப்படை செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: இந்த வாய்ப்பினை அளித்த சாருக்கும் குமரி பண்பலைக்கும் நன்றி.
1: இதுவரை அழகன்பாறை குன்னன்காடு எஸ் சரண் அவர்கள் பங்கு பெற்ற காளான் சாகுபடி லாபகரமான தொழில் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: அமுத சுரபி.
2: இதில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம்.
1: நெய்மீன் இப்ப விலை குறைஞ்சிருக்கா? இப்படி 900 ரூபாயா? என்னப்பா நெய்மீன் மட்டும் விலை இப்படி சொல்றீங்க? சாலை கிடைக்குமா பாக்க? என்ன நீர்லாம் சாலை சாப்பிடறதுக்கு தான் லாய்க்கா? ஏய், நீ ஒரு மீன் வியாபாரம் பண்ணக்கூடிய அப்படி பேசக்கூடாது. ஒவ்வொரு ஆளுக்கு பொருளாதார நிலை என்ன இருக்கு அப்படிங்கறது உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு சம்பளம் வாங்கன்னு உனக்கு தெரியுமா?
2: ஏய், எங்க அண்ணன் குரல் வரல இருக்கு.
1: வியாபாரம் பண்ணான மீன் வியாபாரம்,
2: அவர் எவ்வளவு பெரிய ஆளு.
1: 900 ரூபாயா நெய் மீன்?
2: ஏலே ஏலே என்னாச்சு?
1: ஏ தம்பி பாருப்பா, நெய் மீன் 900 ரூபா வாங்கன்னா வாங்கும், வாங்கலன்னா போவும்ங்கிறான். நான் யாருங்க அவனுக்கு தெரியுமா? சொல்லு விலைக்கு வாங்கணுமா, வாங்கலன்னா போவும் வைக்கான்.
2: ஏய் சேகர், அவர் யாரு தெரியுமாடே உனக்கு? எவ்வளவு பெரிய ஆளு, கொஞ்சம் பொறுமையா இருப்பா.
1: தம்பி அதெல்லாம் இருக்கட்டு, நீ எப்படிப்பா சந்தையில மீன் வாங்க வந்தியாப்பா?
2: ஏலே உங்களுக்கு தெரியாதண்ணே, நான் இங்க 2 வாரமா மீன் வியாபாரம் தாம்னே.
1: என்னப்பா இது, தம்பி இந்த சந்தைக்கு வந்ததுக்கு பிறகும் இவ்வளவு அழுத்தமா? வாங்கன்னா வாங்கும், வாங்கலன்னா போவும். ஒரு மரியாதை நிமித்தமா பேசாண்டமாப்பா? என்னப்பா இது சந்தையில?
2: ஏனே போட்டுனே போட்டுனே.
1: தம்பி நெய் மீன் விலை என்னன்னு தான் கேட்டேன், 900 ரூபாங்கிறான்.
2: ஏனே என்னென்ன நெய் மீன், சாலையில எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா?
1: அதான்ப்பா நான் புரிய வைக்கிறேன். ஏ சாலை விலை குறைஞ்சுன்னா அதுல சத்து இல்லன்னு அர்த்தமா?
2: ஏனே இங்க வாங்கணு.
1: ஏ தம்பி நான் உனக்கு ஒரு புத்திமதி சொல்றேன், மீன் வாங்க வரக்கூடியவங்க எல்லாம் யாரோ வாரான்னு நினைக்க கூடாது. எவ்வளவு பெரிய ஆட்கள் வருவாங்க, சாதாரண ஆளு வருவாங்க. மரியாதையா பேசி பழகப்பா. என்னப்பா இது?
2: ஏனே சேவியர் புரிஞ்சுகிட்டாமே, அங்க பாருங்க சிரிக்காம பாருங்க.
1: ஏ சேவியர் பரவாயில்லையாப்பா, கொஞ்சம் மக்களை அனுசரிச்சு போனப்பா. எல்லாமே நாம தான் நினைக்க கூடாது. வரக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமா இருப்பாங்க. உங்கள மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் பயிற்சி அப்படிங்கிற ரீதியில ஒருத்தர் எப்படி பழகணும், என்ன மாதிரி மீனை வியாபாரம் பண்ணணும், யார பார்த்து என்ன மாதிரி மீன் கொடுக்கணும், அந்த இதுகள் எல்லாம் புரிய வைக்காம மத்திய அரசு எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கு.
2: ஏ எங்க அண்ணனு பாரு, நான் வேற மீன் வியாபாரத்துக்கு வந்த நேரத்துல மத்திய அரசினுடைய திட்டத்தை பத்தி சேவையிட்டு சொல்ல போறாரு. ஏ உங்க கையில வச்சிருக்க பைய தாங்கனே, நான் சாலை தரம்னே. ஏனே ஏதோ ஒரு திட்டத்தை பத்தி.
1: மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் தானே?
2: அதே தாம்னே.
1: பாரு என் தம்பி, சந்தைக்கு வந்து 10 நாளாக இல்ல, திட்டத்தை பத்தி என்ன அருமையா கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்கான்.
2: நீங்க சொல்லுங்கண்ணே.
1: தம்பி உங்களமா இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கறதுக்காக மத்திய அரசு வந்து மீனவர்களுக்கான பிரதம மந்திரியின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி சூப்பரா செயல்படுத்திட்டு வராங்களே.
2: அப்படி என்ன எங்களுக்கு பலன்?
1: மீன்வளத்துறையை ஊக்கப்படுத்துறது, மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க தெரியுமா?
2: எனக்கு எங்க என்னையே தெரியும், கூட 2 சாலை என்ன பையில போடுறேன் சொல்லுங்க.
1: தம்பி சொல்றத பார்த்தா ஏதாவது தந்தா தான் கருத்துக்களை சொல்லுவேங்கிற எண்ணமா? அங்க பாரு சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஏழன பார்வை பாக்காங்க பாரு.
2: ஏனே வேற ஒண்ணும் இல்லனே, உங்களுக்கு சலிப்பு தட்டிட கூடாது இல்லையா?
1: சரிப்பா சரிப்பா தம்பி, 20,50 கோடி ரூபாய் முதலீட்டுல 5 வருஷத்துக்குள்ள மீனவர்களுடைய நலனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம்.
2: சால சால சால சால.
1: ஏ தம்பி நான் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும் போது?
2: ஏனே கருத்து இந்த காது வழியா வாங்கிடும்னே, வியாபாரம் வாய்வழியா பண்றோம்னே.
1: பாரு என் தம்பிய, மீனு மீனு மீனு மீனு மீனு மீன் சாலை சாலை சாலை சாலை அப்படிலாம் சொல்றான்.
2: மீனு மீனு மீனு சாலை சாலை. ஏனே அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை பத்தி சொல்லுங்க. 100 ரூபாய் 25 சாலை. ஏமா இங்க வாமா.
1: ஏ தம்பி எனக்கிட்ட திட்டத்தை பத்தி கேக்குறியா, வியாபாரத்தை பாக்குறியா?
2: ஏனே முடிச்ச உடனே சாப்பிட போனும்லே.
1: இவனுக்கு நோக்கத்தை பத்தி சொல்லிதான் தேரணும். மீன் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை

0: அதிகப்படுத்தியது.
1: சரி.
0: மீன்பிடி படகுகளுக்கு காப்பீடு வசதி ஏற்படுத்தியது.
1: சரி.
0: நவீனப்படுத்தியது. புதிய படகுகளை வாங்குறதுக்கு ஊக்கப்படுத்துறது. உப்பு சார்ந்த இடங்கள்ல மீன் உற்பத்தி அதிகப்படுத்துவதற்கான வழிவகைகளை உங்களுக்கு சொல்லி தருது. மீன்பிடி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். தம்பி, மீன்பிடித்தல் சம்பந்தமா புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயிற்சி ரீதியாய் உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம்.
1: அண்ணன் சொல்றத பார்த்தா மீன் வியாபாரத்துக்கு வர்றதுக்கு பதிலா மீன் பிடிக்க போயிடலாம் போல இருக்க.
2: அமுத சுரபியில் இதுவரை பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல் கேட்டீர்கள்.
1: உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் எஸ் கீதா அவர்கள்.
4: இளம் கன்றுகள்னு எடுத்துக்கொண்டா நம்ம வந்து காண்டாமிருக வண்டு தொந்தரவு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இந்த காண்டாமிருக வண்டுகளை வந்து நம்ம வாரந்தோறும் வந்து நம்ம தோப்புகளுக்கு சென்று இளம் கன்றுகள்ல வந்து அப்படி வண்டு தாக்குதல் இருக்குதா அப்படிங்கறத பாத்துட்டு ஒரு கம்பியை வச்சு குத்தி அந்த புழுக்களை வந்து அதை வந்து நம்ம எடுத்து அழிக்கலாம். இதை தவிர வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லிண்டேன் பொடிகளை வந்து மணலோட கலந்து அந்த கொண்டை பகுதிகளில் வந்து நம்ம அதை போடுறதுனால இந்த காண்டாமிருக வண்டை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அந்த மணல் எதுக்காக கலந்து போடுறோம்னா அந்த மணல் கலந்து அந்த பூச்சிக்கொல்லிகளை போடும் போது என்ன ஆகும்னா அந்த மணல் வந்து அந்த காண்டாமிருக வண்டோட கழுத்து பாகத்துக்கும் உடம்பாகத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த இடத்துல போயிருந்துட்டு அது கொஞ்சம் அறுக்கிறனால அதன் மூலமாக மருந்து வந்து ஈஸியா வந்து அந்த பூச்சியின் உடம்பில் ஊடுருவி அது சீக்கிரம் வந்து அது இறந்து விடுகிறது. சோ அதுவும் பயன்படுத்தலாம். இல்லாட்டி நம்ம வந்து இந்த பாச்சா உருண்டைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பாச்சா உருண்டைகளையும் மரத்துக்கு ஒரு மூன்று உருண்டைகள் வரைக்கும் வந்து நம்ம கொண்டை பகுதியில் வச்சு நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
5: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புள்ளிவிளை டி ஜி எழில் அரசு அவர்கள். அமுத சுரபி ஈ நாம் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கம்போஸ்ட் உரத்தின் நன்மைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை கேட்கலாம். சென்னை அஞ்சல்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு மூன்று அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர் சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் நேக்கி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்மை பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துரு ஜூரல் 7 ரன்னுடனும் சாரணாஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி

0: என்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலிருந்து

நேரலை ஆரம்பமாகும். இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை. அன்பு மழலை செல்வங்கள், இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-722. முன் இணைப்பு எண் 0465-2, அலைபேசி எண் 890-3252-709.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்ட்ரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நேர்களை, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை. அன்பு மழலை செல்வங்கள், இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903252739.

0: பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
5: பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? ஸ்ரீ கோபிகா. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு எங்களுக்காக?
6: பாட்டு.
5: ஆ, பாடுங்க.

0: கடலம் வரையலாம், கடல் அலையில் கடல் அலையில் கால்கள் இணைக்கலாம், பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம், மரக்கிளையில் மரக்கிளையில் ஊடலாடலாம், சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம், பூக்களை போல பூக்களை போல பூத்து சிரிக்கலாம்.
1: சூப்பர், அழகா பாடுனீங்களே கோபிகா. என்ன படிக்கிறீங்கம்மா? தேர்ட் ஸ்டாண்டர்டா? யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த பாட்டு உங்களுக்கு?
0: டீச்சர்.
1: டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர், நல்லா பாடுனீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றி.
1: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101, இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை. அன்பு குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 206.

0: 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903257309. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த குழந்தைய சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேற்கு சூரபலத்திலிருந்து தனுஸ்ரீ பேசுறேன்.
0: தனுஸ்ரீ சொல்லுங்க.
1: பாட்டு பாட போறேன்.
0: பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க.
1: ஒன்று என்று செல்மமோடு கொண்டா சேனி நிக்கணும், ரெண்டு என்று செல்மமோடு ரெண்டு கையை தட்டணும், மூணு என்று செல்மமோடு மூக்கை தொட்டு நிக்கணும், நான்கு என்று செல்மமோடு நன்றாய் நிமிடி நிக்கணும், ஐந்து என்று செல்மமோடு ஐந்து விரலை காட்டணும், ஆறு என்று செல்மமோடு ஆடிக்கொண்டே இருக்கணும், ஏழு என்று செல்மமோடு எகிரி எகிரி குடிக்கணும், எட்டு என்று செல்மமோடு எட்டி எட்டி பார்க்கணும், ஒன்பது என்று செல்மமோடு உயரமா நிக்கணும், பத்து என்று செல்மமோடு பல்லை காட்டி சிரிக்கணும், பல்லை காட்டி சிரிக்கணும்.
0: பல்லை காட்டி சிரிக்கணுமா? பத்துன்னு சொல்லும் போது சூப்பரா பாடினீங்க தனுஸ்ரீ. வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330 66.
2: நிறைவு பெற்றது நேர்களை.

0: பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
2: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: திரை இசையை கேட்கலாம் நேர்களே. திரை இசையில் முதலாவதாக அலைப்பா இதே திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மற்றும் சாதனா சர்கம் பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: திரையிசலடுத்ததாக வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன், தேவனே காம்பரம், வி வி பிரசன்னா பாடிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் தாமரை

நேயர்கள் இதுவரை திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: திரையிசையில் எடுத்ததாக ஹேராம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன், ஆஷா போஸ்லே பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கமலஹாசன்.

রেখে চলেছি।

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: திரையை செயலடுத்ததாக

இசையில் அடுத்ததாக காதலன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், உதித் நாராயணன், எஸ்பிவி பல்லவி பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

திரை இசையின் நிறைவாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பழனி பாரதி.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறிச்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறிஞ்செய்தி.
2: நிறைவு பெற்றது நேர்களே, திரை இசை. இன்னும் சில நொடிகளில் ரவி வாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் விதுஷி பிரதிமா திலக் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

ஜாலம் காட்டும் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு நான் சகா பார்த்திபன். 11 மணி 1 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரம் கேட்க போறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஓஎஸ் அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் காத்துட்டு இருக்கு. ஏராகமான அவங்களுடைய இசையில என்னை காணவில்லை நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற பாட்டு தான் காதல் தேசம் படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையோடு.

எஸ், 11:08 ரொம்ப அழகான பாடல், காதல் தேசம் படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல, வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில தான் உங்களுக்காக ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். காதல் கோட்டை படத்துலேருந்து சிவப்பு லோலாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:14 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல். அம்மம்மா அம்சம்மா ஆன மேல போறாமா அப்படின்னு சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குதுன்னு நம்ம பாட்டு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். மனோ சித்ரா மற்றும் குழுவினர் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல். பாடலாசிரியர் பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் சிற்பி அவங்களுடைய இசையில தான் அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. மேட்டுக்குடி படத்துல இருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ், 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா அப்படின்னு மேட்டுக்குடி படத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு, பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில், பிரவீன் கார்த்திக் அவங்களுடைய இயக்கத்தில் தான் இந்த படம் வந்தது, ஏ ரஹ்மான் அவங்களுடைய இசையில். இட்ஸ் ரைட். என்ன பாட்டு, என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேந்துக்கிட்ட நெய் விளக்கு ஏற்றி வச்சேன், உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க அப்படிங்கிற பாட்டு தான். ஸ்டார் படத்திலிருந்து காத்துட்ருக்கு, கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:26 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிக்கேன். நேர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிற பாட்டு ஸ்டார் படத்தில் இருந்து. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாட்டு, ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரலில் ஏராளமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஜோதா அக்பர் படத்திலேருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் அப்படின்னு. எஸ் ரொம்ப அழகான பாட்டு, கேட்டு நினச்சிருங்க இசையில.

எஸ் 11:32 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரலில் முழுமதியா வல்லது முகமாகும் அப்படின்னு ரொம்ப அழகான பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் அழகான பாட்டாக இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன் எஸ்.

பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்ரா அவங்களுடைய குரலில் தான் அந்த பாட்டு. வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்கள் ரஹமான் அவங்களுடைய இசையில் பாட்டு காத்துட்ருக்கு. எஸ், பாம்பே படத்துலேருந்து தான் பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். கண்ணாலனே எனது கண்ணினேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கேன். கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

11:38 ரொம்ப அழகான பாடல், கண்ணால் அணை கேட்டு முடித்தோம். பாம்பே படத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். உன்னி கிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளை தான் அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? காதலன் படத்திலிருந்து என்ன விலையாடி என்ன விலை அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:45 ரொம்ப அழகான பாடல். என்ன விளையாடி என்ன விலையை கேட்டு முடித்தோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கபிலன் அவங்களுடைய அழகானவர்களில். ஏ ரஹமான் அவர்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மரியான் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன என்ன அவசரம் சொல்லு கண்ணே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:50 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன என்ன அவசரம், என்ன அவசரம் சொல்லு கண்ணே அப்படின்னு விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் பாடின பாடல் கேட்டோம் இல்லையா. ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப மெலடியான பாடலும் கிட. பாடலை தொடர்ந்து பாரதிய தமிழ் பண்பலை 102.3 முகநூல் பக்கத்தில் நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முள்ளக்காடு பாபு ஒரு பெரிய வணக்கத்தோடு போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து கிருஷ்ணன், ஏனிந்த கைகள் மலையோரும் பாடல் அப்படின்னு பாடல் கேட்டிருக்காரு. இந்த பாடல் நேர விருப்ப பாடல் நிகழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் கிருஷ்ணனுக்காக. தொடர்ந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ஹொசூர்லேருந்து பண்ணியிருக்காரு செல்வராஜ், நாமக்கல் செல்வராஜ், இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, இனி இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒலித்த முதல் பாடலே காதல் தேசம் படத்திலிருந்து ஒலித்த பாடல், உன்னை காணவில்லை நேற்றோடு பாடல் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன் மெசேஜ் பண்ணியிருக்காரு, இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அவரும் ஒரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கலீல் அகமது அப்படிங்கிறவர், பொன்னேரி மிமிக்கிரி கலீல் அகமது, இனிய இரவு வணக்கம் நண்பரே, பாடல்கள் அருமையாக போடுறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைவருக்கும், அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். ஹரி ராம், தேனி ஹரிராம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்பி கங்கா, வேப்பம்பட்டிலிருந்து, இனிய இரவு வணக்கம் நண்பா, நலம் தானே, மகிழ்ச்சியோடும் நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப அருமை. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அன்பு அறிவிப்பாளர் சா பார்த்திபன் அவர்களுக்கு, அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீரராகவன், சகலவித பாடல்கள் கலவை, சகாக்கள் பதிவிடும் அறுசுவை, செவிகளுக்கு விருந்து பாடலிசை, செம்மை தரும் பண்பல இயலிசை, சிறப்புமிகு மனசு மயங்கும் தேனிசை, செந்தமிழ் உச்சரிக்கும் குரலிசை, வாழ்த்துக்கள் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது வரிகள். தொடர்ந்து பாலு விசாலாட்சி, மன

அரசு மயக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் புரசைவாக்கம்ல இருந்து சவுந்தரராஜன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். சர்வராஜன் பேட்டை தீனா ரமேஷ் கடலூர் மாவட்டம்ல இருந்து பண்ணியிருக்காங்க. திருஞானம் தினரா தீனா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா இவங்க எல்லாருக்காகவும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா, இரவு வேளையில் குடும்பத்தோட பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே நன்றி. பழனி பாரதி ஐயப்பன் தாங்கட்லேருந்து ஒரு பெரிய உற்சாகத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அன்பு அறிவிப்பு பார்த்திபன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைபுரம்ல இருந்து பண்ணியிருக்காங்க ராமகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன். தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனி இரவு வணக்கம் சார், கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால்தான் என்ன பாடல் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு மாம்பழம்ல இருந்து ராமகிருஷ்ணன். தொடர்ந்து சாந்தி ரமேஷ், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி நிகழ்ச்சியின் முதல் பாடலே என்னை காணவில்லை என்னோடு ரொம்பவே அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அவங்க நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க. நேரமின்மை காரணமாக நம்மளால் படிக்க முடியல. இருந்தாலும் இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் நம்மோடு இணைஞ்சிருந்த பாடல்கள் கேட்டுட்டு இருந்த நேயர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரொம்ப அழகான பாட்டு தான், மின்சார கனவு படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. ஹரிகரன் மற்றும் சாதனா சரகம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்துட்ருக்கு. கேட்டணிஞ்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி.

மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பார்வை.

வரும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் உலகத்தை முழுமை தராது, நாளை என்றும் நாளை விட்டு என்றும் மட்டும் ரசிக்க முன்னும் பின்னும் பின்னி பின்னி பெண் அழகு நடக்க. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கும் புரியாத ஒரு நிற மயக்கத்தில்

0: செலவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா?
1: Five, six, seven, eight.

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

பந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடு ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி. கும்தலக்கடி கும்தலக்கடி கும்தலக்கடி கும்மா, ஓய் கும்தலக்கடி கும்தலக்கடி கும்தலக்கடி கும்மா, ஐ கும்தலக்கடி கும்தலக்கடி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

லைட்ட எரிய விட்டு பேசினால் தான் கௌரவம் ஆச்சு. கல்யாணமாம் கல்யாணம், அறுபதாம் கல்யாணம், எட்டு பிள்ளை.

ஆசையை சுரந்தவன் ஞானி. அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தின் வேக

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

ஜக்கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி ட

வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். ஊரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு, ராணி

கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான் உருகுதல் மருகுதல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக திருப்புறசுந்தரி என்னும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

நேரம் 4:04. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுந்தரமூர்த்தி நாயனார் திரைப்படத்திற்காக தொல்லை வாழ் அந்தனர் எனும் பாடலை கேட்கலாம். சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் குரலில்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் மில்சனக்குப்பம் எம் எம் நாராயணன் நாகஸ்வரம், சூலூர் ஆர் சவுந்தரராஜன் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கஜவதனா எனும் பாடல், ஹம்சத்வானி ராகம் ஆதிதாளம், புரந்ததாசர் தேவர்நாமா.

4:22. பொங்கு மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜனனி நின்னு வீணா எனும் பாடல், ரித்தி கௌலை ராகம், மிஸ்ர சாபுதாளம், சுப்பராய சாஹித்ரி சாகித்யம்.

4:35 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மங்கம்புதி ஹனுமந்தா என்னும் பாடல், தர்மாவதி ராகம் ஆதிதாளம் அன்னமாச்சாரியா கீர்த்தனை.

4:57 பொங்குமங்கலம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தில்லானா எனும் பாடல், ஹிந்தோலம் ராகம் ஆதிதாளம், டாக்டர் ஆர் எம் பாலசுப்ரமணியம் பாலமுரளி கிருஷ்ணா சாகித்யம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது எம் எம் நாராயணன் நாகஸ்வரம், சூளுர் ஆர் சவுந்தரராஜன் தமிழ்.

நேரம் 5 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி குரலில்.